5:31 நிமிடம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பெட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தமிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சகாண்டு 1948, வைசாக மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் பிலஹரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: மங்களமுதம்.
1: இதுவரை பிலஹரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
0: முதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6 குரட்பா.

0: உடலை யான் எனவும் பொருட்களை எனது எனவும் நினைக்கின்ற மயக்கத்தை அறுத்து விடுகிறவர் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் சேர்வார்.
1: யா

0: கேரளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க மதுரமணி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர்.

ஏழு மணிக்கு மலரும் காலை மலர் இதில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். சேவை செய்திகள் திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நகரம் சிறுகதை வழங்குபவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள். 8:30 இதயராகம் 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த் அழைப்பு. 10 மணிக்கு சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு பாரதியை படிப்பது சுகம் எழுத்தாளர் கடற்கரை மத்த விலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு சொர்க்கம் நாடகம் எழுதியவர் மனமீன்குடி கவிவெண்ணிலவன் அவர்கள். 12:50 பாப்கார்னர். பிற்பகல் 1 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4 மணிக்கு கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் வழங்கும் உணவி மருந்து. 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலை வரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8 மணிக்கு ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் வைகலிஸ் ஞானஸ்கந்தன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி வயலின் ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் மிருதங்கம் ஜி ஹரிசங்கர் கஞ்சிரா என் கோவிந்தராஜன் கடம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3 மணிக்கு வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஆட்கொண்டார் நாடகம் எழுதியவர் முனைவர் டி ஆறுமுகம் அவர்கள் அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள் நடிப்பு கம்பர் ஜெயராமன் ஹெரான் ராமசாமி செந்தாமரை மண்ணை ஜெயராமன் டி எஸ் லலிதா ஏ ராமசாமி வி வீராமால் எஸ் சந்தானம் டி என் மங்களம் ஆகியோர் பாடல்கள் எஸ் சித்ரா நெல்லை ஏ சுப்பிரமணியன் ஆகியோர். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திமடல். 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத் சபாவில் நீரஜ் மிஸ்ரா அவர்கள் சிதாரிசை. இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்தபோதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதீபன்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: மனித வாழ்க்கையில் கல்வி மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. இதையே ஆச்சாரக்கோவை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறல், எந்நாளும் தீமை செய்யாமை, இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான 4 நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை மனிதனை உயர்த்தும். கோபம் வாழ்க்கையை கெடுக்கும், அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சாரக்கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய 8 பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து, பெற்றோர் பெயர் கெடாது, ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

இயற்கை நம்மிடைய கைகளில் ஒரு அழகான நாளை கொடுத்திருக்கிறது. இன்றைய பொழுதை கவலைகளால் வீணாக்காமல் நேற்றைய தோல்விகளை பாடமாகவும் நாளைய கனவுகளை இலக்காகவும் கொண்டு இன்றைய செயலை

சிறப்பாக செய்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை.

இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் நெல்லிவனநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பிரயாச்சிதாபிஷேகம், பஞ்சமூர்த்திகள் யாதஸ்தானம். கரூர் அபயபிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ரங்கநாத சுவாமியுடன் கல்யாண வெங்கடரமண சுவாமிக்கும் ஊஞ்சல். தஞ்சாவூர் மாவட்டம் ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலில் இன்று விடையாற்றி. லால்குடி வட்டம் கள்ளக்குடி கிராமம் மகாமாரியம்மன் கோவிலில் இன்று இரவு 7 மணிக்கு மகாமாரியம்மனுக்கு பூச்செறிதல். தஞ்சாவூர் மாவட்டம் புளியக்குடி நாககன்னியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை மணி 6:30 அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், மஞ்சள் காப்பு அலங்காரம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் சுவாமி அகோபில மடத்திற்கு எழுந்தருளல். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் இன்று தெய்வங்கள் பூச்செறிதல். கரூர் மாவட்டம் ரத்தனகிரீஸ்வரர் ஆலயத்தில் இரவு சுவாமி ரிஷப வாகனம், புஷ்ப பல்லக்கு. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகம். இனி கேட்கலாம் தேரெழுந்தூர் சகோதரிகள் பாடியுள்ள பாடலை.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை.

0: இப்போது கேட்கலாம். வணிக வேளாண்மை.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் தொழில் முனைவோர் சர்மிளா கவியரசன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா துறையூரில் தான் பிறந்திருக்காங்க, செங்குந்தர் பள்ளியில் படிச்சிருக்காங்க, பிறகு இமயம் கல்லூரியில் டிப்ளமோ படிச்சிருக்காங்க இசி, பிறகு கேட்டரிங் டெக்னாலஜியும் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமேலே இங்கே காட்டூருக்கு கல்யாணம் வர்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனை உண்டு அப்படின்னா அண்மையில் எல்லாத்துக்குமே கொரோனா தான். அந்த மாதிரி இவங்க கொரோனாவுக்கு அப்புறமேலே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நியூட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க தன்னுடைய இந்த தொழில் அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: நீங்கள் கேட்டரிங் படிச்சிருக்கிறதுனால இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிங்களா, இல்லை நல்ல உணவு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற மோட்டிவோட ஆரம்பிச்சிங்களா?
2: கொரோனா டைம்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணுங்கிற தேடுதல் இருந்துச்சு. அப்போ நாங்களுமே அதே தேடுதலோட இருக்கும் போது இந்த மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
1: ஃபர்ஸ்ட் வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லை?
2: வீட்டில் ட்ரை பண்ணோம், நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். அதோட பெனிஃபிட்ஸை நாங்கள் வந்துட்டு நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் சார்.
1: சரிங்கம்மா, இதை வந்து ஒரு வியாபாரமாக எடுத்துகிட்டு போகும்போது ப்ராடக்ட்லாம் செய்கிறீங்கல்ல, பிஸ்கட்டாக செய்கிறீங்க இல்லைனா ஒரு அடை மிக்ஸாக செய்கிறீங்க, இது மாதிரி எல்லாம் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேணும். கேட்டரிங்லேயே இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வேற எங்கேயும் கற்றுக்கிட்டீங்களா?
2: நம்மளை சுற்றி வந்துட்டு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது, தஞ்சாவூர் நெஃப்டம் இருக்குது, வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது, இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேன் சார்.
1: எத்தனை மாதமா எடுத்துக்கிட்டீங்க?
2: இது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் கோர்ஸ் இருக்கு, பே பண்ணி வந்துட்டு 1 month ஆஃப் கோர்ஸும் இருக்கு சார்.
1: அங்கே வந்து உங்களுக்கு எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க? தயாரிக்கிறது மட்டும் கொடுத்தாங்களா இல்லை வியாபார வாய்ப்புகளை எப்படி தேடி போகிறது, அந்த கோர்ஸில் என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தாங்க?
2: நம்ம ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறது, பேக்கிங் எப்படி பண்ணுறது, அதை வந்துட்டு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க சார்.
1: சரி, இதில் வந்து உங்களுக்கு எதுமா கஷ்டமாக இருக்கும், ப்ராடக்ட் செய்கிறதா மார்க்கெட்டிங் பண்ணுறதா?
2: கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் சார், மார்க்கெட்டிங் தான் சார் இருக்கிறதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான.
1: சரிம்மா, மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ஏமா கஷ்டமா இருக்கு? நம்ம மக்கள்கிட்ட தானமா போய் பேசுறோம், நம்ம நல்ல ப்ராடக்ட்டை தானமா கொடுக்குறோம்,
2: மக்கள்கிட்ட தான் பேசுறோம், புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது சார். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடனே நம்ம ஏற்றுக்க மாட்டோம், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது.
1: சரிங்க, இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து கோதுமை சுண்டல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி செஞ்சு செய்கிறாங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் இப்போ வீட்டில் செய்யக்கூடியதுக்கும் என்னமா வித்தியாசம்?
2: வீட்டில் செய்யும் போது வந்துட்டு என்ன ரேஷியோ சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்காது. எல்லாரும் வந்துட்டு காமனாக ஏதோ அளவு கையளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செய்வோம். ஆனால் இதை ஒரு ப்ரொடக்ஷனாக செய்யும் போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அளவை மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதில் மெயினாக சொல்கிறது என்னென்னா இந்த ரேஷியோவில் வந்துட்டு சேர்க்கணுங்கிறது தான் சார்.
1: சரி, இந்த ரேஷியோலாம் சேர்க்கும்போது அது நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு ப்ராடக்டாக அதாவது ஒரு லேபிள் மாதிரி ஒரு நல்ல டிசைனிங் பேக்கிங்லாம் இருக்கணும். அந்த பேக்கேஜிங்லாம் எப்படிமா செலக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட போனீங்கன்னாவே பல டிசைன்ஸ் காமிப்பாங்க, ஒரு குழப்பம் ஏற்படும். எப்படி நீங்கள் இப்படி ஒரு நல்ல பேக்கிங் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க?
2: மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போதே இந்த ஐடியா நமக்கு வரும். ஏன்னா வந்துட்டு நம்மளை மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நிறைய கவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள விட நம்ம ஒரு விஷயம் யூனிக்காக பண்ணணுங்கிற ஒரு தேடுதலில் தான் சார் எங்களோட கவர்ஸ்.
1: உங்களோட டார்கெட்டட் மக்கள் இவங்க தான் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
2: எங்கிட்ட வந்துட்டு 6 months குழந்தையிலேருந்து 60 பர்சன் வரைய சாப்பிட்ற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார். ஏபிசி மால்ட் இருக்கு, அது மாதிரி போர்ச் மிக்சர்ஸ் இருக்கு, நட்ஸ் பவுடர் இருக்கு. 6 months குழந்தையில வந்துட்டு முதல் உணவு ராகி கூழ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 60 ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிற உணவு வரிய எங்கிட்ட இருக்கு சார் சிறுதானியத்துல.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு கடையில் வைக்கணும் அப்படின்னாவே கட்டாயமாக FSSA சர்டிஃபிகேட்டு வாங்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ்மா, ஏன் அது வந்து முதல்ல முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.
2: நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த FSSA சர்டிஃபிகேட். அதாவது நம்ம கவர்மெண்ட் மூலமா அந்த நார்ம்ஸ் படி வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான்.
1: அது எப்படிமா வாங்குறது?
2: அது நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம் சார்,
1: ஆபீஸ்லாம் போய் அலைய
2: வேண்டிய போகணும்னு அவசியம் இல்ல. அதையும் தெரியாதவங்களுக்கு இசேவை மையத்துல அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, ஒரு 2 வந்து அது உங்களுக்கு கிடைச்சிடும்.
1: கிடைச்சிடும். விசிட்லாம் வருவாங்களா, வந்து பாப்பாங்களா?
2: கண்டிப்பா சார் வருவாங்க.
1: அந்த GST நம்பரும் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்க உங்களுடைய கம்பெனிக்கு, அந்த GST நம்பர் எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கறத சொல்லுங்கம்மா, அதை ஏன் எடுக்கணும்ங்கறதையும் சொல்லுங்க.
2: இ-காமர்ஸ்ல வந்துட்டு நீங்க

0: சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் முக்கியம். அதுக்காக தான் நாங்களும் எடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளோட வரவு செலவை வந்துட்டு சரியாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருக்கணும்.
1: அதே போல எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்,
0: நம்ம தொழில் முனைவோராக இருக்கோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மூலியமா நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு லாங் டைமா எடுத்துட்டு போறதுக்கு அந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: சிறப்பு. இப்போ நீங்கள் இந்த தொழில் தொடங்கும் போது நிஃப்டத்தில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ப்ராடக்டை செய்கிறதுக்கு என்ன மாதிரியான மெஷினரிஸ்லாம் தேவைப்பட்டுச்சு? அந்த ப்ராடக்ட்னால் நீங்கள் உடனே மெஷினரிலாம் வாங்கிட்டீங்களா, இல்லை வேற எங்கேயும் போய் ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டீங்களா, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்களா.
0: எங்க ட்ரைனிங் எடுக்கிறோமோ அந்த இடத்துலயே வந்துட்டு நமக்கு இன்குபேட்டி அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் காஸ்ட்ல வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் சார், அந்த உதவி கிடைக்கும். அது மூலியமா நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு லாபகரமான பிசினஸ் தான் அப்படின்னு நம்ம
1: நம்மளுக்கே ஒரு
0: உணரும்
1: நம்பிக்கை,
0: ஒரு நம்பிக்கை வரும்போது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அந்த சப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும்
1: நீங்க
0: தொடர்ந்து.
1: எங்கம்மா இன்குபேட்டியா இருந்தீங்க?
0: நான் வாழை ஆராய்ச்சி மையத்தில் வந்துட்டு இன்குபேட்டியாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் செய்யும் போது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: நீங்க நிஃப்டத்தில் படிச்சீங்க, ஆனால் வாழை ஆராய்ச்சி மையத்தில் இன்குபேட்டியா இருக்கலாமா?
0: இருக்கலாம் சார், நான் அங்கேயுமே சில பேபி ப்ராடக்டை வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதனால நான் அங்கே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன்.
1: சரி, அந்த மூலப்பொருட்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடணுமா போகும்போது?
0: நமக்கு ரெண்டு விதமாகவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம மூலப்பொருளை நம்மளே எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை கொள்முதல் வந்துட்டு நேரடியாக நமக்கு விவசாயியோட கனெக்டும் கொடுப்பாங்க,
1: வாங்கிட்டு அங்கே
0: அங்கேயே பண்ணிக்கலாம்.
1: அதுக்கு ஏதாவது இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டுப்பாடு உண்டா, இல்லை எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
0: எவ்வளோ
1: எதுவும்?
0: வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஒரு சம் சார்ஜஸ் போடுவாங்க கண்டிப்பாக.
1: சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பொருளை கொண்டு நான் இவர்கிட்ட வித்த என்னுடைய ப்ராடக்டை இவங்க வாங்கினாங்க, அந்த விற்பனை அனுபவத்தை சொல்லுங்கம்மா.
0: முதல் முதல்ல வந்துட்டு என்னோட கடையில் சத்து மாவை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்தாங்க சத்து மாவா அப்படின்னு தான் நிஜமாக பார்த்தாங்க. ஏன்னா அது எல்லார் வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ற ஒரு பொருள். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மக்களும் என்ன வச்சுருக்காங்களோ சத்து மாவு வச்சுருப்பாங்க. அதை வந்து திருப்பி பார்த்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ பொருள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? ஏன்னா நம்மளோட சத்து மாவில் 28 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், நட்ஸ் வகைகள், கிரைன்ஸ் வகைகள் இதெல்லாம். அப்போ வந்து அதை அப்போ தான் கேட்டாங்க, இவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கின கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்.
1: இப்போ வாங்கிட்டு போகிறவங்க வாய்மொழியாக சொல்லி வரும்போது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது?
0: நேரடியாக வந்துட்டு பார்த்து அதை சாப்பிட்டுட்டு பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எனக்கு ஆன்லைன்லேயே அதிகமாக இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா நான் நேரடி விற்பனையை விட ஆன்லைனில் நிறைய சேல் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஆன்லைன் போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறையெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுவோம்.
0: நிறைய இ காமர்ஸ் தளங்கள் இருக்குது, அதில் உங்கள் பொருளை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் இன்னும் விற்பனை செய்யலாம். அதுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் தான் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ, எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, ஐடி இது எல்லாம் நீங்கள் வச்சு நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுக்கான ஆட்களும் இருக்காங்க இணையதளத்துல, நீங்க அவங்க மூலமாவும் ரிஜிஸ்டர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே சரியா நடந்துரும். உங்களுக்கு டெலிவரி பர்சன் வீட்டுக்கே வந்துட்டு உங்க கொரியரை எடுத்துப்பாங்க, உங்களுக்கு சிரமமே இல்ல. வீட்லயே இருந்துட்டு ரொம்ப ஈஸியா தொழில் பண்ணலாம் இ காமர்ஸ்ல.
1: ஆமா, இது வரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இது சார்ந்து கேட்டு இருக்க நேயர்களுக்கு நிறைய ஆலோசனை தேவைப்படலாம். உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட எண் வந்துட்டு 880703154.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லி வரோம், குறிச்சிக்கங்க. 88 7 3 31 54.
2: நாமும் தொழில் முனைவோர் ஆகலாம் என சாதிக்க துடிக்கும் பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சி மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும். ஆம், தொழில் முனைவோருக்கான முக்கியமான ஆவணங்கள் எவை எவை, அவற்றை எவ்வாறு நாம் எளிமையாக பெறலாம், விற்பனை வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள எவ்வாறு இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தன்னுடைய அனுபவங்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் காட்டூர் ஷர்மிளா கவியரசன் அவர்கள்.
3: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

0: தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.ECIGOV.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக

0: ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

0: சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பத்திரிகை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் பத்திரிகையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் விளக்கும் நோக்கோடும் இந்நாள் ஐநாவினால் உலக பத்திரிகை சுதந்திர நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அமைதியான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதே இவ்வருடத்தின் மையக்கருத்தாகும். நவீன அரசியல் கொள்கைகளின் தந்தை நிக்கோலா மாக்கியவெலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1496 இளம் வயதிலேயே பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்களின் தத்துவங்களில் ஆழ்ந்து திளைத்தவர். இவரின் தி பிரின்ஸ் நூல் இத்தாலியின் அன்றைய அரசியல் ஆட்சி முறையில் பெரும் சலசலப்புகளை உருவாக்கியது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த கல்வியாளருமான டாக்டர் சாகிர் ஹுசைனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1969 ஆங்கிலம், ஹிந்தி, உருது மொழிகளில் புலமை பெற்ற இவர் பிளாட்டோவின் குடியரசு நூலை உருது மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். எளிமையோடு கூடிய மேன்மையோடு நவீன இந்தியாவை வழிநடத்திய ஜாகிர் ஹுசைன் பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். தமிழ் சினிமாவின் முதல் சலனப்படத்தை தயாரித்த நடராஜ முதலியாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1971 பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் ஹிந்தி நடிகை நர்கீஸ் தத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981 குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் அறிமுகமான இவர் ஆக், அந்தாஸ், ஆவாரா உள்ளிட்ட படங்களின் மூலம் புகழின் உச்சியை அடைந்தார்.

நர்கிஸ் தத்தின் திரையுலக சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் இவரது பெயரில் சிறந்த தேச ஒருமைப்பாட்டிற்கான தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டு வருகிறது. சீன ஆக்கிரமிப்பின் போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி கே கிருஷ்ணமேனன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1896 மேற்கத்திய உலகில் நமது நாட்டின் பெருமையை முன்னிறுத்தியவர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து 8 மணி நேர உரை நிகழ்த்தி உலகத்தின் கவனத்தை ஈர்த்த வி கே கிருஷ்ணமேனன் காஷ்மீர் நாயகன் என்றே அழைக்கப்பட்டார். பேனா மன்னன் என்று இதழியல் உலகத்தால் அழைக்கப்பட்ட தினமணி இதழின் முதல் ஆசிரியர் டி எஸ் சொக்கலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1899. தனது எழுத்தால் எழுப்பிய கனல் சுதந்திர போராட்டத்தை நின்று கனன்றறிய செய்தது. மணிக்கொடி பத்திரிகையின் நிறுவனர்களுள் ஒருவரான இவர் புதுமைப்பித்தன் தமிழ் இலக்கிய உலகுக்கு கிடைக்க காரணமானவர். தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் உள்ளிட்ட மொழிபெயர்ப்புகள் டி எஸ் சொக்கலிங்கம் படைப்பிலக்கியவாதி என்பதையும் எடுத்துக்காட்டின. தன் எழுத்தால் வசீகரித்த தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர் சுஜாதா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1935. சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், அறிவியல் நூல்கள், கட்டுரைகள், திரைக்கதை, வசனம் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். இளமை காலம் என்பது ஒளிக்கீற்றைப் போல மிகவும் குறைந்த காலம். அதை கியூ வரிசைகளிலும் குறைப்பட்ட தலைவர்களுக்காகவும் விரயம் செய்யாதீர்கள். 4 பக்கமாவது ஒரு நாளைக்கு பொது விஷயங்களை படியுங்கள். பொது விஷயங்கள் என்றால் கதை, சினிமா, காதலில்லாதவை. இவை இளையோர் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய தனது அன்பு கட்டளைகள் என்கிறார் எழுத்துலக ஜாம்பவான் சுஜாதா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒருத்தர் பார்க்கும் போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேப்போம், இனிமே இன்னைக்கு சிரிச்சீங்களான்னு கேளுங்க. ஏன்னா நாம சிரிக்கும் போது எண்டோர்ஃபின் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குதா. இது மன அழுத்தத்தை குறைக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு உலக சிரிப்பு நாள். உலகையே தன்னோட மௌன மொழியால சிரிக்க வச்சவரு. அவரை போலவே வேடமிட்டு நடிக்கக்கூடிய போட்டிகள் அந்த காலத்துல மிகவும் பிரபலமா. ஒருமுறை அந்த மாறுவேட போட்டியில இவர் வந்து கலந்துட்டாராம். ஆனா இந்த நகைச்சுவையாளருக்கே இரண்டாவது பரிசு தான் கிடைச்சிச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் தான் சார்லி சாப்ளின் அவர்கள். சிரிப்பு இல்லாத ஒரு நாள் வீணடிக்கப்பட்ட ஒரு நாள்ங்கிறதா இவருடைய கொள்கை. சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு பரிச்சயமான மாயோ கிளினிக் ஏஐ மாடல் அறிமுகம் பண்ணியதுதான் இந்த ரெட் மோட். பொதுவா மேற்கொள்ற அப்டோமினல் வயிற்றிற்கான சிடி ஸ்கேன கொண்டு இந்த ஏஐ மாடல் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செல்லின் மாறுபாடுகளை உத்து நோக்கி பான்க்ரியாடிக் கேன்சர் என்கின்ற கணைய புற்றுநோயை கண்டுபிடிச்சிருந்தா. இந்த ஆய்வு முடிவு கத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு.
2: அப்ப இந்த ஏஐ நம்மள பாதுகாக்க வந்திருக்குன்னு கூவிட்டு உற்சாகமா சொல்லிடலாம்,
3: வாமா மின்னலு.
2: அடுத்ததா என்ன பாக்க போறோம்?
0: அடுத்ததா மேகாலயாவில கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிற புதிய பாம்பினம்
4: கலமரியா கேரோயன்சிஸ்.
0: இத பத்தி தான் பாக்க போறோம்.
2: இருக்க பாம்பே முடியல, இதுல வேற புது பாம்பா?
0: ஆமா ஆமா, இந்த பாம்பு மேகாலயா மாநிலத்துல மலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிறிய கரோ நஞ்சு இல்லாத மண்ணை துளையிடக்கூடிய நாணல் பாம்பு. இந்த வகை பாம்பு சின்ன மென்மையான உடலுடைய முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களை உணவா எடுத்துக்குமா?
2: அருமை அருமை. அப்ப அந்த புது வரவான கலமரியா கரோன்சியஸ் பாம்புக்கு சொல்லிடலாம்,
3: வாமா மின்னலு.
2: அடுத்து என்ன பார்க்க போறோம்?
0: அடுத்ததா லண்டன்ல உள்ள இம்பீரியல் கல்லூரியில மேற்கொண்ட கேன்சர் பற்றிய ஆய்வை பத்தி தான்.
2: அந்த ஆய்வு என்ன சொல்லுது?
0: மார்பக புற்றுநோய் மாதிரியான புற்றுநோய்கள் நுரையீரலுக்கு பரவாம தடுக்கணும்னா அந்த பற்றிக்குளர் நுரையீரல்ல ஜலதோஷம் மாதிரியான தொற்றை ஏற்படுத்தினா நுரையீரல்ல உள்ள எதிர் உயிரிகளை எதிர்த்து போராடும் புரதங்கள் தூண்டப்படும். அதனால நுரையீரல்ல கேன்சர் பரவுறது கம்மியாகுதுன்னு எலிகளுக்கு மேற்கொண்ட ஆய்வு மூலமா உணர்த்துறாங்க. 23 எலிகளுக்கு RSV-ங்கிற
4: ரெஸ்பிரேட்டரி சென்சைசியல் வைரஸ்
0: செலுத்தி ஆய்வை மேற்கொண்டு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க.
2: எது எப்படியோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: என்ன முடிவு அது?
2: அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல எலியா மட்டும் பிறந்துடவே கூடாதுன்னா?
0: இரு இரு, இப்போ எலி மேல டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அடுத்த டெஸ்ட் உன் மேலதான்.
2: உங்க மத்தியில உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமடா சாமி.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-ன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாத் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது.

0: இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்ட காவல்துறை தலைவர் திரு சுந்தர் ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்குவங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டி கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பறவைகள் இருந்தாலே அந்த இடம் குதூகலமா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வசந்த அழைப்புல மகிழ்வும் நிகழ்வும். குழந்தைகளே, எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிற நீங்க எப்ப மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கீங்க, இல்ல நீங்க எப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்க, அத பத்தி பகிரலாம் உங்களுடைய குரல் பதிவு மூலமா 9383648 5461 102 இந்த எனக்கு. இன்னைக்கு வசந்த

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள்.
3: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: பெண்களுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 2026-27 கல்வியாண்டுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய சிறுபான்மையற்ற மெட்ரிக் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகள்ல நுழைவு நிலை வகுப்புல, அதாவது எல்கேஜில தங்களோட குழந்தைகளை சேர்க்க விரும்பக்கூடிய பெற்றோர்கள் rte.tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல இந்த மாதம் 18 தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. குடியரசு தினத்தன்னைக்கு வழங்கப்படக்கூடிய பன்முக திறமைக்கான விருதான பத்ம விருது 2027 பெறுவதற்கு தஞ்சாவூரை சேர்ந்த தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஆண்டுல கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொது விவகாரங்கள், சிவில் சேவைகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற துறைகளில் அளப்பரிய சாதனை புரிந்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கு. இந்த விருதுக்கு திறமையான நபர்கள் awards.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியா அடுத்த மாதம் 10 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம்னு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம்.
1: உங்க காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். குரட்டைங்கிறது ஒரு நோயா? குரட்டைனாலையும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா டாக்டர்?
2: குரட்டைன்றது இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்டயாவது போய் நீங்க குரட்டை விடுவீங்களான்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் சிரிப்பாங்க. குரட்டையா, அது சாதாரணம் தானேங்க, அது குரட்டை வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த குரட்டை சாதாரண சிரிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு மோசமான விஷயமா இருக்கலாம். குரட்டை ஏன் வருதுன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ மோசமான விஷயமா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். குரட்டை ஏன் வருது அப்படின்னா, நம்ம நார்மலாக மூச்சு விடுறோம், அந்த மூச்சு விடுற காற்று மூக்குலேருந்து தொண்டை வழியாக மூச்சுக்குழாய் வழியாக போய் நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே வெளியில் வருது. இதுதான் நார்மலாக நம்ம மூச்சு விடுற வழிபாதை. அப்போ இந்த வழிபாதையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த மூச்சுக்குழாய் நார்மல் சைஸில் இல்லாமல் நார்மல் சைஸில் விட சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா, அந்த சுருக்கத்து வழியாக நம்ம விடுற மூச்சு காற்று போயிட்டு வரும்போது ஒரு சத்தத்தை உருவாக்குது, அதுதான் குரட்டை. சில சமயம் என்ன ஆகும், அந்த சுருக்கம் மொத்தமாக சுருங்கிடும். மொத்தமாக சுருங்கிடுச்சு அப்படின்னா உடம்புக்குள்ளே போகிற காற்று போகாது, காற்று போகலைன்னா ஆக்சிஜனே போகாது. காற்றுல தானே ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு டெலிவர் ஆகுது, ஸோ ஆக்சிஜனே போகாது. அப்போ ஆக்சிஜன் போகலை அப்படின்னா உடலில் ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உடலில் ஆக்சிஜன் ரொம்ப குறையுதுன்றது மோசமான விஷயம் தானே. இப்போ குரட்டை அப்படின்றது மோசமான விஷயம். அப்போ இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கம்மியாகும் பொழுது அந்த ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் போகிற ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியாகும்.

0: அப்போ அந்த உறுப்புகள்லாம் சரியாக வேலை பார்க்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குரட்டை பிரச்சனைனால தான் நிறைய பேருக்கு பிபி வரும், நிறைய பேருக்கு இதய துடிப்பில் மாறுதல் வரும், கிட்னி ஃபெயிலியர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த குரட்டை சாதாரண விஷயம் இல்லை. இந்த குரட்டை பிரச்சனைனால நிறைய பேருக்கு என்ன நடக்கும், ரொம்ப சத்தமாக குரட்டை விடுவாங்க, அப்படின்னா அந்த சுருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுருக்கம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு நிம்மதியான தூங்கின ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு 6 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க, எந்திரிக்கும் பொழுது சோர்வோட இருக்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. 3வது, எழுந்ததுக்கு அப்புறம் சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை வேலை பார்க்கும் போதோ இல்லைன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது டிவி பார்க்கும் பொழுது அப்போல்லாம் அவங்க தன்னை அறியாமலே தூங்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி ஓட்டும் பொழுது தூங்குறவங்க அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எதிர் திசையில் வர்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு, அவங்க கூட பயணிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு. ஸோ பகல் நேரத்தில் தன்னை அறியாமல் தூங்கி போகிறது, சத்தமான குரட்டை, நைட்டு தூங்கி எந்திரிக்கும் பொழுது ரொம்ப சோர்வோடு இருக்கிறது, கால டயத்தில் உட்காந்து தன்னை அறியாமலே தூங்குறது, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த குரட்டை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த குரட்டையினால் வரக்கூடிய நோய்க்கான பேர் வந்து OSA அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அதாவது நம்ம தூங்கும் பொழுது மூச்சுக்குழாய் சுருங்கி போய் அதனால் நம்ம மூச்சு விடாமல் இருக்கோம். இதை தான் நாங்கள் வந்து OSA அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறோம். இந்த ஃபியூச்சர்ஸோட குரட்டை சத்தமாக வரும் பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம். ஸ்லீப் ஸ்டடினா என்னென்னா இது தூக்கத்தில் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. அப்போ தூக்கத்தில் இந்த மூச்சுக்குழாய் சுருங்கி அதுக்குனால ஆக்சிஜன் குறையுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. தலையிலேருந்து கால் வரை லீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்போ சுருக்கம் இருக்குது அதனால் ஆக்சிஜன்லாம் குறையுதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும். வைத்தியம் பண்ணும் பொழுது இந்த ஸ்லீப் அப்னியாலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வரலாம். இம்ப்ரூவ் ஆகும் பொழுது நம்ம வாழ்வு தரம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் போகிறது கரெக்டாக இருக்கும், அப்போது உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் நல்லா வேலை பார்க்கும்.
1: நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள்.

0: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
1: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கே இந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குனா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அப்படின்னு சொன்னாராம். அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
0: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி மாவட்டத்துல காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகள்ல குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்களுக்கு உதவுவதற்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. சமூக சேவை புரியும் சமூக ஆர்வலர்கள், உளவியலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இந்த சேவை புரிய விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி.dcodes.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியா இந்த மாதம் 15-ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 7:40 ஆகுது, கேட்டு இணைந்திருக்கோம் காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: Washing powder Nirma. Washing powder Nirma. Nirma.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: காய்கறி வாங்குறதெல்லாம் ஒரு கலை. வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து, வெங்காயத்தை தொட்டு பார்த்து, பீட்ரூட்டை கீறி பார்த்து, தேங்காயை தட்டி பார்த்து, இப்படி எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கும். ஆண்கள் பேரும் பேசுறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்களாம், பொறுமை அவங்களுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தரத்தை அடையக்கூடிய திறன் வந்து பெண்களை விட கம்மியா இருக்கிறதால ஆண்கள் சந்தைகளுக்கு சென்று காய்கறி வாங்குறதுல ஆர்வம் காட்டுறதில்ல அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படியெல்லாம் இல்ல, பெண்களுக்கு நிகரா நாங்களும் காய்கறிகளை நல்லா வாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுங்க துணிப்பைய, வாங்க வானொலி வழியா பயணிக்கலாமா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ 1 38 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காயும் 40 ரூபாய்க்கு கிடைக்குது. சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் கிலோ 1 46, சுரைக்காய் 30, சௌச்சௌ 48, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 40, நூல்கோள் 40, கருணைக்கிழங்கு 68, சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34 ரூபாய், கேரட் கிலோ 1 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் பூ 1 40, எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் 2 காய்கறிகளுமே 18 ரூபாயில விற்பனை ஆகுது. ஆப்பிள் 340, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 80 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விளைநிலவரம்.

0: இந்தியா முழுவதிலுமே இன்னைக்கு நீட் நுழைவு தேர்வு நடைபெற இருக்கு. இதுல கட்டாயமா உடை விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிர் நிற ஆடைகளை வந்து அணியணும் அப்படின்னும், காலணிகள் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டிப்பா தேர்வு அறைக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னும், தேவையான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை மாணவர்கள் கட்டாயம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சில வார்த்தைகள் நமக்கு சிரிப்பு வர வைக்கும், சில வார்த்தைகள் நம்மள கோபப்பட வைக்கும், சில வார்த்தைகள் நம்மள சேமிக்க கூட வைக்குமா, அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நகை வாங்கி தர சொல்லி உங்ககிட்ட கேட்கக்கூடிய நபர்கள் கிட்ட போய் நீயே சொக்க தங்கம், உனக்கு எதுக்கு தங்கம்னு கேட்டு பாருங்களேன். ஆனா விளைவுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல, தெரிஞ்சுக்கலாமா? திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது. பெட்ரோல் லிட்டர் 1 ரூபாய் 41.48, டீசல் லிட்டர் 1 ரூபாய் 93.09 விற்பனை ஆகுது.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து போன நமக்கு ஒரு இடத்துல இளநீர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி திருச்சி மாவட்டம் முழுவதும் நேற்று வந்து பரவலா மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு எப்படி அப்படிங்கறத கேக்கலாமா? வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா, அதிகபட்ச வெப்பநிலையா 39-40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும், மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கறத சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 எப்போதும் முன்னோடுதான் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு சொர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள்.
1: நான் உங்களோட பழகினத காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா?
2: இதுவரை நான் அப்படி நினைக்கல, இனிமே அப்படி.
1: இப்ப ஏதோ ஒரு வேகத்துல காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி என்ன மறந்துட்டு சொல்ல போறீங்க?
0: நேர்களே, நண்பகல் 12:10 சூரியகாந்த நிகழ்ச்சியில் எப்போதும் முன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். கனவு சொர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள். நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 234 தொகுதிகளுக்கு கடந்த 23 நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து

0: மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு மற்றும் அனுமதி இல்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோட் குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்று வாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபடவுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1,00,000 மேற்பட்ட காவலர்களும் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஜமால் முகமது கல்லூரியில் எண்ணப்படும் நிலையில் 288 கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்படவுள்ளது. வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார்.
1: ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 25 வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள், 25 வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் என 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 250 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் மேஜைகளுக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 125 நுண் பார்வையாளர்கள் மேற்படி பணியினை கண்காணிக்க உள்ளனர். வாக்கு எண்ணும் மைய வளாகத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். காவிரி கரையோர நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை இந்தியன்ஸ் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்திருந்தது. பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 19th ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நகரம் சிறுகதை. வழங்கியவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள்.
2: நமது மண்ணின் மைந்தர் எழுத்தாளர் சுஜாதா நான் அறிமுகப்படுத்தவே தேவையில்லாத ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய கதையில் ரொம்ப புகழ்வாய்ந்த கதை நகரம். கதை மதுரை ஜிஹெச் அது நடப்பதான கதை. அந்த பொண்ணு பேர் வள்ளியம்மாள்னு பேர். மூணாண்டிப்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு புள்ள பாப்பாத்தின்னு பேர். முத நாள் மூணாண்டிப்பட்டியில் இருக்கிற பிரைமரி சென்டருக்கு போய் டாக்டரை காட்டா, டாக்டர் இந்த பொண்ணு இங்கே வச்சிருக்காத, ரொம்ப உடம்பு நல்லா இல்லை, நீ உடனே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உள்ள ஜிஹெச் அழைச்சிட்டு போ என்று சொன்ன உடனே இது கொண்டாந்துருவா. கதை அப்படி தான் புறப்படும். குழந்தைய தூக்கிட்டு வந்து வள்ளியம்மா ஹாஸ்பிட்டல் வந்துருப்பா. டாக்டர் டீம் வந்து அந்த குழந்தைய வாசல்லையே பார்க்கும். மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் அவர் பெரிய டாக்டரு. அந்த குழந்தைய கண்ணை பெதுக்கி கண்ணத்தை தட்டி தலையில் முட்குட்டி சோதிச்சுட்டு இந்த பெண்ணுக்கு இருக்கிற நோயை சுற்றி இருக்கிற டாக்டர் டீம்கிட்ட சொல்லுவார். வள்ளியம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த குழந்தைய உடனே அட்மிட் பண்ணுங்க, சாயந்தரம் வந்து பார்க்குறேன் என்று சொல்லி அவர் போயிடுவார். இதற்கு பிறகு தாங்க கதையே. அட்மிட் பண்ணுங்க என்று அந்த சீஃப் டாக்டர் சொல்ல, எப்படி அட்மிஷன் நடந்துச்சா என்னாச்சு என்பது தான் இந்த கதையில் சுஜாதா ஏறக்குறைய ஒரு கதையில் ரெண்டு பிரச்சனையை பேசுகிறார். ஒன்று, கல்வி அறிவு இன்மை என்பது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதை வள்ளியமை மூலம் நமக்கு சொல்கிறார். மற்றொன்று, அரசு மருத்துவமனைகளில் பல நல்ல மனிதர்கள் இருந்தும் கூட அங்கிரு

0: இருக்கிற சிலரின் பொறுப்பற்ற தனத்தால் என்னாகிறது என்ற ரெண்டு விஷயங்களையும் கதைக்குள் சுஜாதா பேசுகிறார். இந்த வள்ளியம்மை இந்த குழந்தை அழைச்சிட்டு போய் அட்மிஷன் தான் என்னன்னு தெரியாது, ஐயா நான் என்னங்கயா செய்யறது என்று கேட்டான். சொல்லுவான், அதுவோ அந்த மூளை இருக்காரில் ஒருத்தர், தெரியுதாம்மா தெரியுது, அவர்கிட்ட போய் இந்த பொண்ணோட பேரை கொடு அப்படிம்பாங்க. போய் பேரை கொடுப்பா, அவர் பேசுறதுக்கே யோசிப்பார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் அந்த பொண்ணு கெஞ்சி குத்தாடி சொன்ன உடனே, உன் பேர் என்ன? இவன் வள்ளியம்மாம்பா. வள்ளியம்மாவா? ஓம் பேரா? யார் பேர்? ஏன் பேர்? ஓம் பேரா இருக்கட்டா, புள்ள பேரை சொல்லும்பா. அவன் இவன் பாப்பாத்திமா, பாப்பாத்தி பேர் எழுதிக்குவார். அந்த சீட்டை அவர் பார்க்கறத ஒன்று சுஜாதா எழுதுவார், ஓர கண்ணில் கால் பாகத்தால் பார்த்தார் என்று எழுதுவார். கடைசியில் அங்கே போய் அவன் சொல்லுவான், இந்த கேஸ் இங்கே வரக்கூடாதேம்மா, நீ 48 நம்பருக்கு போ அப்படிமா. அங்கே இருக்க அவள் அது தெரியாமல் அவள் தடுமாறுவா. கடைசியில் இன்னொரு இடத்துல நிற்பா, அங்கே ஒரு காகி சட்டை போட்டவர் கடைசி வரி எல்லாம் பார்த்துட்டு தான் பொண்ணு பேரை கூப்பிடலன்னே, ஐயா என்ன கூப்பிடலையே ஐயா அப்படின்பா. அவர் எடுத்து பார்த்து, நீ ஏமா இங்கே வந்த, நீ அங்கே போ அப்படிம்பார். அந்த பொண்ணு அங்கே போவா. இப்படி பொழுது போய்கிட்டு இருக்கும் கதையில். கடைசியில் மத்தியான நேரம் உணவு இடைவேளைக்கு போகும்போது தான் எங்கே நிற்கிறோம்னே புரியாமல் நின்று தடுமாறுவா. தடுமாறும் போது கடைசியில் ஒருத்தட்ட போய் கேட்பா, அவர் சொல்லுவார், நீ அங்கே போ அப்படிம்பார். அவர் இந்த சீட்டை பார்த்துட்டு, என்ன எல்லாரையும் அட்மிட் போட்டால் எத்தனை பேரை தான் அட்மிட் பண்ணுறது, எம்மா பெட்டே இல்லைம்மா, காலை 7:30 வா அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னைக்கு 7:30யா? இவா வள்ளியம்மை, நாளைக்கு 7:30 வா அவர் சொல்லுவார். வெளியில் வந்து ஆஸ்பத்திரியே எல்லாரும் போயிருப்பாங்க, அனாதரவாக கிடக்கும். தான் மகளை எங்கே விட்டோம்னே இப்போ வள்ளியம்மைக்கு தெரியாது. ஆஸ்பத்திரி அவளுக்கு ஒரு பெரிய தேவலோகம் மாதிரி இருக்கும். எல்லாரும் கோட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு அங்கிட்டுக்கிட்டு தெரியறதை பார்த்தா இவளுக்கு பயமாக இருக்கும். கடைசியில் அடிச்சு பிடிச்சி ஓடி வெளியில் போய் திரும்பி வந்த வழியை பார்த்து தன்னுடைய மக பாப்பாத்தி ஒரு ஸ்ட்ரெச்சரில் தனியாக கிடக்கிறத பார்த்துட்டு பிள்ளைய வாரி எடுத்து அணைச்சிக்குவான். அணைச்சிக்கிட்டு, வா தாயி, நம்ம முனியாண்டிக்கு துணூறு பூசிக்கிட்டா எல்லாம் சரியாக போயிடும் என்று புறப்படுவார் ரிக்ஷாவில். கதையோட இன்னொரு பகுதியில் அந்த சீஃப் டாக்டரு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு ஞாபகமாக கேட்பார், அந்த காலையில் பார்த்தவையா ஒரு பொண்ணு எந்த பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிம்பார். எல்லாரும் சுற்றி இருக்க டாக்டர்கள்லாம் ஷாக்காக இருக்கும். தனசேகரன், உங்களை தானே சொன்னேன் அட்மிட் பண்ணிட்டீங்களா அப்படிம்பார் பக்கத்து டாக்டரை. அவர் என்ன செய்வார், பால் சொன்னனே கேட்டிங்களா அப்படிம்பார். தேன்னா எங்கேயுமே அந்த குழந்தை இருக்க மாட்டான். அப்போ சீஃப் சொல்வார், ஏய் மெனின்ஜைட்டிஸ்ங்கிற வியாதி ரொம்ப சீரியஸானதுயா, இப்போ தான் புதுசாக மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் என் பர்சனலாக பார்க்கலான்னு ஒன்று சொல்லிட்டு போனல, தேடுங்க போய் அப்படி தேடுனா வள்ளியமே இங்கே இருக்க மாட்டா, பாப்பாதி இங்கே இருக்க மாட்டா. இவர் ரிக்ஷாவில் ஏறி அவங்க ஒரு மூணாண்டிப்பட்டிக்கு போகிற பஸ்ஸை ஏறது நோக்கி போயிட்டு இருப்பா, பிள்ளைக்கு துணூறு பூசி விட்டுடலாம் என்று கதை முடிஞ்சிடும். இந்த வள்ளியம்மைக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரிந்திருந்து அரசின் உதவிகளையாவது பெற தெரிந்திருந்தால் அந்த குழந்தை தப்பிச்சிருக்கும். சரி, இப்படி தெரியாத ஒரு பெண் ஒரு மருத்துவனுக்கு வந்து அவளுக்கு ஒரு சரியான வழிகாட்டல் கிடைத்திருந்து ஒரு நல்ல மருத்துவர் நல்ல சிகிச்சை தரலாம் என்று யோசித்த போது கூட கிடைக்காமல் போனதுக்கு எது காரணம், அங்கே இருக்கிற பொறுப்பற்ற செயல் தளம். அப்போது இந்த ரெண்டும் எப்படி இருக்கிறது என்பதை சுஜாதா சொன்ன மிகச்சிறந்த கதை நகரம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நகரம் சிறுகதை. வழங்கியவர் கவிஞர் நந்தலாலா அவர்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
4: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்ட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குன்னா என்னன்னு கேட்டீங்க, 23-ன்னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பா கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்ன, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
3: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.

0: இருக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 8:11 ஆகுது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM Rainbow 102.1 நேயர்கள் கேட்கலாம் இதயராகம்.

0: இதயம் தொட்ட பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் 8:30 முதல். நேர்களினும் சில மணித்துளிகளில் கேட்கலாம் மார்னிங் நியூஸ்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I am Saira Mujtaba. The headlines. Election Commission orders re-polling across all 285 polling stations at Phalta Assembly constituency in West Bengal on the 21st of this month. Operation Sindoor reflects government's unwavering resolve to eliminate terrorism through decisive action, says Defence Minister Rajnath Singh. Another India-bound LPG tanker safely crosses Strait of Hormuz. United States to pull over 5,000 troops out of Germany. IMD forecasts heavy rainfall over some parts of northeastern and peninsular India. Central plains to witness thunderstorms and lightning today. And Madhya Pradesh poll vaulter Kuldeep

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1 நேரம் 8:30.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: FM Rainbow 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இதய ராகம்.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
8: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
9: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.

0: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கத்தி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
2: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
0: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.
3: கேட்டுட்ருக்கோம், இது இதய ராகம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம் இல்லையா? எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, போன வாரம் ஸ்கூல்ல நடந்த ஓட்டப்பந்தயத்துல நான் ஜெயிச்சப்பதான் எங்க அப்பா என்னை தூக்கி அப்படியே ஒரு சுத்தினார் இல்லையா, அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அதுதான் என் லைஃப்ல ஹாப்பியான மூமெண்ட். இப்படி நீங்க சொன்னாலும் சரி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சு மற்றவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பை வரவழைச்சிருப்போம். அது அம்மாவிற்கு வேலையில செஞ்ச உதவியா கூட இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்ததா கூட இருக்கலாம். அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில உங்க குரல் பதிவு அனுப்புங்க. 9383406201 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னைக்கு காலையில வசந்த் அழைப்புல மகிழ்வும் நெகிழ்வும் காலை 9 மணி வசந்த் அழைப்பில் கேட்க காத்திருங்கள்.

0: நேரம் 8:47 ஆகுது. கேட்டிணைஞ்சிருக்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம். நேர்களே, இன்னைக்கு காலையில 10:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: 20 வருஷமா ரேடியோவில் பேசிட்டு இருந்தேன், இப்போதான் ஒரு 5 வருஷமா நீ பேசினது போதும்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டில் போய் பேரனோட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அதுவும் குதிரை விளையாட்டு. நான் தான் குதிரை, அவன் என் முதல் உட்காந்துவான். அப்படி இருந்தவரை மறுபடியும் வந்து பேச வாங்கன்னு இங்கே திருச்சி வானொலியில் கூப்பிட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகி, 20 வருஷமாக பேசிவிட்டு இப்போ தானே சும்மா இருந்தோம் போதும்னு இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்களேன்னு நான் பெருமையாக சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டதுன்னா திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு. அவர் உன் பேச்சை கேட்டிருக்க மாட்டார், அதான் கூப்பிட்ருக்காரு. இல்லை, அவர் கேட்டுட்டு தான் கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் இருந்தவர் ஆறுதலாக சொன்னார். கேட்டிருப்பாரு, மறுபடியும் அந்த ஒன்ஸ் மோர் கச்சேரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாட்டு நல்லா பாடினா இன்னொருத்தரம் பாடுங்கன்னு, அது மாதிரி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக சொன்னார்.
0: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி இன்று காலை 10:02 கேட்க காத்திருங்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதுனதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமும் எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு

0: இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: நேயர்களதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு பாரதியை படிப்பது சுகம் எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம்.
5: உலகத்திலேயே ஒரு கவிஞனுடைய பாடலை படைப்புகளை முதல் முதலாக அரசுடைமையாக்கி பொது உடைமையாக்கின முதல் கவிஞன் பாரதி. எல்லா சிறப்புகளும் பெற்றவன் பாரதி. ஆக உண்மையாகவே பாரதியை இந்த தமிழ்ச்சோகம் வானொலியோடு பிறந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, குஜராத்தி, துளு, மைதிலி, இதுமாதிரி நிறைய இருக்கு. எல்லா மொழிகளுக்கும் ஒரு சிறு குழுக்கள் இருக்காங்க பேசுறதுக்கு. உதாரணமாக நீங்கள் வந்து நீலகிரிஸ்லாம் போனீங்கன்னா கோண்டுஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கும் தனி பாஷை இருக்கு.
4: களத்திலிருந்து இல்லத்திற்கு பாரதியை படிப்பது சுகம் எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இன்று காலை 10:30 கேட்க காத்திருங்கள்.

0: நிறைவு பெற்றது இன்றைய இதய ராகம். மீண்டும் இதயம் தோட்ட பாடல்கள் நாளை காலை 8:02. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது வசந்த அழைப்பு. இன்றைய வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 9385461 என்ற எண்ணில் உங்களுடைய குரல் பதிவை அனுப்பலாம். நேரம் 9:00, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 234 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். காலை 8:00 தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வது, அனுமதி இல்லாத நபர்கள் நுழைவதை தடுப்பது முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோட் குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்று வாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள்

0: பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 100,000-க்கும் மேற்பட்ட காவலர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அஸ்ஸாம், மேற்குவங்க மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை உறுதி செய்யப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 3,000 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர் விடுமுறை என்பதால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்னைக்கு உலக சிரிப்பு நாள். குழந்தைகளையும் மகிழ்ச்சிகளையுமே எப்போதுமே நம்மளால பிரிக்க முடியாது. நேத்து பரவலா நம்ம திருச்சி மாவட்டத்துல மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. கொஞ்சம் குளுமையா இருக்குன்னு நினைக்கும் போது இந்த குளிருக்கு ஏத்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் குழந்தைகள். இன்னைக்கு வசந்த அழைப்புல குழந்தைகளே, நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க? ஒரு போட்டியில ஜெயிக்கும் போதா, இல்லனா உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்கும் போதா, உங்க நண்பர்கள் கூட விளையாடும் போது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்களா, இல்ல நான் மற்றவர்களை ரொம்ப மகிழ்ச்சி படுத்தி பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க நண்பர்கள் கூட மதிய உணவை பகிரும் போது இல்ல உங்க நண்பர்களுக்காக விட்டு கொடுக்கும் போது இந்த தருணங்கள்லாம் இன்னைக்கு நீங்க பகிர போறீங்க. இன்னைக்கு வசந்த அழைப்புல மகிழ்வும் நிகழ்வும். 938-546-102-1 இந்த எண்ணுக்கு நம்மளுடைய குட்டி செல்லங்கள்லாம் அவங்களுடைய குரல் பதிவா அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்மளோட நிகழ்ச்சியில கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு தலைக்காயம் விஷமுறிவு எலும்பு முறிவு ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும் கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் புத்தூர் திருச்சி

0: ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க.
1: பாட்டி இங்க வா, ஏன் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன் கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி. ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

0: 9:13 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. இன்னைக்கு நிகழ்ச்சியில மகிழ்வும் நெகிழ்வும். நம்ம குட்டிச்சலங்கள் எல்லாம் எப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த தருணம், இல்லைன்னா மற்றவர்களை எப்ப அவங்க மகிழ்ச்சி படுத்தி பாத்திருக்காங்க அப்படிங்கிற குரல் பதிவை நம்ம கேட்டிருந்தோம். 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தான் நிறைய குட்டிச்சல்லங்கள் குரல் பதிவை அனுப்பியிருந்தாங்க. கேட்கலாமா எந்த குட்டிச்சல்லம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு?
1: வணக்கம், நான் சிவேஷ் பேசுறேன். ஏ பர்த்டே அப்ப நான் ஸ்ரீசேலம் போனேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்க அப்பா மலையில வண்டி ஓட்டினாரு ஹைதராபாத்ல. நான் ஜாலியா ஃப்ரெண்ட் சீட்ல உக்காந்துக்கிட்டு மங்கீஸ் பார்த்தேன், பேர்ட்ஸ் பார்த்தேன். நான் டைகர் அங்க இருக்குன்னு போட்டாங்க, அஞ்சால் நாங்க அதை பார்க்கல. அதுக்கடுத்து கோயில் போனோம், அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுக்கடுத்து வர வழியில தூங்கினேன். அதுக்கடுத்து எங்க கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்ல என் ஃப்ரெண்டு ரொம்ப காமெடியா பண்ணுவான். கொரிலா மாதிரி நடப்பான், கொரிலா மாதிரி ஆக்டிங் கொடுப்பான், கேர்ள்ஸ் மாதிரி நடப்பான், பானையை வச்சுக்கிட்டு கையில பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரிலாம் கொடுப்பான். அதுக்கடுத்து ஃபன்னி ஃபேஸஸ் பண்ணுவான், சும்மா ஹூஹான்னு காலை நீட்டிக்கிட்டு இருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டு அவனை அடிக்கும், நாங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மேம் வந்தாலும் சிரிப்பு அடக்க முடியாது, அவங்க பாடி அடி கொடுப்பாங்க, அதை பார்த்து நாங்கள் திருப்பி சிரிப்போம். அதுக்கடுத்து லஞ்ச் பீரியட்ல சிரிப்பு ஒரு வழியா நின்றோம். நன்றி, வணக்கம்.
0: எப்ப நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, சிவேஷ் தன்னுடைய நண்பனை வச்சு சொல்லும் போதெல்லாம் நமக்கும் கற்பனையில அப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க தோணுது. கண்டிப்பா பள்ளி பருவ வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். வசந்த் அழைப்புல மகிழ்வும் நெகிழ்வும் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல கேட்டு இணைந்து இருக்கோம். அடுத்த குட்டிச்செல்லம் என்ன சொல்லிருக்காங்கன்னு வாங்க கேட்டுலாம்.
2: ஹாய், நான் கையில் பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் வசித் கூட தான் நானும் அவனும் பால் விளையாடுவோம், சாப்பிடுவோம் சேர்ந்து. அதனால எனக்கு டான்ஸ் ஆடும், நான் எனக்கு திருச்சியில டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
0: டான்ஸ் ஆடுறதுல அதுலயும் திருச்சியில டான்ஸ் ஆடுனா பிடிக்குமாமே, எனக்கெல்லாம் மழையில நனையும் போதும் நல்லாதான் இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து குட்டி சொல்லுங்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டுலாம். 938-546-102-1 இல்ல எனக்கு குட்டி சொல்லுங்களே, நீங்களும் குரல் பதிவு அனுப்பலாம். வசந்த் அழைப்புல மகிழ்வும் நெகிழ்வும். நீங்க மகிழ்ச்சியா இருந்த தருணங்கள் எது, இல்ல மற்றவர்களை நீங்க மகிழ்ச்சி படுத்தி பார்த்த தருணங்கள் எது, அத பத்தி தான் இன்னைக்கு உலக சிரிப்பு நாள்ல பேசிட்டு இருக்கோம். நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி,

0: பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: குற்றம் கடிதல் படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த மாதிரி பாடலை கேட்கும் போதும் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நம்ம குட்டி செல்லுங்கள் உலக சிரிப்பு நாள்ல எந்த விஷயங்கள்லாம் செஞ்சா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். சில குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மகிழ்ச்சி ஆக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே போதும், அண்ணாச்சி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி செல்லுங்கள்லாம் மகிழ்ச்சி ஆயிருவாங்க. அடுத்த குட்டி செல்லம் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுடலாமா குரல் பதிவுல?
1: குட் மார்னிங், நான் சிவகுமாரன், கிரேட் 4ல படிக்கிறேன். எனக்கு இருக்கிற சந்தோஷமான மூமெண்ட் என்னன்னா, நான் பாட்டியோட போன வருஷம் ஊட்டி போனேன். ஊட்டி போற வழியில நான் செம ஜாலியா முன்னாடி உட்காந்துட்டு பஸ்ல செம வியூ பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ஊட்டியில நானே ஒரு சாக்லேட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்புறம் நான் என் அக்காவோட போனேன். அங்க நான் நிறைய விளாண்டேன். அங்க நான் ரொம்ப என் ரூம்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நன்றி.
0: கண்டிப்பா இந்த கோடை காலத்துல ஏதாவது இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு நம்ம ஒரு மலை பிரதேசங்களுக்கு பயணம் பண்ணும் போது நிச்சயமா அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைகள்னாலே கண்டிப்பா இனிப்பு ரொம்ப அதிகமா விரும்பி சுவைப்பாங்க, அததான் இவங்களும் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்த குட்டி சின்னத்துடைய குரல் பதிவு என்ன அப்படிங்கறத கேட்டுடலாம்.
2: என் பெயர் எஸ் யோகராஜன், நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அது எப்பனா எங்க அப்பா ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. அப்பதான் நான் செம்ம ஜாலியா இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வீல் வச்சுட்டு பண்ணேன். அடுத்தது நான் வீலோட பாதி தூரம் பண்ணேன். அப்புறம் வீலோட ரொம்ப தூரம் பண்ணேன். அப்புறம் வீல் இல்லாமயே ரொம்ப தூரம் பண்ணிட்டு செம்ம ஜாலியா இருந்து தெரியுமா. அப்ப இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸ்விம்மிங் கிளாஸ்ல அப்படியே படுத்துட்டு நான் வந்து ஸ்விம் பண்றேன் தெரியுமா. தேங்க்யூ.
0: படுத்துக்கிட்டே நீச்சல் அடிக்கும் போது நிச்சயமா நல்லாதான் இருக்கும். நீச்சல்ல பல வகையெல்லாம் இருக்கு. நீங்க என்னென்னலாம் கத்துட்டு இருக்கீங்க யோகராஜன், உங்களுக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லிடலாம். 9:26 ஆகுது. திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு

இணைந்திருக்கோம் வசந்த அழைப்பு. உலக சிரிப்பு நாள், சிரிப்பு நாள்ல நம்ம குழந்தைகள்லாம் எதை பத்தி தங்களுடைய குரல் பதிவு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மகிழ்வும் நெகிழ்வும். நம்ம குட்டிச்செல்லங்கள்லாம் மகிழ்ச்சியா இருந்த தருணங்கள் எது, இல்ல அப்படின்னா மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்த்த தருணங்கள் எது, அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், இல்ல அவங்க நண்பர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை பகிர்ந்ததா இருக்கலாம், இல்ல சேர்ந்து விளையாடும் போதா இருக்கலாம், கடற்கரையில போய் மணல் வீடு கட்டி விளையாடுறதா இருக்கலாம், இப்படி எது வேணா இருக்கலாம். இதை பத்தி தான் நம்மளோட குட்டிச்செல்லங்கள் நமக்கு தங்களுடைய குரல் பதிவு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மகிழ்வும் நெகிழ்வும்.

சேர்ந்ததா இருக்கலாம், இல்ல சேர்ந்து விளையாடும் போதா இருக்கலாம், கடற்கரையில போய் மணல் வீடு கட்டி விளையாடுறதா இருக்கலாம், இப்படி எது வேணா இருக்கலாம். இதை பத்தி தான் நம்மளோட குட்டி செல்லுங்கள் நமக்கு தங்களுடைய குரல் பதிவு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில். மகிழ்வும் நெகிழ்வும்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க.

0: 9:35 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம குட்டி செல்லங்கள்லாம் எப்ப எந்த தருணத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க, இல்ல மத்தவங்கள மகிழ்ச்சி படுத்தி பாத்திருக்காங்க அப்படிங்கறது தான் மகிழ்வும் நெகிழ்வும் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்த குட்டி செல்லம் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுடலாமா?
1: அல்லூர்ல இருந்து பேசுறேன். நான் படிக்கிற ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வரகூர். என் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா மாணவர்களும் எந்த நன்றாக பேசுவாங்க. எனக்கு ஸ்கூல் போகும்போது ஜாலியா இருக்கும், லீவ் விடும் போது எனக்கு ஜாலியா இருக்காது. நன்றி, வணக்கம்.
0: இந்த விடுமுறை வந்தாலே இப்படிதான் இல்லையா, எப்படா நம்மளுடைய நண்பர்கள்ல போய் பா

0: அப்போ எப்ப நம்மளுடைய பள்ளியோட மைதானத்துல போய் நமக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு இருக்கும். இதுவே நம்மளுடைய பள்ளி போகும்போது எப்ப வீட்டுக்கு வருவோம், நமக்கு பிடிச்ச தின்பண்டங்கள்லாம் எப்ப சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும். அததான் கமலேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம்ல இருந்து 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்குதான் நம்மளுடைய குட்டிச்சலங்கள் எல்லாம் அவங்களுடைய குரல் பதிவை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. மகிழ்வும் நெகிழ்வும் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த குட்டிச்சலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க கேட்டுடலாம்.
1: அக்கா வணக்கம்க்கா, நான் வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து சாமி தான் பேசுறேன்க்கா. நான் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் வந்து ஐஸ் கேக் 1 கிலோ விட்டினேக்கா. அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஓடி விளையாடி ஹாப்பியா இருந்தேன்க்கா. அன்னைக்குதான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன்.
0: ஆனா சமிதாவுடைய குரல் எல்லாம் கேக்கும் போது நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். சமிதா மட்டும் இல்ல, நிறைய குட்டிச்சலங்கள் பேசினாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நிறைய குரல் பதிவு எல்லாம் வந்துட்டே இருக்குது, நம்ம தொடர்ந்து கேட்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்து இருக்கோம். வசந்த் அழைப்புல மகிழ்வும் நெகிழ்வும்.
2: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு. என் தங்கச்சி கிட்ட போய் என் பல்லு ஆடுது அப்படின்னு சொன்னா எந்த பாட்டுக்குன்னு நேத்து கேட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துன்பம் இருந்தாலும் மகிழ்ச்சியா சிரிக்கும் போது அதோட கஷ்டம் ரொம்ப பெருசா தெரியாது இல்லையா. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய நகைச்சுவை விருந்து உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேளுங்க, சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: 50 நிமிஷம் ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில மகிழ்வும் நெகிழ்வும் இந்த தலைப்புல தான் நம்ம குட்டிச்செல்லங்கள் எல்லாம் அவங்க மகிழ்ச்சியா இருந்த தருணங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த குட்டிச்செல்லம் என்ன சொல்லிருக்காங்கன்னு வாங்க கேட்டுலாம்.
1: என் பேர் ஆர் லத்தீஃபா. நான் வந்து தாளகொடியிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து YSSA மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து எப்போ சந்தோஷமாக இருந்தேன்னா, எங்கள் அம்மா ஒரு தடவை என்னை வந்து கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எனக்கு வந்து மேஜிக் புக் வாங்கி தந்தாங்க. அதில் நான் வந்து வாட்டர் போட்டு நான் வந்து கலர் பண்ணேன். அப்போது வந்து என்னாச்சு, அது வந்து ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ட்ரை பேப்பர் ஆயிடுச்சு. அதில் திரும்பி நான் கலர் போட்டு பண்ணவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது இன்னொரு தடவை எங்கள் அப்பா வந்து கடை விதி கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு பப்பி ஹவுஸ் வாங்கி தந்தாங்க. அதில் வந்து நான் காயின்ஸோ ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சேன்னா அந்த காயின் வந்து அந்த பொம்மை பப்பி வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அதை பார்க்குறதுக்காகவே என் வீட்டுக்கு வந்து அதில் காயின்ஸ் காயின்ஸ்லாம் போட்டாங்க. பப்பி ஹவுஸ் அப்படியே ஃபுல்லாகிடுச்சு.

0: வசந்த் அழைப்புல மகிழ்வும் நெகிழ்வும் இத பத்தி தான் நம்மளோட குட்டிச்சலங்களுடைய குரல் பதிவுகள்லாம் கேட்டோம். நிறைவா ஒரு குட்டிச்சலம் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டுலாமா?
1: கோட்டை மாநகராட்சி நடுநின்று பள்ளிய நான் எல்கேஜி படிக்கிறேன், யூல்கேஜி போறேன். எனக்கு ஒரு தடவை அப்பா எனக்கு கேரபோன் ஒன்று பிளாக் கேரபோன் வாங்கி தந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எழுதுவோல. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு தடவை அப்பா வந்து ஜேசிபி வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தடவை தீபாவளியில் ஜீன் பேண்ட்டும் பெல்ட்டும் அப்புறம் வாட்சும் அப்புறம் சட்டையும் வாங்கி கொடுத்தாங்க. டெய்லியும் ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன், தூங்கும் போது ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன். அப்போ எனக்கு அரிசி மண்டலை கொட்டை வச்சு பல்ல கழுத்து தழுத்து சொல்லுவாங்க. கழுத்தவே மாட்டேன், ரொம்ப கழுத்தவே தவிட்டேன்.

0: தினமும் ஸ்கூல் போகல கழட்டவே மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பேண்ட்டு. நான் எனக்கு அம்மா வந்து பீஜா செஞ்சு தத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் எனக்கு ஹாப்பி பர்த்டே. இந்த ஜீன் பேண்ட்டும் அப்புறம் பெல்ட்டும் அப்புறம் வாட்சும் அப்புறம் புது சட்டையும் அப்படி போட்டுட்டு வந்தேன். அப்போ எனக்கு கேக்கும் வாங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ எனக்கு பாட்டி வந்து போலீஸ் ஜீப் போயிட்டாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஹாப்பி பர்த்டேக்கு எனக்கு நானி வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் எனக்கு பிடிச்ச பொபல். அப்போ நாங்கள் சேர்ந்து விளாடுவோம் ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ நான் ஃப்ரெண்டு மாதிரி தங்க என் செல்ல மாதிரி அப்பா கிட்டத்து விளாடுவேன்.
1: நீங்க எந்த தருணத்துல மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நாள்ல அவர் என்னெல்லாம் செய்வாரோ அது எல்லாத்தையுமே சொல்லி, இதுல எல்லாத்தையும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு ரெய்ஹான் கான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்களை நம்ம சொல்லிடலாம். சந்தோஷங்கிறது பெரிய விஷயத்துல மட்டும் இல்ல, சின்ன சின்ன உதவிகள் அன்பான பேச்சுலதான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த குட்டிச்செல்லங்களுடைய குரல் பதிவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பேசின எல்லா குழந்தைகளுக்குமே பாராட்டுக்களை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களது வரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா நம்ம கேட்க போறோம் சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய நகைச்சுவை விருந்து. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கு கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை காலை 8 தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்களும் 4,624 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவின் எம்டி சர்வ் சக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச சூரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்றது. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஇ பிடெக் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் ஜூன் 2 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கூறியுள்ளது. ஜூன் 5 தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 23 தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில்

0: தேவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11:00.
2: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: பாண்டவன் வந்து 3 கோலங்களில் அருள் பாலிக்கிறதா சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். நின்ற கோலம்னா இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சுங்களேன், அமர்ந்த கோலம்னா ஐயப்பன், கிடந்த கோலம் இப்போ இந்த ஏன்பள்ளி கொண்டீர் ஐயான்னு பாடினாங்கல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், அது கிடந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறது. ஆண்டவனுக்கு அது மாதிரி 3 கோலங்கள். அதே மாதிரி நம்ம ஊர் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அதாவது நின்றுட்டே பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அவங்க நின்னா தான் பேச்சு வரும். வானொலி நிலையத்துக்கே கூட சில அரசியல்வாதிகள் வரும்பொழுது நம்ம மைக்கு அவங்க உயரத்துக்கு நிறுத்தி வச்சு தான் பேசுகிறது வழக்கம். அது நின்ற கோலம் அவர்களுக்கு பழக்கம். அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவர்கள் ஆன்மீகவாதிகள், கிருபானந்த வாரியார் வந்தால் உட்கார வச்சு தான் நாங்கள் பதிவு பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடந்த கோலத்துலேயும் பேசக்கூடியவர்கள் உண்டு. சாராயக்கடை வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நல்ல வேளையாக நண்பர் அவர்கள் என்னை கிடந்த கோலத்தில் பேசும்படியாக கேட்டுக்கொள்ளவில்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் படுத்திருப்பேன், படுத்துட்டு ஒரு மைக்கை கொடுத்தா பயன்பாட்டு பேசிட்டு வந்துடுவேன். ரொம்ப எச்சரிக்கையாக அவர் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார். கடிகாரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்காருங்க. அது என்ன, அந்த பேச்சாளர்களுக்கு அந்த மைக்கை பார்த்துட்டா நேரம் போகிறது தெரியாது. அது பல பேச்சாளர்களுக்கு வழக்கம். அது இன்னும் வருங்காலத்தில் புதுசாக ஒரு மைக்கு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இதுலேயே செட் பண்ணி கொடுத்துட்றது, எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத இதுலேயே இந்த அலாரம்லாம் செட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இதில் பண்ணி கொடுத்துடணும். அது மாதிரி ஒரு மைக்கு வருங்காலத்தில் கண்டுபிடிச்சா நல்லது. பண்ணி எனக்கு ஒரு 60 நிமிஷம்னு வைங்க, 55வது நிமிஷம் அந்த மைக்கு அப்படியே நிமிரணும் லேசாக. அது நிமிரும் பொழுதே சரி இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகவே பெரியவர்களே நான் முடிச்சுக்கணும். முடிக்கலைன்னா 60வது நிமிஷம் ஓங்கி தலையில் ஒரு தட்டு தட்டணும். அப்படி ஒரு மைக்கு கண்டுபிடிச்சுட்டா இந்த கடிகாரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அப்படி ஒரு கடிகாரம் வைக்கிறது நல்லது தான். ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க, ஐயோ நான் வந்து கடிகாரம் கூட இல்லை அதனால் நான் பாட்டுக்கு பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்கோ, கடிகாரம் வச்சுருந்தான் பார்த்துருப்பேன்னு இருக்கார். அப்போ கூட்டத்தில் இருந்தவர் எழுந்திரிச்சு, ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்துட்டேன், பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அவன் பாட்டு இப்படி பேசிகிட்டு இருந்த மாதிரி. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த கடிகாரத்தை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி வைக்கணும். சில இடத்துல கேட்குறது உண்டு, நான் எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ அவர் ஆர்கனைசர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு. அது மாதிரியே சொன்னார், நான் எவ்வளோ நேரம் பேசணும்னா நீங்கள் என்னாச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 8 மணிக்கு நாங்கள் கரகாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. அவங்க ஆடும் பொழுதே நானும் பேசிக்கிட்டே இருக்க முடியும். 20 வருஷமாக ரேடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக நீ பேசினது போதும்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டில் போய் பேரனோட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அதுவும் குதிரை விளையாட்டு, நான் தான் குதிரை, அவன் என் முதல் உட்காந்துவான். அப்படி இருந்தவரை மறுபடியும் வந்து பேச வாங்கன்னு இங்கே திருச்சி வானொலியில் கூப்பிட்டதும் எனக்கு ஒரு மாதிரி, 20 வருஷமாக பேசிவிட்டு இப்போ தானே சும்மா இருந்தோம் போதும்னு இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்களேன்னு நான் பெருமையாக சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டதுன்னா திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு. அவர் உன் பேச்சை கேட்டிருக்க மாட்டார், அதான் கூப்பிட்ருக்காரு. இல்லை இல்லை, அவர் கேட்டுவிட்டு தான் கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் இருந்தவர் ஆறுதலாக சொன்னார். கேட்டிருப்பாரு மறுபடியும் அந்த ஒன்ஸ் மோர் கச்சேரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாட்டு நல்லா பாடினா இன்னொருத்தரம் பாடுங்கன்னு அது மாதிரி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக சொன்னார். அதனால் அந்த ஒன்ஸ் மோர் கேட்குறதுலேயும் ஒரு ஆபத்து உண்டு. இப்போ ஒரு நல்லா பாடிக்கிட்டு இருந்தார் ஒரு பாடகர், அவர் ஒரு ராகத்தை ரொம்ப அருமையாக பாடினார், தோடி ராகத்தை பாடிக்கிட்டு இருந்தார். ஒரு சீட்டு வந்தது, ஒன்ஸ் மோர் இப்போ பாடினீங்களே தோடி ராகம், அதை இன்னொருத்தரம் பாடுங்க அப்படின்னு ஒரு சீட்டு. இவருக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, இதை விரும்பி கேட்குறாங்களேன்னு மறுபடியும் பாடினார். 2வது தரம் பாடி முடித்ததும் மறுபடியும் ஒரு சீட்டு, அதே பாட்டை இன்னொரு தரம் பாடுங்க. 3வது தரம் பாடினார், முடிச்சா நாலாவது தர சீட்டு வருது. இப்படி ஆறு சீட்டு வந்துட்டு இந்த பாட்டி.

திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்காரு அவரு. ஏழாவது சீட்டு வந்ததும் அவருக்கே வெறிச்சலாக போச்சு. பாடிட்டு இருந்தவர் இன்னும் எத்தனை சீட்டு தான் ஏன் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நீ அந்த ராகத்தை சரியாக பாடுற வரைக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்ருப்பேன் அப்படின்னாரு அவர். அது மாதிரி என்னை வந்து நான் சரியாக பேசுகிற வரைக்கும் வானொலி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்கிறது என்னுடைய 20 வருஷமாக பேசுனது ஒன்றும் சரியில்லை, இன்னும் சரியாக வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டுரு அப்படின்னு அவர் கூப்பிட்றதாக நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் சரியாக பாடுகிற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் விடமாட்டார்கள்ங்கிறது. பேச்சாளர்கள் வந்து சில பேர் எப்படின்னா தெளிவாக பேசுகிறது மாதிரி பேசி குழப்புவாங்க, சில பேர் குழப்புறது மாதிரி தெளிவுபடுத்துவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தெளிவாக பேசி குழப்புறவங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க. ரேடியோவில் இருக்கிறவங்க தெளிவாக பேசி தெளிவுபடுத்தணும். அது எப்படின்னா உதாரணம் சொல்லணே, தெளிவாக பேசி குழப்புறது யாருன்னா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு மந்தையில் எத்தனை ஆடு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறவன், சார் இப்படிலாம் பொதுவாக கேட்காதீங்க, கருப்பு ஆட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா அப்படின்னா, சரி கருப்பாடு, கருப்பாடு 50 இருக்குது மந்தையில், சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது, அதுவும் 50 இருக்குது அப்படின்றான். அப்புறம் ஏன் பிரித்து கேட்டான், இவர் பார்த்துருக்காரு, சரி இதெல்லாம் எவ்வளவு பால் கறக்கும்ப்பா, சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்கள் சார், கருப்பாடு சொல்கிறீங்களா வெள்ளையாடான்றான். கருப்பாடுப்பா, கருப்பாடு தானே 1 லிட்டர் கறக்கும் அப்படி, சார் வெள்ளாடு அதுவும் 1 லிட்டர் கறக்கும்ன்றான். இப்படியே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சரி இந்த ஆடுலாம் எவ்வளவுப்பா புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னு, சார் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் மறுபடியும் குழப்புறீங்க, கருப்பாடா வெள்ளையாடா அப்படின்னு கேட்குறான். கருப்பாடு தினம் 10 கிலோ சாப்பிடும்ன்றான். சரி வெள்ளையாடு எவ்வளோ சாப்பிடும், அதுவும் 10 கிலோ சாப்பிடும்ன்றான். இவருக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே சொல்லிட்டு இருக்கான், அப்புறம் எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் இப்போ ரெண்டுக்கும் ஒரே விடை தானே சொல்கிறேன் அப்படின்னா, நீ அப்படி கேளுங்க சார் நான் சொல்கிறேன், இது ஆரம்பத்திலே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அந்த கருப்பாடெல்லாம் எடுத்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்றான். சரிப்பா அந்த வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் நான். இப்போ என்ன பேசுனா தெளிவாக பேசி குழப்பறது, இது அவன் வந்து கடைசி வரைக்கும் குழப்பிட்டுருக்கிறான். அது ஒரு ரகம். அது குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்கலாம் சித்தர்கள். சித்தர்கள்லாம் வந்து பேசுகிறது குழப்பமாக இருக்கும், மேற்போக்காக பார்த்தா ஒன்றும் புரியாது, அதில் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தா குழப்பிறது மாதிரி இருக்கும், உள்ளுற தெளிவாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். சித்தர்களுக்கெல்லாம் ரேடியோவில் வேலை கொடுக்கக்கூடாது. சித்தர்கள் வந்து அனௌன்சர் ஆகிடக்கூடாது, அறிவிப்பாளராக. அவங்க வந்து அறிவிப்பாளர் டைரெக்டாக சொல்லணும், இப்பொழுது நேரம் சரியாக 3 மணி அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்போ தான் உடனே பார்க்குறவங்க சரி பார்த்துவாங்க. ஒரு சித்தர் வந்து அறிவிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வைங்க, அவர் சொல்கிறார் இப்பொழுது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கி விட்டு பாருங்கள் புரியும் அப்படின்றார். இதான் சித்தர் பாணி. அது சித்தர்னா 3:30 பேருக்கு சொல்கிறான். 3:30 பேருக்குனா 90 15 வகுக்க சொல்கிறான், 15:90 பாதியை நீக்கி விட்டு பாருங்கள்னா 6 பாதி 3. இது தானே ஆரம்பத்திலே சொன்னான், ஆரம்பித்ததே 3ல தான், இப்படி சுற்றி வளைச்சி மறுபடியும் 3லேயே கொண்டு வந்து முடிப்பார். அதுதான் சித்தர்கள். அது ரேடியோவில் சொல்கிறது தெளிவாக இருக்கணுங்கிறது, ஒரு தரம் சொல்கிறது மறுபடியும் திருப்பி சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால் வானொலியில் பேசுகிறவருக்கு நேர நிர்வாகம் தெளிவாக பேச தெரியும். இந்த சென்னை வானொலி நிலையம் ஆரம்பித்து 6வது நாள் கல்கி வந்து பேசினார். அது பேராசிரியர் கல்கி. அவர் பேசும்போது சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு தலைப்பு, எப்படி இருக்கணும் ஒரு சிறுகதைங்கிறத அந்த வானொலி அறிவிப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி அதை சொல்லியிருந்தார். சிறுகதை ரெண்டு இருக்குது, அது சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதுதான் சிறுகதை. அதில் என்ன இருக்குது கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு தோணும். அது மாதிரி ஆரம்பிக்கணுமா சொல்கிறத, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னா ஒரு கதை அம்சம் வந்துடுது, சரி அதுக்கப்புறம் என்னென்னு கேட்குற ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சம். சிறுங்கிறது தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாது, தெளிவாக சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொன்னார் கல்கி. அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை பார்த்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்காக திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருப்பாசி வழுக்கவே திருக்குளத்தில் திருவடி தவறி விழுந்தார் என்று செப்பிவிட்டுவார் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த வைஷ்ணவ பரிபாஷை புரியுதாங்கிறதுக்காக அவனை கேட்குறார் அந்த உபய வேதாந்த தேசிகர் வேலைக்காரன் குப்பனை. ஏண்டா நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. போய் சொல்லிடுவியா? கரெக்டாக சொல்லிடுறேன் சாமி. என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை சாமி, கும்மணத்தாசாமி குட்டையில் ஒன்றுதானு சொல்லணும், அவ்வளோதானே. இதுதான் அந்த ரேடியோ பாஷைங்கிறது. அதாவது அந்த குப்பனுக்கு வானொலி பாஷை தெரிந்திருக்கிறது அப்படின்னு அது சொன்னாங்க. அதனால் தெளிவாக பேசி தெளிவுபடுத்துறது தான் ரேடியோவில் முக்கியமான விஷயம். பேசுகிறப்போ நான் பார்ப்பேன் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க என்ன ஏஜ் குரூப்னு பார்க்குறது வழக்கம். ஏன்னா சின்ன குழந்தைகள் எல்கேஜி யூகேஜியாக இருந்தால் காக்கா நிறைய கதையை சொல்லிட்டு போடுறது, அப்புறம் ஏதாவது மாணவர்கள்னால் அவங்களுக்கு ஏதாவது நீதி கதைகள், கல்லூரி மாணவர்கள்னால் அவங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இந்த எல்கேஜி யூகேஜி கிட்ட பேசினா அவங்களுக்கு 10 நிமிஷம் போதும்னு, அவங்க எப்போ போர் அடிக்குது முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தரையை கீற ஆரம்பிப்பாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிறவனை குத்துறது இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. இது போதும்னு அர்த்தம் அறிகுறி. கல்லூரி மாணவர்கள்லாம் சத்தம் போடுறது விசில் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல,

0: இந்த முதியோர் இல்லங்கள்லாம் பேசியிருக்கேன். இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன்னா ரொம்ப நான் ரொம்ப விருப்பத்தோடு போய் நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த கடிகாரம்லாம் இருக்காது, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அசையவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. பண்டிகைன்னாவே கொண்டாடுறதுக்காக ஏற்பட்டது தான். இப்போ சில பேரை கேட்டால் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதோ இருக்கேன் அப்படிம்பா சில பேர், சில பேர் வந்து நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க, சில பேர் சந்தோஷமாக இருக்கேன்பாங்க. இது மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏதோ இருக்கேன்னு சொல்கிறது எக்ஸிஸ்டிங், நல்லா இருக்கேன்னு சொல்கிறது லிவிங், சந்தோஷமாக இருக்கேங்கிறது செலிப்ரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழறதுக்காக இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அந்த கொண்டாட்டத்தை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இது மாதிரி பண்டிகைகள் தான். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கற்றுக்கணும். நமக்கு ஒரு இது என்னென்னா, வருஷம் பிறந்ததுன்னா புத்தாண்டுலாம் வாழ்த்து தெரிவிப்போம், பொங்கல் வாழ்த்து தெரிவிப்போம், வருஷம் ஆகிறத பற்றி அதில் சந்தோஷம். ஆனால் நமக்கு வயசாகிறத பற்றி கவலை வரும், அது ஒரு முரண்பாடான விஷயம். பிறந்த நாள் கொண்டாடுவோம் தவிர வயசாகிறத யாரும் விரும்புறதில்லை. ஆனால் வயசை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் மாத்திரை மருந்து யாரும் கண்டுபிடிச்சதில்லை. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம், அதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒருத்தர் மாத்திரை கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர்னு வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே பாட்டியம்மா 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டைகிட்ட போடாமல் கட்டாரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன் ஒரு 30 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேம்மா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டது நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு இது என் வீட்டுக்காரரு, இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருனா ஏதோ ஒரு பாவம் அறியாத மாதிரி கட்டாரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு, ஏதோ அவருக்கு அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தைத்தனம் இல்லை. குழந்தைத்தன்மைங்கிறது இது மாதிரி திருவிழாக்களில் பண்டிகை காலங்களில் தான் நமக்கு வரும். பிறந்ததும் நாம் வந்து சிரிக்கிறது 1.5 மாதத்தில் முதல் தடவையாக மனுஷன் சிரிக்க ஆரம்பிக்கிறானா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் கணக்கு எடுத்துருக்கிறாங்க குழந்தைகள் நிபுணர்கள், 200 தடவை ஒரு குழந்தை சிரிக்குது. நாமெல்லாம் பெரிய வயசானவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா, அப்படி இருந்தவங்க அப்படியே குறைச்சிட்டே வந்தாச்சு. இப்போ ஒரு குழந்தை படுத்துருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பு ஆட்டுங்க சிரிக்கும், கிளுகிழப்ப சத்தம் என்ன ஜோக்காது வெறும் சத்தம். ஆனால் அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மொஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க ஒரு வேறு போடா விளையாட்டு உனக்கு என்னடா விளையாட்டுவான், ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார். அதனால் வெறும் சத்தமே மனிதனை சிரிக்க வைக்கணுமா, அதுதான் மனித தன்மை, குழந்தைத்தன்மைங்கிறது அதுதான். அந்த குழந்தைத்தன்மை வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம், அது வந்து இந்த பண்டிகை காலங்களில் தான் நாம் வளர்த்துக்க முடியும்னு பெரியவர்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிக்க தெரிந்த மனிதன் சிரிக்க மறந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக்கே வருதான். போ இந்த விலாவை தொட்டால் சிரிப்பு வருதில், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க, அது என்ன மென்மையான நரம்புகள் அங்கே போய் முடிஞ்சிருக்கு, அதிலேருந்து போய் மூளைக்கு கனெக்ஷன், அதனால் அங்கே தொட்டால் அங்கே சிரிப்பு உண்டாகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார் ஒரு விஞ்ஞானி. அதுக்கப்புறம் அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க கேட்டார் அடுத்த விஞ்ஞானி, சரி விலாவில் தொட்டால் சிரிப்பு வருது மென்மையான நரம்புன்னு சொல்கிறேன், அதை ஏன் நானே தொட்டுக்கிட்டால் சிரிப்பு வரலைன்னார் அவர். அப்புறம் முன்னாடி கண்டுபிடிச்சது பொய்யா போச்சு, இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் விலாவில் மனுஷனை தொட்டால் ஏன் சிரிக்கிறாங்கிறதுக்கு சரியான காரணம் யாருமே கண்டுபிடிக்கல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மருத்துவ வசதிக்காக பண்ணியிருக்கலாம் இயற்கை, அதனால் ஒரு வியாதியை வந்து விலாவில் தொட்டு தொட்டும் இப்போ அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, அது மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுறது மூலமாகவே குணப்படுத்தலாம்னு இப்போ பெரியவங்கலாம் சொல்லி இப்போ மருத்துவ ஆராய்ச்சியில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சிரிக்கலைன்னாலும் நான் இறங்கி ஒவ்வொருத்தராக அப்படி குத்தி குத்திட்டு போனேன்னா நீங்கள் சிரிச்சிடணும், அது வந்து நல்லது உடம்புக்கு. அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அப்படி குத்தி குத்தி பார்த்துக்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்,
3: சைபால்
2: சைபால், முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக

0: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா அது ஒரு பெரிய தத்துவம். எப்படின்னா நாம் சித்த சுவாதீனத்தோடு இருக்கணும், ஆனால் பைத்தியத்தன்மை ரசிக்க கற்றுக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு பைத்தியகாரத்தனமாக நடந்தால் ரசிக்கணும். அவர் எட்டையும் மூணையும் பெருக்கணும் என்னென்னு கேட்டார். 23 சொன்னார்னா பரவாயில்ல, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லியிருப்பார், எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு அதை ரசிக்கணும். அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு பேங்க் உத்தியோகத்தில் கேட்டாங்களாம் இன்டர்வியூவில், ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட கேட்டிருக்காங்க கேள்வி, எட்டையும் மூணையும் பெருக்கினா என்ன பண்ண, 23 சொல்லிவிட்டான் வாய் தவறி. வெளியில் வந்ததும் ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம், நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்னா பேங்க்கில் கணக்கு சரியாக இருக்கணும்ல, 8-3 பேருக்கு கூட தெரியலன்னா பேங்க்கில் எப்படி வேலை கிடைக்கும், நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டான், வந்தால் 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சான் அவரும் சரியாக காதில் வாங்கலை போல் இருக்கு, அதனால் நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போய் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட நேராக போய் வேலையில் சேர்ந்துருவோம், வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி கம்முனு இருந்தான். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் 2 கழித்து போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் அன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்த அன்றைக்கி 8-3 பேருக்குன்னா என்னென்னு கேட்டீங்க, 23 வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா அன்றைக்கி வந்து இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-3 பேருக்குன்னா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக கொடுத்துல அப்படின்னு சொன்னாரான். பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றும் கிடையாது, நானே என் மனசில் ஒன்று உண்டு பண்ணிட்டு ஒரு வடிவத்தை போட்டுக்கிட்டு அதே மாதிரி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். அது வந்து நானே உண்டு பண்ணிக்கிற மாயை, அதனால் உலகத்தில் எது எது எப்படி இருக்கோ அதை அப்படி எப்படியே ஒத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைனா, ஒருத்த வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 10 இருந்தானான், அப்புறம் நான் தெளிஞ்சுட்டேன் டாக்டர்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான், நீ 10 இருந்துவிட்டே இன்னொரு 10 இரு, உன்னை சோதனை பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன்னாரான் அந்த டாக்டர். 10 சோதனை பண்ணி பார்த்துருக்காரு, அவன் தெளிஞ்சுட்டான், நல்லா நார்மலாகிட்டான்னு தெரியுது, நீ வீட்டுக்கு போகலாம்ப்பான்னு அனுப்பிச்சிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்து கேட்டாங்களாம், அது எப்படி இருந்தது உன்னுடைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாழ்க்கை என்ன சொல்கிறேன்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் பைத்தியத்தோடு பைத்தியமாக 10 இருந்தேன், அது எனக்கு 10 போயிட்டுது, பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனாக இருந்தேன் 10, அது 10 போச்சு எனக்குன்னு. நான் வாழ்க்கை வந்து யுகமாக போகணுமா வினாடியாக போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. உடனே என் பேச்சை கேட்டுவிட்டு எல்லோரும் சட்டை கழிச்சிட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை, அது இல்லை, அந்த தன்மை மனோபாவம், அந்த குழந்தை தன்மைங்கிறது, குழந்தைத்தனம் இல்லை, குழந்தைத்தன்மை வேணும். சில பெரியவங்கள்ட்ட கூட உண்டு, ஒரு அம்மா பிள்ளையை எழுப்பிச்சான், ஏய் காலேஜுக்கு நேரமாகிட்டு எழுந்திருப்பான்னு, எனக்கு காலேஜ் போகிறதுக்கே பிடிக்கலன்ட்டுருக்கு அந்த பிள்ளை, ஏன்னு கேட்டிருக்கு அந்த அம்மா வயசானம்மா, உனக்கு ஏன் காலேஜுக்கு போகிறது பிடிக்கல, அது 2 சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு, என்ன 2 ஒரு காரணம், அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, 2 காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கு என்ன பிடிக்கல, அதுக்காக நீ காலேஜ் போகாமல் இருக்கக்கூடாது, உடனே எழுந்திரி போய் தான் ஆகணும்னு அந்த அம்மா புடியாதமாக எழுப்பி விட்ருக்கு. சரி நான் காலேஜுக்கு ஏன் போகணும், அதுக்கு நீ 2 சொல்லுன்னு புள்ள அம்மாவை கேட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், ஏன் 2 என்னென்னா, உனக்கு முதல் காரணம் உனக்கு வயசு 52, 2 காரணம் நீ தான் பிரின்சிபால், அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் அவர் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள், அந்த குழந்தை தன்மை வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அது வேணும், சிரிப்புங்கிறது அது அப்படி. ஏன்னா மனித குலத்துக்கே சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க, கலைவாணர் சொல்லுவார், மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும், மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாது. காட்டில் வந்து ஒரு மிருகம் போட்டி வச்சுதான் சிங்கம், எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டுதான் காட்டில் ஒரு இடத்துல மகாநாடு நடத்துச்சு. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நம்மளை பற்றி கேவலமாக நினைக்கிறாங்க, மிருகங்களை நமக்கு சிரிக்க தெரியாதுன்னு எல்லாரும் மோசமாக பேசிக்கிறாங்க. அதனால் நான் வந்து நம்ம நகைச்சுவை உணர்வை நாம் வளர்த்துக்கணும், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு அந்த சிங்கம் சொல்லியிருக்கு அந்த மிருகங்கள்கிட்டலாம். என்னென்னு கேட்டு ஒன்றும் இல்லை, இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக மேடைக்கு வந்து ஒரு ஜோக்கு சொல்லணும், சிங்கத்தோட கட்டளை, அந்த ஜோக்குக்கு இங்கே இருக்கிற அத்தனை மிருகங்களும் சிரிக்கணும், யாராவது ஒருத்தர் சிரிக்கலைன்னாலும் அந்த ஜோக்கு சொன்னவங்களுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுப்பேன். உடனே முதல்ல குரங்கு குதிச்சிட்டு இருந்தது, நான் ஒரு ஜோக்கு சொல்கிறேன்னு வந்து குரங்கு சொல்லித்தான், ஜோக்கு சொல்லித்தான் எல்லோரும் சிரிச்சது, எல்லா மிருகம் சிரிச்சிருக்கு, ஒரு மூலையில் ஒரு ஆமை மட்டும் சிரிக்காமல் அது பாட்டு கிடந்ததான். உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுது, ஆமையும் சிரிக்கலை அதனால் அது இது சொல்லி ஓங்கி ஒரு அடி அந்த குரங்கு சுருட்டிட்டு வந்துடுது. அடுத்தாப்புல வந்து ஒரு கரடி வந்து தான் சொன்னதும் எல்லாம் சிரிச்சுதான், அப்பவும் அந்த ஆமை மட்டும் சிரிக்கலை, பேசாமல் இருந்திருக்கு, கரடிக்கும் ஓங்கி ஒரு அடி. அப்புறம் ஒரு நரி வந்திருக்கு, நான் ஒரு ஜோக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டுருக்கு, அதுக்குள்ளே அந்த ஆமை மட்டும் சிரிச்சு தான், மற்ற மிருகம்லாம் சிரிக்கலை, சொல்லவே இல்லை ஜோக்கு, அதுக்குள்ளே சிரிக்குது. உடனே அந்த ஆமையை கூப்பிட்டு, இன்னும் அந்த நரி ஜோக்கே சொல்லலை, அதுக்குள்ளே நீ சிரிக்கிறேன்னு தான் சிங்கம், அது ஒன்றும் இல்லை, இந்த முதல்ல குரங்கு ஒரு ஜோக்கு சொல்லிச்சே அதை நினச்சி சிரித்தேன், அவ்வளவு லேட்டாக அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அந்த 3வது இப்போ கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் இப்போ இந்த ஜோக்குக்காக சிரிக்கிறீங்களா,

நான் ஆரம்பத்தில் சொன்னதாக வச்சுருக்கேன், ஒன்றும் என்னால் முடிவு பண்ண முடியல. ஏன்னா மூணு வகையாக ரசிக்கிறவர்கள் உண்டு. சிரித்தா உடனே சிரிச்சிருவாங்க, சில பேர் யோசித்து சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்காமல் இருந்துருவாங்க. அப்படி ஒரு மூன்று வகை. ஏன்னா சிரிப்புங்கிறது நமக்கு ஒரு வைத்திய முறையாக இப்போ வந்து கொண்டுட்டு வராங்க நம்ம இதில். அதனால் வந்து அதை எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை உணர்வு கலைவாணர் அதை இது பண்ணார். கலைவாணருக்கு நெருக்கடியான சமயத்தில் கூட நகைச்சுவை உணர்வு உண்டுன்னு சொல்லுவாங்க. அவர் நாகர்கோவிலேருந்து ஒரு தூரம் மெட்ராஸ் வந்துட்டு இருக்கிறப்ப திருநெல்வேலி தாண்டி கயத்தாறுகிட்ட வந்த காரு ஒரு புளிய மரத்தில் மோதி அப்படியே நசுக்கி போச்சு. எல்லாருக்கும் அடிபட்டு ரத்த காயம். உடனே வெளியில் இழுத்து போட்டு ஒரு ஜமக்காலத்தை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆளை கோயில்பட்டிக்கு அனுப்பி ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கார். எடுத்துகிட்டு வா, எல்லோரும் மெட்ராஸ் போகலான்னு. அவர் வந்த காரு புளிய மரத்தில் நசுங்கி கிடக்கு, அப்படியே எல்லாம் படுத்து கிடக்குறாங்க அடிபட்டவங்கலாம். இவர் வெத்தலை சீவல் போட்டுட்டு உட்காந்துருக்கார் கலைவாணர். அந்த வழியாக போனவங்கலாம் ஐயோ கலைவாணர் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஓடி போய் என்னங்காச்சு என்னங்காச்சுன்னா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இதை அடிபட்டுருக்கு அங்கே போயிருக்க முடியும், என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து மெட்ராஸ் போயிட்டு இருந்தோம், வழியில் களைப்பாக இருந்தது, அதனால் காரை அப்படி புளிய மரத்தில் சாத்தி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோம் உணரம். அதுமாதிரி நெருக்கடியான சமயத்தில் நமக்கு வருமா அதுமாரி நேரத்தில் அப்படி இருந்தாராம். சின்ன வயசில் அவர் பேசினத்தை கேட்டிருக்கேன் கும்போணத்தில், நகைச்சுவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். நகைச்சுவைன்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தைகள்லாம் கழுத்தில் நகை போட்டிருப்பாங்க சங்கிலி, அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் நகைச்சுவை அப்படின்னு. தங்கவேலு கேஏ தங்கவேல் டனல் தங்கல் அவரை கேட்டோம் நகைச்சுவைன்னா என்னங்க அப்படின்னா, அது என்ன இந்த காலத்துக்கு அது பொருத்தம் நகைச்சுவைன்னா, நகைச்சு வை அப்படின்னா சிரிச்சு வையின்னு அர்த்தம். சொல்கிறது சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சு வை, அதான் நகைச்சுவை அப்படின்னார் அவர். தங்கவேலு தான் முதல்ல அங்கே திருநெல்வேலியிலேருந்து போய் என்ன பேட்டி எடுக்க அனுப்புனாங்க, ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தார். அப்போ நானும் புதுசு, தங்கவேலு எம் சரோஜா அவங்கெல்லாம் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க எக்ஸிபிஷனில். வழக்கமாக எல்லோரும் கேட்குற கேள்வி கேட்டேன், முதல் தடவையாக நீங்கள் எப்போ சார் மேடையில் ஏறினீங்க, என்ன வேஷம் போட்டீங்கன்னு கேட்டேன். அவர் தங்கவேலு சொன்னார், ஐயோ அதை ஏன் தம்பி கேட்குற, அப்போ முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க, போட்டு ஒரு மேடையில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு வசனமே கிடையாது, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறான் மேடையில், நான் பாட்டுக்கு அனுமார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன், இதான் நான் முதல் மேடை அனுபவம் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே அப்படின்னேன். ஆ அதில் என்ன கஷ்டம் தம்பி, அதான் வசனமே கிடையாது என்னார். ஒன்றும் இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்போ சொன்னார், பரவாயில்லையே நீ என்ன மாதிரியே பேசுகிறியே அப்படின்னார். ஓ அப்போ தான் அது ஓகோ நம்ம தமாஷா பேசலாம்ங்கிறது, ரேடியோவில் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் அப்படி வேடிக்கையாக பேசினா ஈடுபடுங்கிறது அப்போ தெரிஞ்சுது. அப்படியே பேச ஆரம்பித்தோம். இப்போ கோழி பண்ணையை பற்றியோ விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லும் பொழுதே ஒரு கதையை சேர்த்துக்கிறது அதில். எப்படின்னா ஒருத்தர் ஒரு கோழி விற்றுக்கிட்டு இருந்தாராம் ஒரு இடத்துல, அது ஒருத்தர் கோழி வாங்க வந்தார். கோழி வந்தால் இதெல்லாம் எந்த ஒரு கோழி தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஐயோ கோழி வந்து எந்த ஒரு கோழின்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க, அது கோழியாக சேவலான்னு கண்டுபிடிக்கலாம், வேறு கோழியை பார்த்து அது எந்த ஒரு கோழின்னு தெரியாதுன்றான் விற்றுக்கிட்டு இருந்தவன். இவருக்கு கோவம் வந்துடுது, என்ன தம்பி என்ன பண்ண வச்சுருக்கிற நீ, கோழி முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கிறது இல்லை அது என்ன கோழின்னு, எனக்கு தெரியுமா, எனக்கு அனுபவம் இருக்குது, அதோ அந்த மூலையில் ஓடுது பாரு, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு கூட, இந்த மூலையில் ஓடுது பாரு, இது வந்து சேலத்து கோழி, இதில் ரெண்டு கூட, இது தருமபுரி கோழி, இந்த முதுவை பார் தெரியுது, இதில் ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, இது கூட தெரியாமல் நீ கோழி விற்றுக்கிட்டு இருக்கிறிய உனக்கு எந்த உறப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினான், நான் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதனால் கோழி வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு இப்படி எதையாவது ஒரு கதையை ஒன்று பண்ணி போடுறது, அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்தது சரின்னு சொல்லி வேடிக்கையாக பேச ஆரம்பிச்சிட்டோம் ரேடியோவில். அது நகைச்சுவைங்கிறது அதில் கலந்தது, ஏன்னா எதையாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது மக்கள் தொகை பெருகி போச்சு, அதனுடைய கஷ்டங்களை வந்து ரேடியோவில் ஜனங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அதிகாரிகள் உத்தரவு போடுவாங்க. நான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கதை மாதிரி ஆகிவிடுது, மக்கள் தொகை பெருகிறதுனால என்னென்ன சங்கடங்கள் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அந்த கதைக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி போடுறது. இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்ணோம்னா, பம்பாயிலேருந்து ஒரு ரயில் மெட்ராஸுக்கு புறப்பட்டுருக்கு, அந்த ரயில் உள்ளற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, வெளியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிது, அந்த பொண்ணு கேட்குது ஏமா அழுகிற அப்படின்னு, நான் வந்து மெட்ராஸ் போகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் தந்தி வந்திருக்கு, ஆனால் டிக்கெட்டு கிடைக்கல, ரிசர்வ் பண்ணலை, எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். உடனே அந்த அம்மா சொல்லிக்கு, உன் பேர் என்னென்னு கேட்டிருக்கு, விமலான்னு தான். அது சொல்லிச்சு, என் பேர் நிர்மலா, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், உனக்காக ஒத்தாசை பண்ணுறேன், நீ என் டிக்கெட் எடுத்துகிட்டு நீ ஊருக்கு போ மெட்ராஸுக்கு, ஏன்னா உனக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது டிக்கெட்டை இதுகிட்ட கொடுத்துட்டு நிர்மலா விமலாட்ட கொடுத்து. ஆனால் ஒரே ஒரு ஜாக்கிரதையார், மெட்ராஸ் போகிற வரைக்கும் டிடிஆர் யார் கேட்டாலும் உன் பேர் நிர்மலான்னு சொல்லு, விமலான்னு சொல்லாத, நிர்மலான்னு ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுது. இந்த விமலாங்கிற பொண்ணு நிர்மலா டிக்கெட் எடுத்துகிட்டு வருது மெட்ராஸுக்கு. வர்ற வழியிலலாம் பயம், டிடிஆர் கேட்டால் என்ன பண்ணுறது, ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோங்கிற பயம். பாதி தூரம் வந்தாச்சு, டிடிஆர் அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸோடு வரார், டிக்கெட் டிக்கெட்டுன்னுட்டு டிக்கெட்டை உடம்பானதும் கொடுத்துது. கொடுத்து பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு, கரெக்டாக நிர்மலான்னு சொல்லி விட்டுது, தான் பேரை சொல்லலை. நிர்மலானதும் பார்த்தாரு, கரெக்டாக இருந்து டிக்கெட் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அந்தாண்ட போனதும் பக்கத்தில் இருந்தம்மா, ஏன்டி விமலான்னு எதுவும் பேச ஆரம்பிச்சிருக்க, அப்படியே பாஞ்சு விழுந்து வாய மூடி, நான் மெட்ராஸ் போகிற வரைக்கும் என்னை நிர்மலான்னு கூப்பிட்டுக்கிட்டு வா, அவர் டிடிஆர் காதில் விழுந்துருத்துனா ஆபத்து அப்படின்னு சொல்லி

சொல்லியிருக்கு. அவர் தான் பார்த்து டிக் அடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னா இல்லை அப்படின்னு பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அவர் குனிஞ்சு கேட்டுகிட்டே இருக்கார். அதை டிடிஆர் புறங்கையை கட்டிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுகிட்டு இருக்கார். இது அப்படியே வெதறி போய் இந்த விமலா எழுந்திரிச்சு, சார் மன்னிச்சுங்க சார், அவசரம் அதனால் வந்துட்டேன், எனக்கு ஃபைன் போடுறாங்க சார், காசு இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுது. அப்போ அவர் அந்த டிடிஆர் வந்து அந்த விமலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறார், இதை பாருமா கவலைப்படாத, இது இது வந்து மக்கள் தொகை அதிகமாக போனதுனால ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறதுனா கூட ஃப்ரீயாக பிரயாணம் பண்ண முடியல,

0: இதை நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லிவிடாத, அதை சொல்லிவிட்டு போகிறதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ என்னாச்சு, வானொலி வடிவத்தில் ஒரு செய்தியை வந்து அந்த டிடிஆர் மூலமாக சொல்லிவிடுறோம், மக்கள் தொகை பெருக்கிறதுனால என்னென்ன கஷ்டங்கிறத ஒரு கதை வடிவும் கடைசியில் அந்த நகைச்சுவையும் அதுக்கு துணையாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் அண்மையில் திருச்சிராப்பள்ளி SRV பள்ளி நடத்திய வெளிக்காற்று உள்ளே வரட்டும் என்ற பயிலரங்கில் பாரதியை படிப்பது சுகம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் கடற்கரை மத்த விலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில துளிகள் நேயர்களுக்காக.
4: பாரதியை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும், நிறைய பாடல்களை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆனா பாடல்கள் என்பது வந்து சொற்சுவை அப்படின்னா, அந்த சொல்லில் இருக்கிற சுவை, அதற்காக சில பேர் படிப்பாங்க. ஒரு இசை சுவை இருக்கு, அந்த இசை சுவைக்காக படிப்பாங்க. சில பேர் அதில் இருக்கக்கூடிய பிரில்லியன்ட் அறிவு இருக்குல்ல, யோசிச்சிருக்காரு அப்படின்னு படிப்பாங்க. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்றாண்டினுடைய வரலாற்றினுடைய ஹிஸ்டரியை வந்து அந்த பாடல் வரிகளுக்குள்ள இருக்கு. அந்த வரலாற்றோட சம்பந்தப்படுத்தி படிக்கிறோம். இப்ப நீங்க வந்து ஞானரதம்னு ஒண்ணு படிச்சீங்கன்னா, இந்த ஞானரதத்துக்குள்ள ஒரு தத்துவ மரபு அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு படிக்கணும். முரசுன்னு ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னா, அந்த முரசு பாட்டுக்குள்ள வந்து ஒரு விடுதலை உணர்வு எப்படி செயல்படுது. அப்ப எல்லாத்துக்குமே ஒரே டூல் இருக்காது. முரசு படிக்கிறதுக்கு வேற டூலு, கதை படிக்கிறதுக்கு வேற டூலு, கவிதையை படிக்கிறதுலே வெவ்வேறு டூல் இருக்கு. நீங்க கனவு படிச்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அதே அவருடைய முரசு படிச்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அண்ணன் பாட்டு படிச்சீங்கன்னா அது வந்து டிவைனா இருக்கும், காதல் ரசம் சுட்டும், செல்லமாக படிச்சீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்கு. நீங்க அந்த உணர்ச்சியின் பால் அதை படிக்கும் பொழுதுதான் நீங்க அதோட கனெக்ட் ஆவீங்க. அந்த உணர்ச்சியே இல்லாம அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு ஒருத்தர் பாடினா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயோ கொஞ்சம் வீரமா பாடு அப்படின்றால், அந்த பாட்டுடைய அடிநாதம் அச்சம் என்பது அல்ல, வீர உணர்ச்சி. பாரதி ஏன் நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம்னா, பாரதி கிட்ட இருந்துதான் உங்களுக்கான ஆத்மார்த்த நெஞ்சு உரத்தை நீங்கள் பெற முடியும். நான் ஒரு பெண் ஒடுக்கப்படுகிற பொழுது நான் ஒரு பொம்பளடா அப்படிங்கிற உணர்ச்சியை பாரதி தான் ஊட்டுகிறார். அதற்கு முன்னால இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏனென்னா சாத்வீகமாக அறவுணர்வோடு அதை எதிர்கொள்வதற்கு தாங்கிக் கொள்வதற்கான ஒரு மரபை தான் சொல்லி தராங்க. எல்லாரையும் பிரேக் பண்றோம். ஆக பாரதியிடமிருந்து நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்கள் பாரதியை படிக்க வேண்டும். காலையில் எழுந்தவனே சும்மா ரெண்டு பாட்டு, ஒரு ஏதோ ஒரு பாட்டு. பாரதியினுடைய சொற்களஞ்சியம் ரோடு வக்காபுலரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மிக பெரிய இடத்தில் வந்து சேருகிற யாரும் இலக்கிய அறிவு இல்லாமல் வந்து சேருவார்களே ஆனால் அவர்கள் அந்த பதவியிலிருந்து செயல்படாத அளவுக்கு முடங்கி போவார்கள். நீங்கள் ஒரு பெரிய ரேங்க்ல வந்து உட்காரும் பொழுது உங்கள் அறிவை சுடர்விட, உங்கள் நடத்தையில் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் வெளிப்பட, உங்கள் செயல்பாடு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு போய் சேர, இதையெல்லாம் யார் உங்களுக்கு வழங்குவாங்கன்னா லீகலா சட்டம் கிடையாது. நீங்க பெற்ற இலக்கிய அற உணர்ச்சி தான் உங்களுக்கு கொடுக்கும். சூரியனே இவ்வளவு சுடுது அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனை நூற்றாண்டுகளாக நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். சூரியனே சுடுது திரும்ப திரும்ப வரக்கூடிய அறிஞர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்.

ஆனால் மாறாத பொருள் எங்கே இருக்கிறது என்றால் இலக்கியத்தில் இருக்கிறது. அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற அற உணர்ச்சியோடு இதை கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு பணிக்கப்படுகிற வேலையில் நீங்கள் சுடர்விட முடியும். ஆக இலக்கியம் என்பது ஒரு தனி மனிதனுடைய அகத்தை மிகப்பெரிய ஒரு கட்டடமாக தன்னம்பிக்கையோடு கட்டி எழுப்புவதிலே மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறது. இந்த அதிகாரமற்ற மனிதர்களுக்கு யோசிப்பதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இந்த இலக்கிய உணர்ச்சி. நீங்க ஒரு கலெக்டர் ஆயிருக்கீங்க, கலெக்டர் ஆன ஒரு பாட ஒருத்தர் மனு ஓட ஒருத்தர் வந்து நின்னா நீங்க கலெக்டரா அந்த மனுவை வாங்கக்கூடாது. என்னவா வாங்கணும்? அவனுக்கு சேவை செய்கிற ஒரு வேலையை இந்த கல்வியும் இந்த உணவும் எனக்கு கொடுப்பிருப்பதனால் நான் இங்கே இருக்கிறேன். ஆக என் பணி அந்த ஏழைக்கு உதவுவது. அப்ப அந்த கடைகோடி மனிதனுக்கு நீதி உணர்ச்சியை நீங்க கொடுக்கணும். யார் சொல்லிக் கொடுக்கிறான்னா இந்த இலக்கியம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. வரலாறு என்ன சொல்லுகிறது? வன்முறையை கட்டுத்தருகிறது, பகைவர்களை அதிகமாக நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நாம் சார்ந்திருக்கிற தொழில்களில் நமக்கு ஏகப்பட்ட மதிப்பீடுகளை கொடுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து உனக்கு பணிக்கப்பட்ட ஒரு வேலையை சரியாக செய்யவதற்கு உங்களுக்கு அறிவு விளக்காக நீங்கள் போகிற காலம் வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவது இலக்கியம்தான். அது இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எப்படி திருச்சிக்கு போகணுங்கிறவன் திருச்சி வந்தில் ஏறி உட்காந்து அந்த திருச்சிக்கு வந்து சேர்றமாங்கிற விழிப்புணர்வோடே வருகிறான் அல்லவா? அதை போல இலக்கியத்தை கற்றவன் இந்த இடத்திலிருந்து அறத்தை விட்டு நாம் கீழே விழக்கூடாது, இந்த மக்கள் பால் நாம் நின்று கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை சாகுற வரைக்கும் எரிகின்ற நெருப்பாக வயிற்றுக்குள் நெஞ்சுக்குள் இந்த இலக்கியம் அவனுக்கு விறகாக எரிந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களுக்கு முன்னால் கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளான ஒரு வேல்யூஸ் உங்களை வழி நடத்தும். அப்பொழுது நீங்கள் பிற மனிதர்களிடமிருந்து மாறுபட்டு ஒரு சிறந்த அதிகாரியாக நீங்கள் செயல்பட முடியும். அந்த பண்பாட்டு உரிமையங்களை தெரிந்தவன் தொலைவில் இருக்கின்ற கலாச்சாரத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி தன் சமூகத்தை மேலே உயர்த்துகிறான். ஆக நீங்கள் ஒரு பண்பாட்டு ரீதியாக தொடர்பை அடைவதற்கு நீங்கள் இலக்கியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஊரில் இருக்கிறவரை நீங்கள் மாணவர்கள். இந்த மாணவன் அடுத்த ஒரு மாநிலத்துக்கு செல்கிற போது அவன் தமிழ்நாட்டுக்காரன். அந்த தமிழ்நாட்டிலிருந்து அந்த பிற மாநிலத்துக்கு சென்றவன் வேறு நாடுகளுக்கு சென்று விட்டால் அவன் அந்நிய தேசத்துக்காரன், இந்தியாவை சார்ந்த பிரதிநிதி. ஒரு இந்தியனாக அவன் முன்னால் நிற்கிற போது அவன் பின்னால் காந்தி நிற்கிறான். அகிம்சை என்கின்ற தத்துவம் அந்த நாட்டில் இவனையும் அவனை உறவு கொள்ள செய்கிறது. வேறு மனிதனாக இருக்கிறவன் உங்களை மதிக்கவில்லை என்றாலும் இந்த தேசம் அகிம்சையின்பால் உண்டான தேசம், ஆகவே உலக வரலாற்றில் மிக முக்கியமானது என்று நம்பி அவன் காந்தியோடு கை கொடுக்கிறதாக நினைத்துக் கொண்டு உங்கள் பண்பாட்டோடு கை கொடுக்கிறான். அப்போது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை பாதுகாக்கிற ஒரு கலாச்சார வலயம் அந்த மனிதன் முன்னால் உங்களை அரணாக நின்று கைகுலுக்கி வரவேற்கிறது. அப்போது அந்த சபைதனியில் நீங்கள் நாட்டினுடைய பிரதிநிதியாக, ஒரு கௌரவ பிரதிநிதியாக நீங்கள் பெருமிதம் அடைகிறீர்கள். அந்த பெருமிதம் உங்களுக்கு கிடைக்கிறதல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாடு ஏற்படுத்தி கொடுத்த பெருமிதம். அந்த பெருமிதத்தினுடைய சார்பாகத்தான் அங்கே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். அந்த வரவேற்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் இந்த இலக்கியம் உங்களுக்கு முன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு சென்று விட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று விட்ட இலக்கியத்தினுடைய பனையல்கள் ஒரு பெரிய அறிவு வெளிச்சத்தை உண்டாக்கிய பிற்பாடு அந்த அறிவு வெளிச்சத்தின் சபையில் நீங்கள் ஒரு சிறு நபராக நிற்கிறீர்கள். அப்படி நிற்கப்படுகிற போது உங்களுடைய ஊதியங்கள் உங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. அப்பொழுது இங்கிருந்து அதிகாரம் கொண்ட மனிதனாக சென்ற நீங்கள் பண்பாடு உங்களுக்கு முன்னால் சென்று உங்களை சிறுவனாக காட்டுகிற போது என் நாட்டினுடைய கலாச்சாரம் என்னைவிட மிகச்சிறந்தது என்று நீங்கள் கூலி குறுகி நிற்கிறீர்கள். உங்களிடம் கூலல் ஏற்படுகிற போது உங்களுடைய நேர்மை வெளிப்படுகிறது. இந்த கற்றலை அறிவை விஸ்தாரமாக்குவதற்கு நீங்கள் பாவியை மட்டுமல்ல உங்கள் வாய்ப்பு கிடைக்கிற எந்த விஷயத்தையும் கற்க வேண்டும், படிக்க வேண்டும். படிப்பது என்பது பாடத்திட்டத்தின் உள்ளே அல்ல, இது படிப்பதற்கான ஒரு தடம். இந்த தடம் உங்களுடைய பாதைக்கான ஒரு வழியை தவிர இதுவே உங்கள் பண்பை நிர்ணயிக்காது. வெளியில் நீங்கள் எவ்வளவு காற்றுகளை உள்ளே நிரப்புகிறீர்களோ உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். ஆக மூச்சு பயிற்சியாக உட்கார்ந்து இதை செய்வதை விட இதை நாளும் தினமும் நீங்கள் அறிவு விருத்திக்காக செய்கிற பொழுது உங்களுடைய உடல்

வலிமையை விட மன வலிமை அதை விட வலிமையாகிறது. இப்ப மன வலிமை பெறுகிறவன் சபைகளில் கொண்டாடப்படுகிறான், சபைகளில் கொண்டாடப்படுகிறவன் பெரிய தலைவன்.

0: எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இந்தியாவிலேயே குறிப்பாக பாரதிக்கு பெரிய பின்புலம் கிடையாது. அவர் வந்து நோபல் பரிசு பெற்ற கவிஞன் கிடையாது, அரசவை புலவன் கிடையாது. இந்தியாவினுடைய நவீன காலத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான். ஆனால் இதே இலக்கிய அறிஞர்களோடு நாம் ஒப்பிடுகிற பொழுது, பிற அறிஞர்களோடு ஒப்பிடுகிற பொழுது, காவிய உணர்ச்சியின்பால் காவியத்தை எழுதிய ஒரு திறமையான புலவர்களை காட்டிலும் பாரதியை நாம் அதிகம் கொண்டாடி இருக்கிறோம். எப்படின்னு கேளுங்க, கம்பராமாயணத்தை யாரும் தடை செய்யலை படிக்கக்கூடாதுன்னு. சிலப்பதிகாரம் உயர்த்தப்பட்ட காலத்திலிருந்து அது இன்றைய வரைக்கும் அதை யாரும் தடை செய்யவில்லை. மணிமேகலையோ அல்லது ஐம்பெரும் காப்பியங்களோ எதுவுமே அது தடை செய்யப்பட்ட நூல் அல்ல. ஆனால் பாரதி நூல்கள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டது. எப்போ தடை செய்யப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டது. எதற்காக தடை செய்யப்பட்டது என்றால், நாட்டின் தேச விரோத செயல்களில் இருக்கக்கூடிய காரியங்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்பதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது. ஆனால் அந்த தடையை எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் நடந்தது. மிகப்பெரிய இயக்கம் 1929 எப்படி நடந்ததுன்னா, டி கே பட்டம்மாள்னு ஒருத்தவங்க, பழைய கர்நாடக இசை பாடகை ஒருத்தவங்க இருக்காங்க, நித்யஸ்ரீ மகாதேவனுடைய பாட்டி. இந்த மாதிரி சொல்றாங்க, பாரதியோட பாட்டை பாடும்போது நீங்க வந்து பாடாதீங்க, ஜெயில பிடிச்சு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விதிமுறையை தாண்டி நான் பாரதியை பாட்டு வீதி தோறும் பாடினேன்னு சொல்றேன். பாரதியினுடைய பாடல்களை பாடிக்கொண்டுதான் தமிழ்நாடு முழுவதும் உப்பு சத்தியாகரகம் மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதை பாடுவதற்காக பல்வேறு குழுக்கள் இருந்தார்கள். அவர்கள் மீது எல்லாமே வழக்கு போட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துல. இன்றைக்கு நீங்கள் பாரதியை படிப்பதை போல் சௌகரியமான காரியம் இல்லை. பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதியை பாடுவதும் பேசுவதும் எழுதுவதும் சட்டத்துக்கு புறம்பான செயல். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாரதியை ஆதரித்து தருவித்து இந்த தமிழ் மண்ணிலோடு எங்கா இடத்திலும் கொண்டு போய் பாரதி பாடல்களை சேர்த்தவர்கள் பெரும் பரம்பரையாக இருக்கக்கூடிய காந்திய தியாகம் மனம் கொண்டவர்கள். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பாரதியாருடைய தெரு மட்டும் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு 40 தெரு இருக்கும். பாரதி நகர், பாரதி தெரு, பாரதியார் வீதி, பாரதியார் சங்கம், பாரதி பாரதிங்கிறது ஒரு ஊர்ல குறைந்தபட்சம் 4 தெரு இருக்கும். இந்த தமிழ் சமூகம் வந்து மிக உயர்வாக கொண்டாடியவன் பாரதி. இது வேறு எந்த கவிஞருக்கும் பாரதிக்கு பின்னாலும் நடக்கல, முன்னாலேயும் நடக்கல. பாரதியினுடைய வாழ்ந்த காசி வீடு அரசுடமையாக்கப்பட்டிருக்கு. பாரதி வாடகைக்கு இருந்த ஒன்று கொடுத்த திருவல்லிக்கேணி வீடு அரசுடமையாக்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரியில் 10 வருடங்கள் வாழ்ந்த வீடு அரசுடமையாக்கப்பட்டிருக்கு. அவர் பிறந்த எட்டயபுரத்தில் அவர் இருந்த வீடு நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ஒரு கவிஞனுடைய பாடலை படைப்புகளை முதல் முதலாக அரசுடமையாக்கி பொது உடமையாக்கின முதல் கவிஞன் பாரதி. எல்லா சிறப்புகளும் பெற்றவன் பாரதி. ஆக உண்மையாகவே பாரதியை இந்த தமிழ் சமூகம் வானுயர பிறந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, குஜராத்தி, துளு, மைதிலி, இது மாதிரி நிறைய இருக்கு. எல்லா மொழிகளுக்கும் ஒரு சிறு குழுக்கள் இருக்காங்க பேசுறதுக்கு. உதாரணமாக நீங்கள் வந்து நீலகிரிஸ்லாம் போனீங்கன்னா கோண்டுஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கும் தனி பாஷை இருக்கு. அது ஒரு 3 மொழிகளினுடைய கலப்பில் உருவான ஒரு மொழி. சமஸ்கிருதத்தை யாருமே படிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு அரசு அலுவல் மொழி, நிர்வாக மொழி, அல்லது அது வந்து ஒரு அறிஞர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பண்டித மொழி, அது மக்கள் மொழியே இல்லை. ஆக சமஸ்கிருதத்துக்கு பண்டிதர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1940களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எல்லா பெருவாரியான தமிழ் பண்டிதர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும். ஆங்கிலமே தெரியாதவர்கள் கூட சமஸ்கிருதத்தில் புலமை கொண்ட தமிழ் புலவர்கள் இருந்தார்கள், ரெக்கார்டு. குறிப்பாக தொல்காப்பிய காலத்திலிருந்து சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் நமக்கு இருக்கு. இப்போ ஆங்கிலமும் தமிழுங்கிறோம்ல, ஒரு காலத்தில் சமஸ்கிருதமும் தமிழும் தான் நமக்கு இருமொழி கொள்கைகளாக பண்டித அரங்கில் இருந்தது. மக்கள் மொழியில் எப்பவுமே இல்லை. தமிழே வந்து பேச்சு மொழியாக இருந்தது வேறு, தமிழ் இலக்கியத்துக்குள்ள இருந்த தமிழ் வேறு. ஆக சமஸ்கிருதம் என்பது எந்த காலகட்டத்திலையுமே மக்கள் மொழி கிடையாது. ஆனால் அதில் வந்து செவி இலக்கியங்கள் இருந்ததாக கேட்டால் இருந்தது. மிகச்சிறந்த நல்ல காவிய இலக்கியங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தது.

சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளையும் தமிழர்கள் ஏறக்கூடிய தழுவி அதனுடைய பாண்டித்யத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதனால் தமிழர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பண்டிதர்லாம் வந்திருக்கான். இந்த செய்யுள் மரபுங்கிறது இல்லையா, பாரதியும் ஏறக்குறைய செய்யுள் மரபில் தான் எழுதியிருக்காரு. அவர் என்ன ஆசிரியர்ப்பா நிறுத்தம் இந்த மாதிரி நிறையா இதில் தான் எழுதியிருக்காரு. அந்த காலத்து பண்டிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கே புரியாத ஒரு சொற்களை வந்து பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதில் வந்து அவங்க பெரிய அறிவாளி அப்படிங்கிறத மெய்ப்பிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல பாரதி வேறுபட்டான். என்ன வேறுபட்டான்னா, பொதுவாக மக்கள் வந்து பேசுகிற மொழியிலிருந்து நம்ம விலகி போகக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாரதி கிட்ட கவிதைகளில் படிக்கும் பொழுது ஏற்படுற தூய தமிழ், வேறு கலப்பில்லாத தூய தமிழ் சொற்கள் பாரதியினுடைய கவிதைகளில் மிகுதியாக இருக்கும். மிகச்சிறந்த சொற்களை எல்லாம் பாரதி தமிழில் பயன்படுத்தியிருக்கான். ஏறக்குறைய வள்ளலாரிடமிருந்து பெற்றது, தாயுமானவர்கிட்டருந்து பெற்றது, இந்த மாதிரியான சொற்கள் வந்து பெரிய வேர்ல்டு பேங்க் வந்து எல்லாமே அற்புதமான அழகான நனி தமிழை வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான். அவரோட மிகச்சிறந்த கட்டுரைகள்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, மணிப்பிரவாளத்தில் பாரதி தான் எழுதினாரா அப்படின்னு சந்தேகிக்கிற லெவலில் தான் அவருடைய உரைநடை இருந்திருக்கு. அதுக்கு காரணம், பாரதிக்கு உரைநடையை எப்படி கொண்டு செல்வது, எப்படி நவீனப்படுத்துவதுன்னு அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அவனே கற்றுக்கிட்டு தான் அதை செய்கிறான். அதுக்கு முன்னால் அப்படி இல்லை. பாரதிக்கு முன்னாலேயே ஊழியர் சாமிநாதர் 1904-5 கடித இலக்கியங்கள் அல்லது பயண இலக்கியங்களை எழுதுகிற பொழுது பாரதியை விட மிகச்சிறந்த அழகான தமிழை பயன்படுத்துகிறார். நான் சொல்கிறது 1904. பாரதி 1904 தான் பத்திரிகைக்கே வேலைக்கு பார்க்க வரான். ஆக பாரதியினுடைய ரெண்டு உலகம் இருக்குது. ரெண்டு உலகம் என்னவென்றால், உரைநடையில் வேறு உலகமும் கவிதையில் வேறு உலகமும் இருக்குது. அவர் ரொம்ப இந்த மாதிரியான இந்த இலக்கணங்கள் அல்லது செய்யுள் மரபெல்லாம் உடைச்சிக்கிட்டு வந்ததுன்னா, நீங்கள் கடைசியாக சொல்கிற அந்த வசன கவிதை, அது பின்னால் வசன கவிதை நம்ம வச்சோம், அவருடைய முரசு பாட்டாகட்டும் அல்லது அவருடைய கனவாகட்டும், கண்ணன் பாட்டிலலாம் கொஞ்சம் ரொம்ப இலக்கணம் செய்யுள் மரபுகள்லாம் கொஞ்சம் அவ்வளோ எளிமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவர் கனவுலாம் படிச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு செய்யுள் மரபு தான் அது. ஆக பாரதி கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்றால், செய்யுள் மரபிலே இருந்தாலும் புதிய நவீன சொற்களை தழுவினான். அது வந்து யார்கிட்டெல்லாம் இல்லாததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்து பண்டிதர்கள்லாம் குறிப்பாக நீங்கள் சோமசுந்தர பாரதியார், பாரதியோட ஒரே வயசில் வளர்ந்தவர், அவரோட கவிதையை படிக்கவே முடியாது. ஆனால் பாரதி அந்த காலகட்டத்தில் ஒரு நவீனமான புது வாசம் தரும், முக்கியமான வார்த்தை புது வாசம் தரும் புதிய சொற்களை பிணைத்தான். அந்த சொற் சேர்க்கை தான் பாரதியை நவீனப்படுத்தியது, கவிதையை நவீனப்படுத்தலை. அவன் வேறு சொல்லேருந்து இன்னொரு சொல்லை கொண்டாந்து சேர்க்கிறான் பாருங்க, அந்த புதிய புணர்ச்சி ஏற்படுகிற பொழுது அந்த இடத்துல இலக்கண மரபு என்பது கீழே மட்டுப்பட்டு அந்த புது வாசம் என்பது அவனுக்கு இயல்பான நடையை உண்டாக்கியது. ஆக பாரதி அந்த இடத்துல தான் ஒரு நவீன எல்லையை தொடுகிறான். அந்த நவீன எல்லையை அவனே தொடலை, அதுக்கு முன்னால் வள்ளலார் பண்ணிட்டார். வள்ளலார் அந்த காலத்தில் மிகச்சிறந்த சமூக புரட்சியான கருத்துக்களை அவருடைய திருமுறையில் கடைசி காலகட்டத்தில் மிகப்பெரிய பாய்ச்சல் அடைகிறார். அந்த பாய்ச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், பாரதிக்கு அவையையும் வள்ளலாரையும் கையில் எடுத்துக்கிட்டு தாயுமானவரையும் தழுவி பாரதி ஒரு புது மொழியை சமைக்கிறான். அப்பொழுதுதான் அது புது வாசம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியாக வருது. அவன் என்ன பண்ணுறான், இலக்கணத்தை தாண்டி தான் பாட்டை தப்பாக இசையமைத்து பாடிடக்கூடாது என்று அதுக்கு இசை வர்ண மெட்டுக்களையும் உண்டாக்குறான். இந்த மெட்டில் தான் பாடணும்னு கண்டிஷன் போடுறான். ஆக இலக்கணம் என்பதே ஒரு நவீன அடையாளம் தான். நீங்கள் இப்போ இலக்கணம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது வந்து ஒரு பழைய காலத்து அடையாளம்னு நினைக்கிறோம். கிடையாது. வள்ளுவருக்கு ஒரு நம்ம இலக்கணம் வகுக்கிறோம், அதுக்கு ஒரு வந்து நம்ம வந்து சந்தி பிரிக்கிறோம். அந்த சந்தி பிரிக்கிற மெத்தேடே ஒரு நவீனத்தினுடைய அடையாளம் தான். இலக்கண விதி என்பதே ஒரு நவீன அடையாளம் தான். மொழிக்குள் ஒரு எப்பொழுது இலக்கணம்னு ஒன்று வருது, அதுவே மாடர்னிட்டி தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இலக்கணம்னாலே மாடர்னிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறோம். மாடர்னிட்டி என்பது ஒரு மொழியை செழுமைப்படுத்தி அதை நேர்வர ஒரு இலக்கணம் வகுப்பது என்பதே கிட்டத்தட்ட அது ஒரு நவீன உணர்ச்சி தான். பாரதியார் வந்து பிறந்தது எட்டயபுரம். எட்டயபுரத்தில் சமஸ்தானத்தில் அவங்க அப்பா மிகப்பெரிய இன்ஜினியர் சின்னசாமி ஐயர் பொறியியல் படித்தவர். ஐயனை பெரிய பொறியியல் வல்லுநரா கணிதமினை ராமானுஜம் மாதிரி ஆக்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் பாரதி அது வேணான்னு சொல்லிட்டு நமக்கு தொழில் கவிதைன்னு வந்துடுறான். ஆனால் விஷயம் என்னவென்றால், எட்டயபுர சமஸ்தானத்தில் ஏறக்குறைய 300-400 புலவர்கள், ஏறக்குறைய 200 இசை வல்லுநர்கள், நாடக நடிகர்கள், இவர்களையெல்லாம் தலையில் வைத்து தாங்கிய

0: ஒரு சமஸ்தானம். உதாரணம் சொல்கிறேன், இண்டிபெண்டனுக்கு பின்னால் டி கே சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். அப்படி 40களில் நாடகம் நடத்தும் போது ஜமீன் பரம்பரைகள்லாம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. எட்டயபுரத்துக்கு போய் ஒரு நாடகம் நடத்துவதற்காக போகிறாரு. ராஜா வெளியில வந்து அந்த நாடக கம்பெனியை வரவேற்று கையில இருந்த வைர மோதிரங்களை கழட்டி ராஜா எங்களுக்கு பரிசளித்தார்னு நான் சொல்லலை, டி கே சண்முகம் எழுதியிருக்கார். எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், ராஜாவை பாரதி அன்பு பிடித்திருந்தால் அவனுக்கு எவ்வளவு வைர மாலைகள் கிடைத்திருக்கும் என்பதை இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்திய சுதந்திரத்தின் மேல் இருந்த காதல், நாடு விடுதலை பெற வேண்டும் என்கின்ற பரி உணர்ச்சி, இதனால் அந்த வேலையை விட்டுட்டு தனி மனிதனாக சென்னைக்கு வர்றார். சென்னையில் ஒரு பத்திரிகை நடத்துறார். இந்தியாவுக்கு விடுதலை வரணுங்கிற உணர்ச்சியில ஒரு குழு வேலை பார்க்குது. அந்த குழுவுக்கு விவேகானந்தர் மேல பெரிய பற்று, திலகர் மேல பெரிய பற்று. இந்த குழு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பாரதி கிட்ட வர்றாங்க. பாரதி தனி மனிதனா இருந்தவன் ஒரு குழு மனிதனா மாறுறான். இவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதற்காக ஒரு பத்திரிகை உண்டாக்குறாங்க, இந்தியான்னு ஒரு பத்திரிகை. 2000 பத்திரிகைகள் விற்றதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு சொல்லுது. அந்த 2000 பத்திரிகை விற்ற அந்த பத்திரிகைக்கு என்னுடைய ஆசிரியர் அந்த பாரதிக்கு அன்றைய காலகட்டத்தில் 100 ரூபாய் சம்பளம். 100 ரூபாய் சம்பளம் என்பது இன்றைய காலத்தில் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு சமமானது. 100 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க அந்த காலத்துல என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய கப்பல் கம்பெனியில பாதி ஷேர் வாங்கலாம். நீங்க மெட்ராஸ்ல 100 ரூபாய் அந்த காலத்துல பாரதி காலத்துல இருந்திருந்தால் குறைந்தபட்சம் அவரால் ஒரு 100 ஏக்கர் வாங்கியிருக்க முடியும். அந்த 100 ரூபாய் சம்பளம் வாங்கின பாரதி வீட்டுக்கு சில உபரி காரியங்களை செய்து கொண்டு 90 ரூபாயை நாட்டுக்கு செலவு செய்யறான். இந்த நாட்டுல அவனுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து அவனை வந்து கைது பண்ற தோணும் போது தனி மனிதன் மீண்டும் சம்பந்தமே இல்லாம பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடிடுறான். பாண்டிச்சேரிக்கு பாரதி போன மறாவது நாள் சென்னையிலிருந்து அவரோட அச்சு இயந்திரங்கள், அவருடைய ராஜ பரிபாலனங்கள், அவர் எழுதுகிற எல்லாமே கொண்டுகிட்டு மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு கொண்டு போறாங்க. பாரதி போயிட்டானா இங்கேருந்து பிரஸ் போகுது. யார் கொண்டு போறா? இந்த விடுதலை உணர்ச்சின்பால் முன்ன பின்ன தெரியாத ஒரு நண்பர்கள். அந்த ஊருக்கு போய் இறங்கின பாரதிக்கு யாருமே சொந்தக்காரன் இல்லை, ரெட்டி இல்லை, மாட்டு துணி இல்லை. ஆனா போய் இறங்குறான். பாக்கெட்ல பேனா இருந்ததான் கூட நமக்கு தெரியாது, தரவுகள் இல்லை. இறங்கின பாரதி ஒரு வீட்டுல போய் அடைக்கலம் பெற்ற பிற்பாடு தனக்கு சொந்தக்காரர்களா யார நினைக்கிறான் தெரியுங்களா? அங்க போயிட்டு இந்தியா பத்திரிகையில் யாராவது படிக்கிற நண்பர்கள் இருக்காங்களான்னு கேக்குறான். சுத்தி சுத்தி ஊரை தேடி சுந்தரேஸ்வர ஐயர் என்கின்ற ஒரு நபர், அந்த மணிலா கோட்டை வியாபாரி, இந்தியா பத்திரிகையை வாங்கி படிக்கிறாரு. முன்ன பின்ன தெரியாத அந்த சுந்தரேச ஐயர் பாரதியாருடைய புத்தகத்தை நூலாக பதிப்பிக்கும் பொழுது பாரதி கிட்ட பணம் கிடையாது. இந்த சுந்தரேச ஐயர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை எல்லாம் தட்டில் வைத்து பாரதியிடம் கொண்டு வந்து கொடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நகையெல்லாம் வித்து உன் கவிதையை புத்தகமா போட்டுக்கங்கிறான். பாரதியை நாம் கொண்டாடினோமா இல்லையா?
1: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியை படிப்பது சுகம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் கடற்கரை மத்த விலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில துளிகள். இந்நிகழ்ச்சி அண்மையில் திருச்சிராப்பள்ளி SRV பள்ளியில் நடைபெற்ற வெளிக்காற்று உள்ளே வரட்டும் என்ற பயிலரங்கில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கு கடந்த 23 நடைபெற்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை காலை 8 வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்களும் 4,624 நுண்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணியில் 34 மேற்பார்வையாளர்கள், 34 உதவியாளர்கள், 34 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 102 பேர் ஈடுபட உள்ளனர். இவர்களுக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் நாளை 4 காலை 5 அளவில் கணினி முறையில் குழுக்கள் மூலம் பணி ஒதுக்கீடு செய்யப்படும். பெரம்பலூர் தொகுதியில் பதிவான வாக்குகள் 27 சுற்றுகளாகவும் குன்னம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 24 சுற்றுகளாகவும் எண்ணப்படுகின்றன. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு பணியில் 650 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை, தூத்துக்குடி, தேனி மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12:00.

0: மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்
1: நாள்தோறும் காலை 9

உங்களோடு நாங்கள் கேட்டு நெஞ்சிருக்கும் நேரம் 11:17 ஆகுது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் எப்போதும் உன்னோடு தான் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு ஸ்வர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள்.

0: நான் என்ன செய்யறது சரசு, உன் கண்களை பார்த்ததுமே அப்படியே என்ன மறந்துடுறேன்.
1: என் கண்ணை பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேரையும் எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான்.
0: என்ன சொல்ற சரசு?
1: அதோ எங்க அப்பா வர்றாங்க.
0: அப்படியா? என் வருங்கால மாமனார்கிட்ட ஆசி வாங்கிட்டா போச்சு.
1: ஐயோ வளராதீங்க, நிஜமாவே எங்க அப்பா வராங்க. நீங்க இந்த பக்கமா போயிடுங்க, நான் அப்பாவோட போறேன். நாளைக்கு அப்ப சந்திப்போம். அப்பா
2: யாரு? சரஸ்வதியா? என்னம்மா
1: கோவிலுக்கு வந்தீங்களா?
2: ஆமாம்மா. நீ வந்த வேலை முடிஞ்சுதா?
1: என்னப்பா சொல்றீங்க?
2: இல்லம்மா, சாமி கும்பிட வந்திய அது முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
3: நேர்களே, இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தியில் எப்போதும் உன்னோடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து கனவு சொர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
4: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
5: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நவ திருச்சி எஃப்எம் ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
4: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
6: 11:25 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நேரம் 11:36. கேட்டிணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்க. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள்.
1: வந்து ஏற்படும் போது என்ன ஆகும்னா, இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மம்மட்டி வச்சு வேலை செய்யறோம் அப்படின்னா வேரை வந்து நம்ம கொத்தி விட்டுருவோம், அப்ப அந்த வேர்ல வந்து காயங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரியே நூர் புழுவும் அந்த வேரை வந்து தோண்டிட்டு அப்படி உள்ள போகும்போது அதோட காயங்கள் இருக்கும், அது வழியா தான் இந்த பூசணமும் வந்து உள்ள போயிடுது. உள்ள போயிட்டு அது வந்து வாஸ்குலர் திசுக்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மண்ணுல இருந்து சத்துக்களா இருந்தாலும் சரி நீரா இருந்தாலும் சரி உறிஞ்சி எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். அப்ப இது வேர் பகுதி தாக்கிட்டு வாஸ்குலர் திசுக்களையும் பாதிக்கிறதுனால செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் போகாது, தண்ணியும் போகாது, அதனால அங்கங்க அப்படியே வாடி நிற்கும்.
0: நேர்களே, இந்த பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். நிகழ்ச்சி இந்த பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள்.

0: తాం తరగడ ధీం తరగడ తోం తరగడ నం తరగడ తరగడ దిత్తి తరగడ తోం తోం తరగడ నం నం తరగడ
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 100,000+ மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகள் 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு நலன்கள் உறுதி செய்யப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22,000+ மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வில் பங்கேற்கின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள். அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: குறளமுதம்
8: கல்லாமை 41ஆம் அதிகாரம் 6வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடைய வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் அகர்வால் ஓர் இணைய மையத்தை நடத்தி வந்தார். அங்கே நடந்து கொண்டிருந்த சுரங்க தொழில்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இயற்கையையும் அங்கு வாழும் ஆதிவாசிகள் மற்றும் வேளாண் மக்களின் வாழ்க்கையையும் பெரிதும் பாதிப்பதை அவர் கவலையோடு கவனித்தார். அவருடைய இணைய மையம் சூழல் விழிப்புணர்வு மையமாக மாறியது. அரசு வெளியிட்ட

0: சூழல் தாக்க ஆய்வு அறிக்கைகள், சுரங்கத் திட்டங்களுக்கான அனுமதி ஆவணங்கள் போன்றவற்றை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அவற்றை இந்தியில் மொழிபெயர்த்து கிராம மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் விளக்கினார். இதன் மூலம் அவரது நிலங்களும் ஆறுகளும் எவ்வாறு தொழிற்சாலைகளுக்கும் சுரங்கத் திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன என்பதை மக்கள் தெளிவாக அறிந்தனர். ஜன் சேத்னா என்ற மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களில் மக்கள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்ய உதவினார். சட்ட ரீதியான மனுக்கள் தாக்கல் செய்யவும் மக்கள் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தவும் அவர் வழிகாட்டினார். இவருடைய முயற்சியினால் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல திட்டங்கள் தடைபட்டன. 6 மில்லியன் டன் திறன் கொண்ட ஒரு பெரிய எஃகு ஆலை திட்டம் கூட இதனால் நிறுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் சுரங்க அனுமதி நடைமுறைகளில் உள்ள குறைகளை தேசிய அளவில் மக்கள் கவனிக்க தொடங்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட பெரிய நிறுவனங்கள் 2011 இவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியது. அவர் பலத்த காயமடைந்த போதும் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் கண்டனத்துக்கு உள்ளானது. ஆனால் இந்த தாக்குதல் அவரை பயமுறுத்தவில்லை, மாறாக அவர் இன்னும் உறுதியோடு தனது படியை தொடர்ந்தார். ரமேஷ் அகர்வாலின் வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பாடமாகும். பெரிய பதவிகள் இல்லாமலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒரு கணினி, ஒரு சட்ட புத்தகம் மற்றும் நீதியை காக்கும் உணர்வு இருந்தாலே சமூகத்திலே மாற்றம் உருவாக்க முடியும். முக்கியமாக தகவல் என்பது மிகப்பெரிய சக்தி. அதை பகிர்ந்தால் குரலற்ற மக்களுக்கும் குரல் கிடைப்பதோடு உரிய நீதியும் தடையின்றி கிடைக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மரங்களையும் ஆறுகளையும் மட்டும் காப்பது அல்ல, இயற்கையோடு இயைந்து வாழும் மக்களின் நன்மதிப்பையும் வாழ்வாதாரத்தையும் காப்பதே உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆகவே அன்பு நண்பர்களே, நாமும் ஒன்றிணைந்து இயற்கையை பாதுகாத்தால் இந்த இனிய உலகம் இன்னும் நீடித்து இருக்கும், நமது வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தர ராஜு அவர்கள்.
3: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
4: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
3: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
4: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
3: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
4: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
3: அது சரி, ஏன் பேத்தியாச்சே? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

நேயர்களே, திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 1 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுரை கீதம். 2:15 வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கூலங்கள். 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு இளமாய் வரும் பொன்மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கு சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம் சிறுகதை நேரத்தில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை.

0: 9:15-க்கு இசைந்து வரும் இனிய ராகம் 10 மணிக்கு ஞாபகம் வருதே. நேயர்களே, முதல் அலைவரிசையில் பிற்பகல் 3 மணிக்கு வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டு ரசிக்கலாம். 7:10-க்கு மயிலாடுதுறை மாவட்ட செய்தி மடல் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. நேரம் 12:10. இனி கேட்கலாம்
1: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: Suryakanthi. நிகழ்ச்சியில் முதலில்
1: எப்போதும் உன்னோடு நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள்.
2: என்ன சார், இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க? பசிக்கலையா? வாங்க சாப்பிட போகலாம்.
3: கொஞ்சம் வேலை இருக்க வந்தனா, முடிச்சிட்டு வந்துறேனே.
2: அட வாங்க சார், வேலை எப்பவும் தான் இருக்கும். நேரா நேரத்துக்கு சாப்பிடாட்டா அல்சர் வந்துடும். உடம்பு நல்லா இருந்தாதான் வேலை பார்க்கலாம். சாப்பிட்டு வந்து வேலை பார்க்கலாம், வாங்க.
3: ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்தனா?
2: தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஆமா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
3: என்ன, ரவா கச்சடி
2: தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி டிஃபனே சாப்பிட போறீங்க?
3: என்ன பண்றது வந்தனா, அம்மாவால விதவிதமா செய்ய முடியாத, வயசாயிடுச்சுல.
2: சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கீங்களே?
3: பாப்போம், நேரம் வந்தா முடிஞ்சுதானே ஆகும்.
2: அதுவும் சரிதான். எந்தாங்க ஸ்ரீதர், நான் கொண்டு வந்திருக்கிறதுல பாதி எடுத்துக்குங்க. உங்க ரவா கச்சடியில கொஞ்சம் கொடுங்க.
3: எடுத்துக்கங்க.
2: அட நல்லதா இருக்குது. அப்பா, கொஞ்சம் காரம் தான் அதிகமா போயிடுச்சு. பரவாயில்ல. என்ன ஸ்ரீதர், பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
3: பொண்ண நான் பாத்துருக்கேன், ஆனா எங்க வீட்டுக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது.
2: என்ன சொல்றீங்க ஸ்ரீதர், பொறுதல காதலா?
3: அப்படித்தான் வச்சுக்கோங்களேன்.
2: யார் ஸ்ரீதர் அது? இவ்வளவு நாளா பழகுறோம், ஒரு நாள் கூட இதை பத்தி நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே.
3: வந்தனா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டுமா?
2: ஐயோ, இவ்வளவு நாள் பழகிட்டு இதென்ன கேள்வி? தயங்காம தாராளமா சொல்லுங்க சார்.
3: உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
2: அதனால தானே பழகுறோம்.
3: அது இல்ல, வந்து
2: வந்து
3: வந்து ஐ லவ் யூ வந்தனா
2: ஸ்ரீதர்.
3: எஸ், உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓஹோ, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட விகல்பம் இல்லாம பழகினா அதோட முடிவு இதுதானா?
3: அப்படி இல்ல வந்தனா, பழகறவங்களோட குணம் தன்மை இதெல்லாம் பிடிச்சிருந்தா அவங்களையே வாழ்க்கை துணைய ஏத்துக்கிறது இல்ல, தப்பு இல்லையே.
2: நான் உங்களோட பழகினதை காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா?
3: இதுவரை நான் அப்படி நினைக்கல, இனிமே அப்படி.
2: இப்ப ஏதோ ஒரு வேகத்துல காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி என்ன மறந்துட்டேன்னு சொல்ல போறீங்க?
3: உங்களை நல்லா புரிஞ்சுகிட்டு தான் பழகினேன், இப்ப விரும்புறேன். காதல்ங்கிற பேர்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதோ, சினிமாவுக்கு போறதோ இல்ல, சேர்ந்து ஊர் சுத்த போறதும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணம் தான்.
2: கொஞ்ச நாள் பழக்கத்துல எப்படி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்க? என்ன பத்தி, என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
3: என்ன தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
3: தெரியும், உங்க கணவர் இறந்துட்டாருன்னு தெரியும், உங்களோட அப்ளிகேஷன்ல பாத்தனே.
2: ஸ்ரீதர், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா,
3: இந்த சின்ன வயசுல உங்க வாழ்க்கை ஏன் வீணாகணும்? கல்யாணமாகி ரெண்டாவது வருஷத்திலேயே நான் பிறந்த பிறகு எங்க அப்பா இறந்துட்டாரு. சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு நிலைமைனா எங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னோட வேதனையும் என்னால உணர முடியுது. உங்ககிட்ட நல்லா பழகிட்டதால நீ கஷ்டப்படுறது என்னால

0: தாங்கிக்க முடியல. அதனால தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ உன்னோட முடிவு என்ன?
1: என் கணவர் இருந்துட்டாலும் அவரை இன்னமும் நேசிக்கிறேன், பூஜிக்கிறேன்.
0: அதெல்லாம் சரிதான். நடைமுறை வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு துணை அவசியம் இல்லையா?
1: திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறது என் கணவருக்கு செய்யற துரோகம் இல்லையா?
0: இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம். நம்ம தாயோ தகப்பனோ இறந்துட்டா நாம அவங்களோட சேர்ந்தா செத்துறோம் இல்லையே, சந்தோஷமா வாழ்றது இல்லையா? கொஞ்ச நாள்ல கவலையை மறந்துட்டு நாம வாழல. நீங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி துரோகமாகும்? எத்தனையோ பேரு விவாகரத்து வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழல. கட்டினவன் இருக்க எத்தனையோ பேரு கண்டவனோட ஓடல. அதெல்லாம் தான் துரோகம்.
1: அப்படி இல்ல ஸ்ரீதர், அப்படி இல்ல. மனசுக்கு சரியா படலையே.
0: வந்தனா, உங்க கஷ்ட நஷ்டத்துல பங்கு எடுத்துக்க, அன்பு காட்ட, மனசுல உள்ளத பகிர்ந்துக்க ஒரு துணை அவசியம். இப்போ அது ஒரு குறையா தெரியலனாலும் பின்னால நீங்க உணர்வீங்க. அப்போ உணர்றது காலம் கடந்த ஞானோதயம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உறவுக்காரங்களை நம்பிக்கிட்டு இருந்துட முடியாது. உன்னோட வாழ்க்கை இப்படியே வீணா போயிடக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல துணையா நான் இருப்பேன்.
1: சரி, இன்னைக்கு இதை பத்தி வீட்டுல பேசி பாக்குறேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு நீங்க நேர்ல வந்து பேசுங்க.
0: வந்தனா?
1: அடடே, வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. இது வந்துடுற மாமா, மாமா இங்க வாங்களே, ஸ்ரீதர் வந்திருக்காரு.
2: வாங்க தம்பி.
0: வணக்கங்க.
2: வணக்கம் தம்பி, சும்மா உட்காருங்க.
1: இந்தாங்க ஸ்ரீதர் காஃபி. மாமா, இவர் தான் நான் சொன்ன ஸ்ரீதர். இவங்க தான் என் மாமனார், என் கணவரோட அப்பா.
2: காபிய சாப்பிடுங்க தம்பி, ஆறிட போகுது. தம்பி, வந்தனா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. ஏதோ போதாத நேரம். அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. என் பையன் இறந்ததுக்கு பின்னால அவங்க வீட்டுல எவ்வளவோ கூப்பிட்டும் போகல. அவருக்கு பிறகு இந்த குடும்பத்தோட பொறுப்பு என்னோடது தான். அதை உதறிட்டு உன்னோட வர முடியாது அப்படின்னு இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை காப்பாத்துது. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் தான் திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய கடவுள் நல்ல வழியை காட்டியிருக்கார். முதல்ல தப்பு செஞ்சிட்ட தெய்வம் அதுக்கு பரிகாரமா இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி.
1: ஸ்ரீதர், என்னோட நிலைமைய நேரிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வர சொன்னேன். அவரோட தம்பி தங்கையை படிக்க வைக்கிறது என் பொறுப்பு தான். மனைவி எழுந்துட்டு இருக்கிற இந்த வயசான மாமனாரை கவனிச்சுக்க வேண்டிய கடமையும் என்னோடதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களெல்லாம் காப்பாத்த அனுமதிப்பீங்களா? நான் உங்களோட வந்துட்டா இவங்களோட நிலைமை என்னாகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நல்ல யோசனை பண்ணி எனக்கு முடிவு சொல்லுங்க.
0: இதுல யோசிக்க என்ன இருக்கு வந்தனா? கல்யாணத்துக்கு பிறகு உன்னை வேலைக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். ஆனா இன்னொரு குடும்பத்தையும் பாத்துக்கணும்னா என் சம்பளம் மட்டும் போதாது. நீயும் வேலை பார்த்தாதான் சரியா இருக்கும். உன்னோட கஷ்டத்தை முழுசா போக்க முடியலனாலும் ஏதோ குறைச்சோங்கிற திருப்தி எனக்கு. கல்யாணத்துக்கு பிறகு ஒரே குடும்பமா இருப்போம், என்ன சரிதானே?
2: ரொம்ப நன்றி தம்பி, கடவுள் உனக்கு எல்லா நலனையும் வழங்குவார்.
0: இந்தா வந்தனா, கல்யாணத்துக்காக என்னோட சின்ன பிரசன்டேஷன்.
1: வெள்ளி குங்குமச்சுமிழா, ரொம்ப நல்லா இருக்கே.
0: இந்தா வந்தனா குங்குமம்
2: வாங்கிக்கம்மா.
1: சரிங்க மாமா.
2: இன்னும் சுய நினைவு திரும்பல.
1: பைக்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போயிருக்க கூடாதா? இப்போ எப்படி ஆயிடுச்சு?
2: கவனமா ஓட்டினாலும் எதிர்த்தாப்புல ஓட்டிக்கிட்டு வர்றவன் கண்ணு மண்ணு தெரியாம வர்றானே. நேத்து ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு மாப்பிள்ளை கோலத்துல இருக்க வேண்டியது என்னமோ வீதி. இப்படி இங்க கொண்டு வந்து கட்டு கட்டி போட்டிருக்கு. வந்தனா, ஏதாச்சும் சாப்பிட்டியாமா? நேத்திலேருந்து சாப்பிடாம இருக்க.

0: சரியா தூங்கவும் இல்ல.
1: அதுக்கு என்ன மாமா இப்போ?
0: சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்புறம் மயக்கம் போட்டு குளுக்கோஸ் ஏத்த வேண்டியதாயிடும். கொஞ்சமாவது ஏதாச்சும் சாப்பிடுமா
1: மாமா? மாமா இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே, அவருக்கு அவருக்கு உணர்வு தெரிவது மாமா. ஸ்ரீதர், ஸ்ரீதர் இங்க பாருங்க.
2: என்னாலதானே இப்படி ஆயிடுச்சு, என்னாலதானே மாமா இப்படி ஆயிடுச்சு.
0: வந்தனா அழாதேம்மா.
1: என்னாலதான் உங்களுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு. என்னோட தரத்தையும் உங்களை இப்படி ஆக்கிடுச்சு. நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் வேண்டாம் உங்களுக்கு, இந்த விலை உங்களுக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேண்டாம்.
3: அதெல்லாம் இல்ல வந்தனா, என் கவனக்குறவளதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ எதுவும் நினைச்சு மனச குழப்பிக்காத. இப்படி ஆயிடுச்சுன்னு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க பயப்பட மாட்டேன். எங்க அம்மா சின்ன வயசுல கணவனை பறி கொடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீயும் அது மாதிரி கஷ்டப்பட விட மாட்டேன்.
0: அதிகமா பேசாதீங்க தம்பி, ஓய்வு எடுத்துங்க. நல்லா இருந்தா தாலி கட்ட வேண்டிய நேரம்.
3: வந்தனாவுக்கு தாலி பாக்கியம் இருக்கு, சுமங்கலியா வாழணும்னு விதி இருக்கு. அதுதான் எனக்கு இந்த நேரத்துல உணவு திரும்பி இருக்கு. அந்த அர்ச்சனை கூடையில இருக்கிற குங்குமத்தை எடுங்க, வந்தனாவோட நெத்தியில வச்சு இப்பவே என் மனைவியா ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என் மனைவி.
1: என்னங்க
4: எப்போதும் முன்னோடு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். இனி கனவு சொர்க்கம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மணல் மேற்குடி கவி வண்ணிலவன் அவர்கள்.
5: என்னங்க என்னங்க ஏங்க, நான் கூப்பிடுறத கூட காதல வாங்காம அப்படி என்னத்த பேப்பர் படிக்கிறீங்க?
0: ஜானகி, இளம் காதலர்கள் ஓட்டம் அப்படின்னு செய்தி போட்டிருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்ததால படிச்சேன். தினமும் பேப்பரை பிரிச்சா இதுதானே செய்தி?
5: இப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டே இருங்க, பேப்பர்ல வர செய்தி ஒரு நாள் நம்ம வீட்டுல நடக்க போகுது பாருங்க.
0: என்ன ஜானகி சொல்ற, என் வயசு என்ன? இந்த வயசுல நான் யார காதலிச்சு கூட்டிக்கிட்டு ஓட போறேன்? என்ன போய்
5: என்னது ஐயாவுக்கு அப்படி கூட ஒரு ஐடியா இருக்கா?
0: பின்ன நீ ஓடுறதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஜானு, ராமாயணத்துல வர்ற ஜானகியை விட நீ இந்த ராமன் மேல பக்தி வச்சிருக்கியே. என்னை விட்டு நீ அப்படியெல்லாம் போக மாட்டேன்.
5: ஐயோ குழப்பாதீங்க, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேட்டுதான் பேசுங்களேன்.
0: அப்போ நீ இல்லேன்னு சொல்லு. அப்பாடி, நான் தப்பிச்சேன்.
5: விளையாடாதீங்க, நான் சீரியஸான மேட்டர் பேச வந்தா இப்படி விளையாடுறீங்களே.
0: என்ன ஜானகி சொல்ற?
5: நமக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அது தெரியுமா?
0: என்ன ஜானு, நமக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரஸ்வதி நம்ம இனிமையான காதல் வாழ்க்கையின் அடையாளமாச்சே.
5: இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல.
0: வேற எதுல குறைச்சலுங்கற?
5: ஐயோ மறுபடியும் அறுக்காதீங்க, என்ன பேச விடுங்க.
0: சரி சொல்லு ஜானு, நம்ம பொண்ணு சரஸ்வதிக்கு என்ன, பிளஸ் டூ படிக்கிற அவளுக்கு என்ன?
5: அவளுக்கு ஒன்னும் இல்ல, எல்லாம் நமக்கு தான்.
0: என்ன சொல்ற ஜானகி, விபரமா தான் சொல்ல.
5: நம்ம பொண்ணு சரஸ்வதி அவளோட படிக்கிற பையனா யாரோ சிவகுருநாதனா அவனை காதலிக்கிறாளாம்.
0: நிஜமாவா?
5: ஆமாங்க, நேத்து அவளோட புக்ஸ தற்செயலா எடுத்தப்ப ஒரு லெட்டர் இருந்தது. பிரிச்சு பார்த்தா அந்த பையன் எழுதின கடிதம்.
0: அந்த லெட்டரை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஜானகி.
5: ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசுறதா பல பேர் சொல்றப்ப நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். ஆனா இப்பதான் அது உண்மைன்னு தெரிஞ்சது. என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு கொடுக்கற செல்லத்தினால வந்தது. அதனால இன்னைக்கு அவ வந்த உடனே சொல்லிடுங்க, நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போகவும் வேண்டாம், நம்ம குடும்பமானத்தை அவ வாங்கவும் வேண்டாம்.
0: ஜானகி, அப்படி எதுவும் அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. இத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நாளையில இருந்து இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன். சரஸ்வதி கிட்ட நீ இத தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. என்ன?

0: புரிஞ்சுத?
1: சரிங்க. குரு, சிவகுரு, என்னங்க இது? நீங்க தனியா பேசணும்னு சொன்னதால ஜெகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு வந்தா நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி?
2: உன்னை பார்த்ததும் எனக்கு பேசவே தோணல சரசு. உன்னை பாக்குறப்ப அந்த வெண்தாமரையில விட்டு இருக்கிற சரஸ்வதி மாதிரியே இருக்கு தெரியுமா?
1: ஐயா சிவகுருநாதரே, கனவு உலகில இருந்து விடுபட்டு நன உலகுக்கு வரீங்களா? அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் பேசிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னா ஒண்ணு மௌனசாமியாரா இருக்கீங்க, இல்லன்னா இப்படியே கதையில வர கதாநாயக மாட்ட வர்ணிக்க வேண்டியது, இல்லன்னா அறுக்க வேண்டியது.
2: நான் என்ன செய்யறது சரசு, உன் கண்களை பார்த்ததையுமே அப்படியே என்ன மறந்துடுறேன்.
1: என் கண்ணை பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேரையும் எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான்.
2: என்ன சொல்ற சரசு?
1: அதோ எங்க அப்பா வர்றாங்க.
2: அப்படியா? என் வருங்கால மாமனார்ட்ட ஆசி வாங்கிட்டா போச்சு.
1: ஐயோ விளையாடாதீங்க, நிஜமாவே எங்க அப்பா வராங்க. நீங்க இந்த பக்கமா போயிடுங்க, நான் அப்பாவோட போறேன். நாளைக்கு அப்ப சந்திப்போம். அப்பா.
3: யாரு? சரஸ்வதியா? என்னம்மா?
1: கோவிலுக்கு வந்தீங்களா?
3: ஆமாம்மா. நீ வந்த வேலை முடிஞ்சுதா?
1: என்னப்பா சொல்றீங்க?
3: இல்லம்மா, சாமி கும்பிட வந்திய அது முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
1: ஆச்சப்பா.
3: சரி வாமா போகலாம். சரஸ்வதி.
1: என்னப்பா?
3: யாருமா அந்த பையன்?
1: அப்பா வந்து
3: எல்லாம் எனக்கு தெரியுமா, நான் உன்னை பெத்தவன் இல்லையா, உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என்னால உணர முடியுமா?
1: அப்பா வந்து பேரு சிவகுருநாதன்.
4: பாத்தீங்களா, பாத்தீங்களா, எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா உங்க எதிரிலேயே அவன் பேரை சொல்லுவா. எல்லாம் நீங்க கொடுத்த இடம்.
1: அப்பா நான் அவரை காதலிக்கிறேன், அவரும் என்ன உயிர்க்குயிரா காதலிக்கிறாரு.
4: எவ்வளவு திமிரு, அவனை காதலிக்கிறேன்னு பெத்தவங்க எதிரிலேயே சொல்லுவா, விட்டா மாலை மாத்திட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவ என்னங்க பேசாம நிக்கிறீங்க?
3: ஜானகி கொஞ்சம் அமைதியாயிரு. சரஸ்வதி உனக்கு வயசு 18 கூட ஆகலம்மா.
1: உங்க ஜாதக கணக்குப்படி 18 வயசு ஆகாம இருக்கலாம், ஆனா சர்டிபிகேட் வயசு 18. ரெஜிஸ்டர் மேரேஜ் சட்டத்துக்கு சர்டிபிகேட் போதுமேப்பா.
4: என்னங்க நீங்க அவகிட்ட வயசு இல்ல அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நாலு அரை அரைஞ்சு காதலான அவ காலை உடைச்சு போறத விட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்களே.
3: ஜானு கொஞ்சம் பேசாம இருக்கிய.
4: எப்படிங்க இப்படி இவ பேசறத கேட்டுட்டு பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க.
3: நீ பேசாம உள்ள போ, நான் பேசிக்கிறேன். சரஸ்வதி
1: வந்து
3: உன்னுடைய இந்த காதல் முடிவு இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருந்தா நிச்சயம் நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். உன்ன போலத்தான் இந்த காலத்து வயசு பொண்ணுங்க செய்யறாங்க, பெத்தவங்களும் அவங்க காதலை அழிக்க நினைச்சு அடிச்சு துன்புறுத்துறாங்க, படிப்பை பாதியில நிறுத்தி மனசை மாத்த முயற்சி பண்றாங்க. பட் நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன்.
1: அப்பா
3: சரசு இத பாருமா, காதல் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீன் ஏச்சிலே வர்றது சகஜம்தான். ஒரு பெண் ஆணுடைய ஸ்பரிசத்தையும் ஆண் பெண்ணுடைய ஸ்பரிசத்தையும் எதிர்பார்க்கறது சகஜம். இட் இஸ் நேச்சர்.
1: அப்பா
3: ஆமா அம்மா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் தேவையில்லைன்னோ காதல் போய் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. 21 வயசுக்கு மேலதான் மனசு ஒரு பக்குவத்துக்கு வரும், அப்ப ஏற்படுற காதல் தான் நிஜமா நிரந்தரமா இருக்க முடியுமா?
1: அப்பா
3: ஆமா அம்மா, அப்படியே அந்த பையன் கூட இப்ப வாழ்க்கை அமைச்சிக்க முடிவு எடுத்தாலும் அந்த பையனுக்கு வருமானத்துக்கு வேலை வேணும், வேலைக்கு போக படிப்பு வேணும். உன்னை காப்பாத்த நிரந்தர வருமானம் இல்லாதவனோட நீ எப்படிமா வாழ முடியும்? இத பாருமா, முடிவா சொல்றேன், இந்த வயசுல ஏற்படுற காதல் ஒரு இன கவர்ச்சி தான், வெறும் உடல் அழகை மட்டும் விரும்பி

0: முடிவா சொல்றேன், இந்த வயசுல ஏற்படுற காதல் ஒரு இன கவர்ச்சி தான். வெறும் உடல் அழகை மட்டும் விரும்பி வர்றது, இது நிரந்தரம் இல்ல. மன அழகை பார்த்து வர்றது தான் நிரந்தரமான காதலா இருக்கும். போமா, போய் ரெஸ்ட் எடுத்து ராத்திரி நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட எந்த முடிவுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன்மா, உறுதுணையா இருப்பேன்.
1: என்ன அவ பாட்டுக்கு பேசாம பெட்ரூமுக்கு போறா? என்னங்க, எனக்கு என்னமோ சரியா படலைங்க. சரி சரி, வாங்க சாப்பிட.

0: என்னங்க என்னங்க
1: என்ன ஜானு இவ்வளவு வேகமா வர்ற?
0: என்னங்க, நம்ம சரஸ்வதிய காணோங்க, வீடு பூராவும் தேடிட்டேன். இந்த லெட்டர் தான் கட்டில் இருந்துச்சு.
1: எங்க கூட அன்புள்ள அப்பா, என்னை தேட வேண்டாம், என் வாழ்க்கையை என் விருப்பப்படி அமைத்துக் கொள்ள முடிவு செய்து விட்டேன்.
0: என்னங்க இது, இப்படி நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாளே. ஐயோ
1: ஜானகி, ஐயோ மயக்கமாயிட்டாளே. ஜானு ஜானு.
2: நம்ம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 மாசம் ஆச்சு. என்னங்க, இன்னைக்காவது வேலை கிடைச்சிச்சா?
3: எப்ப வெளியே போயிட்டு வந்தாலும் இதே பல்லவிதானா?
2: என்னங்க, போட்டிருந்த நயம் வித்தாச்சு, இருந்த பணமும் செலவழிஞ்சு போச்சு. வேலை கிடைச்சாதானே குடும்பத்தை நடத்த முடியும்.
3: ஓ, மூஞ்சில முடிச்சிட்டு போனா வேலை எங்க கிடைக்கும்?
2: என்னங்க, காதலிக்கிறப்போ என் மூஞ்சிய பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பேசின நீங்களா இப்படி?
3: அத சொன்ன பாவத்துக்கு தான் எங்க வீட்டுல உள்ளவங்களை தூக்கி வீசிட்டு நல்ல சுகமான வாழ்க்கை இழந்து நிக்கிறேனே. போதாதா, இன்னும் என்ன வேணும்?
2: என்னங்க சொல்றீங்க, என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு சொன்ன நீங்க, எனக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு பேசின நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் மட்டும் என்ன, எங்க அம்மா அப்பாவை விட்டு ஓடி வரலையா? நீங்க பேசின காதல் வார்த்தையை கேட்டு எங்க அப்பா சொன்ன அட்வைஸ அவமதிச்சுட்டு ஓடி வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க.
4: சரஸ்வதி, என்னம்மா தூக்கத்துல இப்படி புலம்புற?
1: சரஸ்வதி, என்னம்மா?
2: நான் கண்டதெல்லாம் கனவா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
1: என்னம்மா, ஏன் அழற?
2: அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த வயசுல ஏற்படுற காதல் வெறும் கனவுதான். வாழ்க்கையில இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு இந்த கனவு சொர்க்கமான காதல் வலையில விழ இருந்த என்ன காப்பாத்திட்டீங்கப்பா, என்ன யோசிக்க வச்சுட்டீங்கப்பா.
1: இல்லம்மா சரசு, வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலையும் உணர்ந்து நடந்தா எந்த பாதாளத்திலும் விழாம நடக்கலாம்.
0: ஆமாங்க, நான் கூட கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன்.
1: ஜானகி, நீ மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோருமே தம் பெண்ணோ பையனோ காதல் பண்றதா கேள்விப்பட்ட உடனே அதை தடுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறையை திணிக்கிறாங்க. அதனால இளைய தலைமுறைங்க ஓடி போக முயற்சி பண்றாங்க. இல்லைன்னா மனசு வெறுத்து இந்த மண்ணில மன்னனா வாழ வேண்டியவங்க தற்கொலைங்கிற பேர்ல மண்ணோடு மண்ணா ஆயிடுறாங்க.
0: என்னங்க?
1: ஆமா ஜானகி, எந்த விஷயத்தையும் நிதானமா எடுத்து சொன்னா அவங்க உணர நிச்சயம் வழி இருக்கு.
2: அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே காதலுங்கிற பேர்ல வாழ்க்கைய வீணடிச்சிட மாட்டேன்ப்பா.
1: காதல ஒரேடியா வெறுத்துடக்கூடாதுமா. எந்த வயசுல அதை பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்தலாம். அது வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தணுமா.
2: அப்பா.
1: ஆமாம்மா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கும் உனக்கும் இதே காதல் அன்பு நிரந்தரமா இருந்தா நிச்சயம் உன் அன்பான காதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சந்தோஷம் தானே? என்ன ஜானு சொல்ற, நாமளும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
0: என்னங்க இது, காதல் அது இதுன்னு வயசு போன பக்கத்துல வச்சுக்கிட்டு.
1: இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு.
5: இதுவரை கனவு சொர்க்கம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மணல்மேற்குடி கவி வண்ணிலவன் அவர்கள். இந்த 2 நாடகங்களிலும் நடித்தவர்கள் வி விஷ்ணுஸ்ரீ, எம் செல்வரத்தினம், எஃப் இஸ்ரேல் நிம்பராஜ், வித்யா தட்டராஜன், எஸ் ராமச்சந்திரன், எஸ் புரோனி சந்திரிகா ஷரலி ஆகியோர்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் தமிழ் செய்திகளை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் நம்முடைய நிகழ்ச்சிகளோடு.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில் அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள்

0: எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000-க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின்போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்து

0: 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது மதுர கீதம். நேரம் 1 மணி, கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே தேர்தல் ஆணையம் அரசு நிறுவனங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஊடகங்கள் மற்றும் நீதித்துறை மீது எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் ஜனநாயக மாண்புகளை குலைப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என கூறியுள்ளார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,200,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஇ பிடெக் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்து 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பாடல்கள் மதுர கீதமாய்

சரி நீ தாதா சரி நீ தாதா சரி நீ

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள். மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும். மக்கள் தீர்ப்பு 2026.
2: மதுர கீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 1:11.

நம்பிகளின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 1:19.

ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு ஜொன்னு

மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். நேயர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள்.
3: இந்த இலைக்கருகள் எதனால மேம் அப்படி வருது?
4: இந்த இலைக்கருகள் வந்து அதுவுமே புஞ்சானத்தினால தான் நமக்கு வருது. நமக்கு வந்து என்னன்னா, மழை வந்தா ஏன் அதிகமா இருக்குன்னா, நமக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள்ல வந்து தாக்கக்கூடிய பூஞ்சானோட வித்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து செடி இல்லாத டைம்ல இல்ல பக்கத்து வேற ஏதாவது வயல்ல இருக்கும் இல்லையா, அது வந்து காத்து மூலமா கொண்டு வந்து பாதிப்பு இல்லாத வயல்லையும் கொண்டு வந்து போட்டுரும். அப்ப நமக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து அதிகமாயிடும். முக்கியமா இந்த மாசத்துல அந்த ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும்.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள். இணைந்திருக்கிறோம், இது மதுர கீதம்.

0: வீதி வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026 மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026

நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பிற்பகல் 1:05. நேர்களின் உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:02 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை இடம்பெற கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.

0: தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 நாள் தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4,000 மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4,800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 மணி முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்து

0: அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். வேளாண் பெருமக்களே, பொதுவா நாம என்ன பண்றோம், நம்ம பகுதிக்கு எது ஏற்ற பயிர், எந்த பட்டம் ஏற்றது அப்படிங்கறத பார்த்துதான் பெரும்பாலும் நாம சாகுபடி பண்றோம். அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம பகுதியில எந்த பயிருக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறத நாம யோசிக்கிறோம் இல்லையா. அதிலும் குறிப்பா குறைஞ்ச பரப்பளவுல அதிகப்படியான வருமானம் தினமும் கிடைக்குமா அப்படிங்கறதுலயும் நம்ம என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டேதான் இருக்கு. அந்த வகையில நம்மள சில பேர் மலர் சாகுபடியில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வரோம். காரணம், தினசரி வருமானம் நமக்கு கிடைக்குது. தினசரி வருமானம் தொடர்ச்சியா கிடைக்கணும் அப்படின்னா நாம சாகுபடி செய்யக்கூடிய எந்த வகை மலரா இருந்தாலும் அதுல எந்த மாதிரியான நோய் தாக்கம் ஏற்படும், அந்த நோய்களை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கறத மலர் சாகுபடியாளர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோ
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு மலர் சாகுபடியில என்னென்ன நோய்கள் வரும், அது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை சொல்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: அம்மா, நம்ம இந்த திருச்சி சுற்று வட்டாரத்துல என்னென்ன பூக்கள்லாம் விளையுது, முக்கியமா எந்தெந்த பூக்கள் எந்த ஏரியாவில அதிகமா விளைய வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லலாமா.
3: நம்ம திருச்சி மாவட்டத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா பூக்கள் வந்து அங்கங்க கம்மியா இது பண்றாங்க. நிறைய எங்க இது அப்படின்னா அந்தநல்லூர் பிளாக்கு, ஸ்ரீரங்கம் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மலர் சாகுபடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குண்டுமல்லி, ஜாதி பூ வந்து கொஞ்சமா போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி, சாமந்தி, அப்புறம் இட்லி பூ இல்லனா இச்சி பூன்னு சொல்றாங்க இல்லையா, எக்ஸோரா, அது அப்புறம் குறைந்த அளவு ரோஸ், கனகாமரம், இதெல்லாம் அதிக அளவுல பயிர் பண்றாங்க. அதை விட குறைந்த ஏரியால பண்றது வந்து பாத்தீங்கன்னா சம்மங்கி, டியூப் ரோஸ் சொல்றோம் இல்லையா, அந்த சம்மங்கி வந்து குறைந்த அளவுல ஏரியா வந்து கம்மி தான் நம்ம திருச்சி மாவட்டத்துல.
2: சரி, முக்கியமா இந்த பூக்கள் வந்து ஒரு சில நேரம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்குது, அதான் இந்த நோயால நிறைய பயிர்கள் பாதிக்கப்படுது. இந்த முக்கியமா மல்லிகையில என்னென்ன நோய்
3: மல்லிகையில நிறைய நோய் தாக்குதல் வந்து இருக்கு. நம்ம திருச்சி ஏரியால என்னென்ன வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம். தற்போதையில ஏன்னா நாங்களே நிறைய வந்து வயலுக்கெல்லாம் போயிருக்கோம், மல்லிகை இருக்கிற வயலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அங்க எல்லாமே செடி வந்து அங்கங்க அப்படியே வந்து காஞ்சி இருக்கும், இலைகள் எல்லாம் அப்படியே காஞ்சி கொட்டி அப்புறம் ஒரு குச்சி மட்டும் இருக்கும். ஏன் இப்படி வந்து செடி வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த வேர் பகுதியில வந்து ஃபுல்லா அப்படியே வெள்ளை கலர்ல ஒரு நூல், அது வந்து பூஞ்சையோட அடையாளம், அதுதான் வந்து அந்த பயிரை வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கறத விவசாயிகளும் நம்ம பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வெள்ளை கலர்ல அப்படியே நூல் சுத்தி இருந்தா எப்படி இருக்கும், இழை அப்படியே அந்த மாதிரி இருக்கும். செடி காஞ்சிருக்கு, அந்த காஞ்ச செடிக்கு கீழே பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து நூல் இழை மாதிரி இருக்கும். அதுல வந்து கடுகு சைஸ்க்கு காஃபி கலர்லயே வந்து பிரவுன் கலர்ல ஸ்க்லீரோஷியா அப்படின்னு

0: வித்தும் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு செடிகளில் மண்ணுக்கடியில் நூற்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த நூற்புழுவோட தாக்குதல் வந்து ஏற்படும் போது என்ன ஆகுனா, இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்மட்டி வச்சு வேலை செய்கிறோம் அப்படின்னா வேரை வந்து நம்ம கொத்தி விட்டுருவோம், அப்போ அந்த வேரில் வந்து காயங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரியே நூற்புழுவும் அந்த வேரை வந்து தோண்டிட்டு அப்படி உள்ளே போகும்போது அதோட காயங்கள் இருக்கும், அது வழியாக தான் இந்த பூசணமும் வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு அது வந்து வாஸ்குலார் திசுக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மண்ணுல இருந்து சத்துக்களா இருந்தாலும் சரி நீரா இருந்தாலும் சரி உறிஞ்சி எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். அப்ப இது வேர் பகுதியை ஃபுல்லா தாக்கிட்டு வாஸ்குலார் திசுக்களையும் பாதிக்கிறதுனால செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் போகாது தண்ணியும் போகாது, அதனால அங்கங்க அப்படியே வாடி நிற்கும். இதுதான் நிறைய மல்லிகை தோட்டத்துல பாக்குறது. அடுத்தபடியா நமக்கு இந்த ஜூன் மாசத்துல வெயில் காலத்துல நிறைய பூ நிறைய வரும், மழை வரும்போது தான் அதோட வரத்து வந்து கம்மியாகும். அப்ப வந்து என்ன ஆகும்னா இலைகள் ஃபுல்லா வந்து கருகி போயிடும், புளி புளியாக வந்து ப்ரௌன் கலரில் அதில் இருக்கும். அந்த புளி வந்து அப்படியே நாளடைவில் வந்து ஒன்று சேர்ந்து இலை ஃபுல்லாக வந்து கருக ஆரம்பிக்கும். நமக்கு இலை வந்து ரொம்ப முக்கியமான இது, அதுதான் வந்து அந்த ஒளிச்சேர்க்கையை வந்து நடத்தி செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா பூவும் நமக்கு நல்லா வந்து பெருசாக மொட்டு வந்து நல்லா பெருசாக வரும், இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக வரும் சத்து இல்லை அப்படின்னா. அதனால் இலை கருகல் வந்து நமக்கு ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்குமே அந்த இலை கருகல், அதில் இடையில கொஞ்சம் மழை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதோட பாதிப்பு வந்து இன்னும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும்.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் இந்த வேரழுகள் சொன்னீங்க, அந்த பூஞ்சாணம் இருக்கிறதுனால அது போய் வேரில் இருந்துட்டு அந்த சத்துக்களை உறிஞ்ச விடாமல் பண்ணோம் அப்படின்னு, இந்த இலைக்கருகள் எதனால மேம் அப்படி வருது?
0: இந்த இலைக்கருகள் வந்து அதுவுமே பூஞ்சாணத்தினால தான் நமக்கு வருது. நமக்கு வந்து என்னென்னா மழை வந்தால் ஏன் அதிகமாக இருக்குன்னா, நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளில் வந்து தாக்கக்கூடிய பூஞ்சாணோட வித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செடி இல்லாத டைமில் இல்லை பக்கத்து வேறு ஏதாவது வயல் இருக்கும் இல்லையா, அது வந்து காத்து மூலமா கொண்டு வந்து பாதிப்பு இல்லாத வயல்லையும் கொண்டு வந்து போட்டுரும், அப்ப நமக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து அதிகமாயிடும். முக்கியமா இந்த மாசத்துல அந்த ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னா, செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து அங்க அப்படியே காயுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடர்ந்து என்ன பண்ணும், அந்த குருத்து மாதிரி இருக்கும் இல்லையா, ரொம்ப மெலிசா இருக்க அந்த குருத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காய ஆரம்பிக்கும் நமக்கு. அதனால இந்த மாதிரி காஞ்சிருக்கிற அந்த சின்ன கிளைகள் எல்லாமே வந்து அப்புறப்படுத்தி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அளவு வந்து தழைச்சத்து வந்து கொடுக்கக்கூடாது. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், தழைச்சத்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலே யூரியா நான் சொல்கிறது, அதை கொடுத்துட்டனாலே செடி வந்து நல்லா பயங்கரமாக வளரும் நிறைய பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூரியாவை நம்ம நிறைய அப்ளை பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. பண்ணுறதுனால என்ன ஆகுனா இலையோட வளர்ச்சி தான் நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகும். அப்போ அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பூஞ்சானோட தாக்குதல் ஏன் வருது அப்படின்னா, இலைகள் வந்து சேரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு நெருக்கம் வந்துடுது, அப்போ வந்து நல்ல காற்றோட்டம் இருக்காது அதுக்கு, அது மாதிரி சூரிய ஒளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போகாது அந்த செடிக்கு, ஏன்னா இலை வந்து ரொம்ப பந்தா அப்படியே இருக்கிறதுனால சூரிய ஒளியும் இருக்காது காற்றோட்டமும் இருக்காது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்து பூஞ்சானம் நல்லா போய் வளர்றதுக்கு ஏதுவான சூழ்நிலை வளர்ந்துடும். அதனால எப்பயுமே வந்து நம்ம தழைச்சத்து வந்து போடும்போது தேவைக்கு ஏற்ப அதையும் வந்து பிரித்து பிரித்து கொடுக்கணும், ஒரே டைமில் மொத்தமாக கொடுக்காம ஒரு ஒரு ஸ்டேஜில் பிரித்து பிரித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லது. அடுத்து வந்து நமக்கு நிறைய பூஞ்சான கொல்லியும் இருக்குது, அந்த பூஞ்சான கொல்லியில் நமக்கு வந்து கார்பன் டசிம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 0.1%, அதாவது 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்தோன்னா அது 0.1%. கார்பன் டசிம் நம்ம தெளிக்கலாம். நான் இப்போ சொல்கிறது இலைக்கருகளுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து இப்போ நிறைய மார்க்கெட்டில் புதுசான பூஞ்சான கொல்லியும் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டெபுகோனசோல், அதுக்கப்புறம் வந்து ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்தும் இருக்குது. ரொம்ப நமக்கு அதிக பாதிப்பு இருக்குன்னா ரெண்டும் கலந்த கலவையும் இருக்குது. இப்போ நான் சொன்ன டெபுகோனசோல் ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் கலந்த கலவையும் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி நம்ம அடிக்கலாம். இல்லைனா வந்து ப்ரோதயோ கோனசோல் அப்படின்னு சொல்லிட்டு அசாக்சி ஸ்ட்ரோபின், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஊடுருவி பாயக்கூடிய பூஞ்சான கொல்லி. நான் ஏன் இத்தனை மருந்து நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே மருந்தே நம்ம தொடர்ந்து அடிக்கக்கூடாது, அடித்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனாலே சொல்றாங்க இல்லையா, ஆன்டிபயாட்டிக் நிறைய நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க, அதே மாதிரி தான் செடிகளுக்கு ஒரு வகையான மருந்தே திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது அதுக்குரிய எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொடுத்துரும், அதனால நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது. நம்ம இப்போ ஒரு ஒரு டைமும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ நான் கார்பன் டசிம் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து டெபுகோனசோலுங்கிற மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், அடுத்த டைம் ட்ரைஃப்ளாக்ஸி ஸ்ட்ரோபின். திருப்பி அடுத்து வேணால் கார்பன் டைசியும் நம்ம வரலாம். நோய் போகலை அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணாலே இலை வழி நம்ம கொடுக்கும்போதே அந்த

0: நோய் வந்து போயிடும். அடுத்து வந்து நீங்கள் வேரழுகளுக்கு வந்து கேட்டிங்க இல்லையா, அந்த வேரழுகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே புதுசாக நம்ம வந்து செடி வைக்கிறோம் இல்லையா, செடி வைக்கும் போதே நான் ஏன்னா இந்த வேர் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான்கள் எல்லாமே வந்து மண்ணில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நமக்கு வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் இல்லையா, கடைசியாக நம்ம வந்து உழவு பண்ணுறோம்ல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ பொதுவாக வந்து வேப்பம் புண்ணாக்கு நிறைய போடுவாங்க. நான் சொல்கிறது நோய் மேலாண்மைக்கு சொல்றேன், 250 கிலோ போதுமானது ஒரு ஹெக்டேருக்கு. அப்ப மண்ணில் வாழக்கூடிய பூஞ்சான் வித்துக்களை எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், அழிச்சிடும். அதுக்கப்புறம் மல்லிகை அப்படிங்கும் போது எல்லாருமே குழி எடுத்து தான் வந்து நம்ம செடிகளை வந்து நடுவோம். அப்ப நடும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் எதிர்கொல்லி அப்படின்னு இருக்கு, ரொம்ப அதிக அளவு பாதிப்பு இருந்ததுன்னா மட்டும் நம்ம பூஞ்சான அந்த கொல்லிக்கு வந்து நம்ம போகலாம், அதாவது ரசாயன மருந்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம மண்ணையும் பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிறதுனால நம்ம செடி எடுக்கும் போதே எப்பயுமே நம்ம வந்த பிறகு ஒரு இதை வந்து தடுக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி அது வராமல் தடுக்கிறதுங்கிறது நமக்கு சிறந்த வழி இல்லையா. அதனால செடி நடும் போதே குழியில் என்ன நமக்கு பக்கத்தில் கிடைக்குதோ, ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர்கொல்லி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேசிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர்கொல்லி, அது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு செடிக்கு வந்து நம்ம நடும் போதே ஒரு 50 கிராம், ஒரு குழிக்கு 50 கிராம் ஏதோ ஒன்று. அப்புறம் வந்து நம்ம தொழு உரம் எப்பயுமே போடுவாங்க, அந்த தொழு உரத்தோடு இதையும் கலந்து நம்ம போட்டுருணும். மாதிரி மல்லிகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பொதுவாகவே எல்லாம் வாழையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நூற்புழுவோட தாக்குதல் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரைகோடர்மா வந்து நோய்க்கு சொல்கிறோமோ அதே மாதிரி அதில் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிலோமைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுமே வந்து பூஞ்சானுக்கு எதிரான இதாக தான் வரும். அதையும் வந்து ஒரு 50 கிராம் ஒரு குழிக்கு நம்ம போட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை நடும்போது நோய் பாதிப்புலேருந்தும் பார்க்கும், செடியோட வளர்ச்சியும் வந்து ஊக்குவிக்கும்.
1: அப்போ வந்து வேரழுகள் நோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம்.
0: ஆ, காப்பாற்றிக்கலாம்.
1: ஆனால் நீங்கள் சொல்லும்போது நம்ம போய் அந்த இடத்துல குழி பறிக்கும் போதோ ஏதோ பண்ணும்போது தான் இதாகிடுது, அந்த வேர் காயம்
0: ஏற்படுது.
1: அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் போது, ஏன்னா அதெல்லாம் இடையில அந்த களை வெட்டுறேன் இல்லைனா வேற ஏதாவது வந்திருக்கும் போது தான் நடக்கும். அப்போ அந்த டயத்தில் என்ன செஞ்சுக்கலாம்?
0: அந்த மாதிரி டயத்தில் இப்போ செடி வந்து நடும்போது போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2 மாதம், ஏன்னா மல்லிகை அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்படியே 6 மாசம் பயிர் அப்படிலாம் கிடையாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷ கணக்காக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு டைமும் அதை வந்து கவாத்து பண்ணி பண்ணி வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கவாத்து பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருப்போம். அதனால நம்ம ஒரு 3 மாத இடைவெளியில எப்பயுமே நான் சொன்ன இந்த உயிர் எதிர்கொல்லியை வந்து நம்ம போட்டுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டாலுமே மண்ணுக்குள்ள நல்ல மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கு இல்லையா, உயிர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணுக்குள்ள வந்து எப்பயுமே அதோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால நோய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து அதுவாகவே அழிச்சிடும். அதனால எப்பயுமே நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லது.
1: சரிம்மா, இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது ஏதோ நோய் தாக்குதல்,
0: கவாத்து நம்ம பண்ணும்போது என்னன்னா செடியை வந்து நம்ம வெட்டி விடுறோம், அந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது மேலே வந்து ஒரு போடோ பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போடோ பேஸ்ட் அப்படிங்கிறது மயில் தூத்தமும் நீர்த்த சுண்ணாம்பும் எடுத்து அது வந்து 10% 10% வரா மாதிரி கலந்துக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து 1 கிலோ எடுக்கிறோம் மயில் தூத்தம், அதே மாதிரி 1 கிலோ வந்து நீர்த்த சுண்ணாம்பு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அதை எடுத்துட்டு நமக்கு 5 லிட்டர் தண்ணியில் தனித்தனியாக ரெண்டுத்தையும் கலந்துக்கணும். மயில் தூத்தத்தை 5 லிட்டரா தண்ணியில் கலந்துக்கணும், இதுக்கு வந்து 5 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம மயில் தூத்தத்தை சுண்ணாம்போட கலக்கணும், ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா கலக்கிட்டு மயில் தூத்தத்தை எடுத்து சுண்ணாம்போட அப்படியே கலக்கிட்டே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து கலக்கிட்டே இருக்கணும். கலக்கும் போது அது ஒரு பசை மாதிரி வந்துடும், அந்த பசையை எடுத்து நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். இதோட முறை வந்து நம்ம செய்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே காப்பர் வகையான பூஞ்சான கொல்லி தான், அதை வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதையும் வந்து அந்த வெட்டுப்பட்ட இடத்துல அதை கவாத்து பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல தடவும் போது கிருமிகள் வந்து உள்ளே போகாது.
1: சரிம்மா, ஆனால் இது வந்து சும்மா கிராமத்தில் தான் பார்த்துருக்கேன், வீட்டில் வளர்க்குறவங்க சில பேர் இந்த மாட்டுச்சாணம்லாம் வைக்கிறாங்க, அது வச்சா ஓரளவு நல்லா?
0: ஆ, மாட்டு சாணமும் வைக்கலாம், ஏன்னா மாட்டு சாணத்தில் அதோட அந்த சிறுநீரில் கோமியம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. அப்படிங்கும்போது அது போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா நமக்கு நோய் தாக்கக்கூடிய காரணிகளை உள்ளே வந்து அனுமதிக்காது.
1: சிறப்பு, இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உழவர்கள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: 63 81 53 10 95.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லு.

0: 63 81 53 10 95. நன்றி.
1: இதுவரை மல்லிகை சாகுபடியில் மகசூல் இழப்பினை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன, அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகளையும் மிக தெளிவாக பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், செய்தி மலர்.

0: இன்றைய மலரில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, உப்பு சத்தியாகிரகம் 96வது ஆண்டு நினைவு யாத்திரை, திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய கண்காட்சி, திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் கட்டண பயிற்சிகள், வெப்ப அலை தாக்குதல் ஆகியவை இடம்பெறுகின்றன. தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் பணிகளை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண் பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம் 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தின் 96வது ஆண்டு நினைவு யாத்திரையொட்டி திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியிலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரை தொடங்கியது. இதுகுறித்து தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் திரு கே சுப்பிரமணியன்,
1: இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வைத்தது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு தேசபிதா மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகமும், அதே போன்று மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை நடைபெற்ற நம்முடைய உப்பு சத்தியாகிரகமும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாகும். இன்றைய தினம் நம்முடைய மக்கள் எல்லாம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக சித்திட்ட அந்த தியாக சீலர்களை நினைத்து பார்க்க வேண்டும். 1930களில் வெள்ளைக்காரர்கள் உப்பிற்கும் வரி போட்டார்கள். பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த தேசபிதா மகாத்மா காந்தி எகிண்டு எழுந்து உப்பிற்குமா வரி, நாங்கள் அந்த உப்பை காய்ச்சி விற்கிறோம் என்று சொல்லி சபர்மதியில் இருந்து 70 தொண்டர்களுடன் தண்டிக்கு யாத்திரை சென்றார்கள். அங்கே அவர்கள் உப்பு காய்ச்சுகின்ற ஒரு சூழலில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதனை கேள்வியுற்ற தேசபக்தர்களாக இருந்த மூதறிஞர் ராஜாஜி உள்ளிட்ட 100 தொண்டர்கள், பெருந்தலைவர் காமராஜர், சர்தார் வேதரத்னம் போன்றவர்களும் அந்த 100 தொண்டர்கள் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டது இந்த யாத்திரை. இவர்கள் தேசபிதாவை கைது செய்ததை கண்டித்தும், சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பிற்கு வரி விதித்த வெள்ளைக்காரர்களை கண்டித்தும் நாங்களும் உப்பு காய்ச்சுகிறோம் என்று சொல்லி இந்த யாத்திரையானது புறப்பட்டது. தென்னகத்திலே மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் பெருந்தலைவர் காமராஜை உள்ளடக்கியவர்கள் அந்த 100 தொண்டர்களாக சென்று அகஸ்தியம்பள்ளியிலே உள்ள உப்பளத்திலே உப்பை அள்ளி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் இருந்த ஆங்கிலேய அரசு சிறை தண்டனை வழங்கியது. இந்திய வரலாற்றில் தண்டி யாத்திரையும் திருச்சியில் இருந்து வேதாரண்யம் சென்ற உப்பு யாத்திரையும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புனித நிகழ்வாக கருதப்படுகிறது. எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் விடுதலை புயல்வியிலே பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய ஒன்று. நாம் அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் தலை வணங்கி அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோமாக.
0: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் சிறப்பு கண்காட்சி அண்மையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு அஜித்தன்,
2: கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய பல்வேறு பயிர்களிலே தனித்தன்மை கொண்ட ரகங்கள் ஏதாவது அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள், அல்லது நல்ல விதைப்பண்பு உள்ள ரகங்கள், நோய் தாக்கம் இல்லாத ரகங்கள், இது போன்ற எந்த விதமான பயிர்களாக இருந்தாலும் அந்த பயிர்களிலே விவசாயியினுடைய கண்டுபிடிப்பாக தேர்வாக இருக்கக்கூடிய ரகங்களை அந்த விவசாயிகள் காப்புரிமை பெற முடியும். தனி விவசாயியாகவோ அல்லது ஒரு பகுதியை சார்ந்த கூட்டு குழுவாகவோ அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சார்பாகவோ காப்புரிமை பெற முடியும். அதுபோல காப்புரிமை பெறும் பொழுது அந்த ரகங்களை உற்பத்தி செய்தாலோ அல்லது அந்த ரகங்களை ஏதாவது ஆராய்ச்சி நிலையங்கள் வீரியமுள்ளதாக்கி விதைகளை விற்பனை செய்தாலோ அவற்றிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்திலே ஒரு பங்கு, இது அறிவுசார் சொத்துரிமை என்ற வகையிலே

0: காப்புரிமை பெற்ற விவசாயிக்கோ அல்லது விவசாய குழுக்களுக்கோ அல்லது ஒரு பகுதியைச் சேர்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கோ வருமானத்திலே பங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் காப்புரிமை பெற்று அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியும் என்கின்ற விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய கூட்டமாக அமைந்திருந்தது. விவசாயிகள் அறிவுசார் சொத்துரிமையை காப்பு பெற முடியும், அதற்கான சான்றிதழை பெற முடியும். அத்தோடு அல்லாமல் பல்வேறு வாழை ரகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பலவிதமான பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு அந்த ரகத்திலே சிறப்பான ரகங்களை இனப்பெருக்கம் செய்ய முடியும். அந்த வகையிலே தரம் வாய்ந்த நல்ல குணாதிசயம் உள்ள ரகங்களை பல்வேறு ரகங்களோடு கலப்பினம் செய்வதற்கும் தனி பயிராக உற்பத்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதற்காகவும் இது விவசாயிகளுக்கு இந்த விழிப்புணர்வை ஊட்டும் வண்ணமாக அவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன.
1: வாழை உற்பத்தி நிறுவனத்தின் பொருளாளர் திரு மணிக்குட்டி சுப்பிரமணியன்.
2: விவசாயிகள் பயிர் செய்யும் பல்வேறு பயிர் ரகங்களில் அவர்களின் கண்டுபிடிப்பாக புதிய ரகங்கள் மனோரஞ்சிதம், கருவாழை, பரிமாண மாற்றங்கள்ல அந்த மாதிரிலாம் மாறி வருது. மேலும் நோய் தாக்காத பயிர்கள், வறட்சி தாங்கக்கூடிய பயிர் ரகங்கள் போன்றவைகளை தங்களுடைய கண்டுபிடிப்பு ரகங்களுக்கு காப்புரிமை பெறுவது அவசியம். ஒரிசா போன்ற மாநிலங்களில் 800 பயிர் ரகங்களுக்கு பயிர் செய்துள்ளதாக சொல்கின்றனர். கர்நாடகாவில் பல விவசாயிகள் பெலா போன்ற ரகங்களுக்கு கண்டுபிடித்து அதனுடைய காப்புரிமை மூலமாக பல லட்சங்களை பெற்றதாகவும் அதனுடைய விவரங்களை விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார்கள். தனிநபர் விவசாயிகளும் காப்புரிமை பெற முடியும். அப்படி இல்லாமல் விவசாய குழுக்களாக இருந்தாலும் அவர்களும் அந்த காப்புரிமை பெற முடியும். இந்திய அளவுல 10,000 எப்பிஓ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த எப்பிஓ மூலமா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாகவும் இந்த காப்புரிமையை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி விரிவாக எடுத்து சொன்னாங்க. அது வாழைங்கிறது மட்டும் இல்லாம நெல், காய்கறிகள், பூக்கள் போன்ற எந்த வகையான பயிர்களுக்கும் இந்த காப்புரிமை கிடைக்கும்.
1: வேளாண் பட்டதாரி மற்றும் விவசாயியான திரு ஒண்டிமுத்து.
3: தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துல வாழை பன்முகத்தன்மை மற்றும் உழவர் சந்திப்பு நிகழ்ச்சி மிகச்சிறப்பா நடந்தது. வாழை ரகங்களை பத்தியும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட நோய் தாக்கமற்ற வாழை ரகங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காப்புரிமை சட்டம், விவசாயிகளோட உரிமை சட்டம் இதை பத்தி எல்லாம் மிக விரிவா சொன்னாங்க. இந்த திட்டத்தின் மூலமா வாழை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 900,000 வரை ஊக்கத்தொகை தருவதாக பெருமையுடன் கூறினார்கள். 100 மேற்பட்ட வாழை ரகங்கள் அந்த வாழை தார்களோட அந்த கண்காட்சியில மிக அருமையா கண்ணை கவரும் விதத்தில் அதை செஞ்சிருந்தாங்க. மேலும் சமச்சீர் உரமிடுதல பத்தி மிக தெளிவா சொன்னாங்க. 25% உரச்செலவை குறைக்கலாங்கிற வழிமுறைகளையும் படம் மூலமா விளக்கி சொன்னாங்க. இது வந்து எங்க போற விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையத்தில் கட்டண பயிற்சிகள் குறித்து பேராசிரியர் டாக்டர் சிபி தாமஸ் பேசுகையில்,
4: மே மாதத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி கட்டண பயிற்சிகளாகும். ஆடு வளர்ப்பு பயிற்சியானது 18/5/2026 அன்றும், நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி 29/5/2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் வேளாண் பெருமக்கள் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவர்க்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆடு வளர்ப்பு பயிற்சியில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டு இனங்கள், ஆடுகளை தேர்ந்தெடுத்து வாங்குதல், கொட்டகை அமைத்தல், இனவிருத்தி பராமரிப்பு, தீவன மேலாண்மை, தீவன மரங்கள் சாகுபடி மற்றும் பயன்பாடு, நோய் தடுப்பு முறைகள், ஆலோசனைகள், தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கப்படும். அதே போல நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியில் நாட்டுக்கோழி இனங்கள், தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, தீவன மேலாண்மை, சிறிய குஞ்சு பொறிப்பானில் முட்டைகளை பொறித்தல், குஞ்சுகளை பறவை கூண்டில் வளர்த்தல், முறையான பராமரிப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய பயிற்சி அளிக்கப்படும். ஜூன் மாதத்துல கரவை மாடு வளர்ப்பு பயிற்சியானது 25/6/2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவார்கள் ₹590 மட்டும் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கரவை மாடு வளர்ப்பு பயிற்சியில் தரமான கறவை மாடுகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், முறையான பராமரிப்பு, செயற்கை முறை கருவூட்டல், கன்று பராமரிப்பு, தீவன மேலாண்மை, தீவன பொருட்கள் சாகுபடி, தீவன மரங்கள் வளர்ப்பு, நோய் தடுப்பு முறைகள் பற்றிய ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்பங்களும் அளிக்கப்படும். மேலும் தகவல்களுக்கு நமது அலுவலக எண்ணான 043123317 15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். பயிற்சியின் சிறப்பு அம்சங்களானது பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும், பயிற்சி கையேடு, மதிய

0: உணவு மற்றும் பல்வேறு வல்லுநர்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெறும்.
1: தமிழகத்தில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் வெப்ப அலையை எதிர்கொள்வது குறித்து திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ்குமார்.
2: வெயில் தாக்கம் வந்து காலை 10:30 மணிக்கே இப்பெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சது. ஸோ 11:00 மணி 12 மணிலிருந்து ஈவினிங் ஒரு 4 மணி அளவுக்குள்ள நேரங்களில் பொதுமக்கள் வந்து தேவையில்லாமல் வெளியில் போகாமல் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. இந்த மாதிரி நேரத்தில் போகும்போது தான் வெயில் தாக்கம்னால ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம், நீர் சத்து குறைபாடு, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பக்கவாதம் நிலைமை மாதிரி கூட வந்துடலாம். அதனால வராமல் இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம எச்சரிக்கையா இருப்பது தான் சாலச்சிறந்தது. சிம்பிளான பருத்தி ஆடைகள், தளர் ஆடைகள், தேவையான அளவுக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கணும். நல்ல சுத்தமான குடிநீர் நிறைய குடிக்கலாம், நீர் சத்துள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம், எலுமிச்சம்பழம், மோர், இளநீர் இது மாதிரி போன்றவைகளை குடிக்கலாம். குழந்தைகள், முதியோர், முக்கியமாக பிரெக்னன்ட் லேடிஸ் அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வெயில் அலைவதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதாவது முதலுதவி அப்படிங்கும் போது அங்கங்கே நிறைய இடங்களில் மோர் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, குடிநீர் நல்ல இடத்துல வச்சுருப்பாங்க. தாகம் இருக்குதோ இல்லையோ அளவுக்கு அதிகமாகவே நம்ம நீர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்ம அரசு மருத்துவமனையில் பார்த்தோம்னா இதற்காக பிரத்யேகமாக ஒரு வார்டு தயார் பண்ணி வச்சுருக்கோம். 24 மணி நேரத்தில் எப்போ இந்த மாதிரி நோயாளிகள் வந்தாலும் உடனடியாக அதுக்கு தேவையான தீர்வு கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கோம். எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட்டோ இந்த வெயில் தாக்கத்தில் இது பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக செய்ய வேண்டியது தேவையான அளவு குளிர்படுத்தணும். ஐஸ் பேக் வச்சோ இல்லை நல்ல தண்ணியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீட்டோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். அவங்க நல்ல சுயநனவோடு இருந்தால் நிறைய தண்ணி குடிக்க வைக்கலாம். சுயநனவு இல்லை அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சி சென்று ஐ ஃப்ளூயிட்ஸ் போட்டு ஐஸ் பேக்லாம் வச்சோம்னா இமீடியட்டாக ரெக்கவர் பண்ணிடலாம். அதை தாண்டி ரொம்ப சீரியஸாக போகும்போது தான் அதற்கு தேவையான மாதிரி ஐசியூ மாதிரி வசதியுமே நம்ம அரசு மருத்துவமனையில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
1: திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் வாகீஸ்வரி.
3: வெயில் தாக்கம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக், மிக அதிகமான வெப்பநிலை, நீண்ட நேரம் இருப்பதால் உடலின் வெப்பநிலை கட்டுப்பாட்டை இழந்து ஆபத்தான அளவுக்கு உயர்வதை குறிக்கும். இதற்கு உடனடி சிகிச்சை தேவைப்படும். வெயில் தாக்கம் எதனால் ஏற்படுகிறது? போதுமான தண்ணீர் குடிக்காதது, அதிக உடல் உழைப்பு, விளையாட்டு, வயதானவர்கள், குழந்தைகள், உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதன் அறிகுறிகள்: உடல் வெப்பநிலை மிகவும் அதிகரித்தல், கடும் தலைவலி, மயக்கம் அல்லது குழப்பம், வாந்தி, குமட்டல், வியர்வை குறைவாக அல்லது இல்லாமல் போதல், இதய துடிப்பு வேகமாகுதல், மயங்கி விழுதல். இதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய உதவி: நிழலான குளிர்ந்த இடத்திற்கு மாற்றவும், இறுக்கமான உடைகளை தளர்த்தவும், குளிர்ந்த நீர் உடலில் தடவவும், காற்று வீசவும், சுய நினைவு இருந்தால் சிறிது சிறிதாக தண்ணீர் குடிக்க செய்யவும், உடனே மருத்துவரை அணுகவும். எப்படி இதை தடுத்துக் கொள்ளலாம்? வெயிலில் வெளியே செல்லும் போது குடை அல்லது தலைக்கவசம் பயன்படுத்துதல், அடிக்கடி தண்ணீர், மோர், இளநீர் குடித்தல், மதிய நேரத்தில் 11 முதல் 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்த்தல், லேசான வெளி நிறை உடைகள் அணிதல், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கூடுதல் கவனத்தில் வைப்பது.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரக

0: விஷயம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல!
1: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
0: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
1: அது சரி, ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள். மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார்? சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது. நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026.

நேர்களின் சுமாலை 4 மணிக்கு வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 4 மணிக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது பேப்பரோ பேனாவோ எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்லேட் பென்சிலும் ஸ்லேட்டும் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் சொன்னதுமே அந்த கட்டத்தை போட்டு அதுக்கான பதில் அனுப்புனீங்க அப்படின்னா மிகச்சரியான வெற்றியாளராக நீங்கள் ஆவீங்க. அழைக்கலாம் நேர்கள் 938-542-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும்தாங்க நீங்கள் குறுந்தகவலை அனுப்பலாம் உங்களுடைய பதில்களை. சரிங்களா நேர்களே?

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எம்டி சர்வ் சக்தி கப்பல் திரவ எரிவாயுவுடன் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறும். 552 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சம் மாணாக்கர் எழுதுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் சுருளி அருவியில் நீர்வரத்து காரணமாக அங்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட்வெஸ்ட் நோரிஸ் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நேயர்களின் மின்னஞ்சல்களோடும் தகவல்களோடும் நடைபெறுகின்றோம் இசை தூரலில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: Okay, let's get on with it. Yeah, yeah. You got it.

நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026 மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது. நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கலர்கலரா வித்தியாசமான நறுமணங்களோட இன்னைக்கு சந்தையில ஆயிரக்கணக்கான சூப்புகள் விற்பனை செய்யப்படுது. நம்மோட முன்னர்கள்லாம் என்ன வள்ளலைய பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சவுக்காரம் தான். அது ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. கடலை மாவு, பயத்தம்பாவு, நடங்கு மாவு, இப்படி பல பல குளியல் மாவுகள்லாம். சில தருணங்களில் குளிக்கிறதுக்கு குளத்துக்கு ஆற்றுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே இருக்க களிமண்ணை கூட தேய்ச்சி குளிப்பாங்களாம். மண்ணெல்லாம் போய் யாராவது உடம்புல தேய்ச்சிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேய்ச்சிப்பாங்களாங்க. அதில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கேட்டிருந்திருக்கின்றோம், இது இசைத்துரல்.

0: உலக நகைச்சுவை நாளில் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்ற செயலாளர் க. சிவகுருநாதன் அவர்கள்.
1: நீங்கள் எல்லாம் கேட்ட பழமொழிதான், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நிச்சயமாக இது மருத்துவ ரீதியான உண்மை. மன அழுத்தம், மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சரியான மருத்துவரை அணுகும்போது அந்த மருத்துவர் சொல்வார், உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி தருகிறேன், அதை முறையாக சாப்பிடுங்கள். அதைவிட உங்களுக்கு இன்னும் சிறப்பான வைத்தியம் எது என்று கேட்டால், நல்ல நகைச்சுவை நடிகர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகளை அவ்வப்போது தொலைக்காட்சியிலே பார்த்து ரசித்து வாருங்கள், உங்கள் மன இறுக்கம் விலகிவிடும் என்று சொல்வார். இது நிச்சயமான உண்மை. நகைச்சுவை உணர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டற கலந்திருக்க வேண்டும். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார், எல்லா சிரமங்களும் கடந்து அவர் தேச விடுதலைக்கு போராடிய போது அவரிடத்திலே இருந்த மென்மையான நகைச்சுவை உணர்வுதான் அவரை இயக்கியதாக அவருடைய சத்திய சோதனை தன் வரலாற்று நூலிலே அவர் பதிவிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார், பிறரோடு சிரித்து பேசி மகிழக்கூடிய பண்பு இல்லாதவர்களுக்கு பகலும் இருட்டாகத்தான் இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நகல் வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு ஞாலம், பகலும் பார் பட்டன்று இருள் என்று சொல்கிறார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் எதனாலும் செய்ய முடியாது இந்த சிரிப்பு என்று கவிஞர் மருதகாசி எழுதிய பாடலை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் பாடி நடித்த ஒரு திரைக்காட்சியை பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். நகைச்சுவை உணர்வு என்பது உடல் இயக்கத்தின் மெய்ப்பாடுகளில் ஒரு வகையானது என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அந்த நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொண்டு காணும் ஒவ்வொரு காட்சியிலும் அதில் உள்ள நுட்பமான நகைச்சுவையை ரசித்து மகிழ்ந்து மன இறுக்கத்திலிருந்தும் மனச்சோர்விலிருந்தும் விடுபடுவதற்கு திருச்சி நகைச்சுவை மன்றம் சார்பில் உலக சிரிப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
4: அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல்.

இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி தன்னுடைய மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. நேற்று நாள் மலரில் சிற்பி ஓவியர் லியோனார்டோ டாவின்சி மற்றும் நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி ஆகியோரின் நினைவு தினம் என்பதால் அழகாக தகவல்களை பகிர்ந்தார் விஜயலட்சுமி ராம்குமார். பொன்னொன்று கண்டேன் பாடல் இனிமை குறுகிய நேரத்தில் பல தகவல்களை வழங்கும் அழகான நிகழ்ச்சி நாள்மலர். இன்று ஆரவாரம் நிகழ்ச்சியில பல பயனுள்ள தகவல்களை தன்னுடைய குரலில் தொகுத்து வழங்கினார் கௌதமன். யார் இந்த முயல்குட்டி, பாதை நிலா என்று பௌர்ணமியாச்சு பாடல்கள் சூப்பர். ஞாபக மருதி நிகழ்ச்சியில பாடல்கள் நிலவின் குளிர்ச்சியைப் போல ஜில்லென்று மனதை தழுவி சென்றது. பெண்ணொன்று கண்டேன், துயிலாத பெண்ணொன்று கண்டேன் பாடல் மிக அருமை ராஜாவின் குரலில். கௌதமனின் குரல் மிக அழகாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் கௌதமன் ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லி எழுப்பியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்து அனுப்பியிருக்காங்க. வணக்கம். நேற்று காலை இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் மதுரமணி

விதை முளைக்க நல்ல நிலம் எப்படி அவசியமோ அதுபோல வாழ்க்கையில் நாம் முன்னேற நல்ல வழிகாட்டியும் நல்ல நண்பர்களும் அவசியம் என்று கூறியது அருமை. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில மழையின் புலம்பல் நம்மை யோசிக்க வைத்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய சுஸ்மிதா லட்சுமணன் அவர்கள் ஆகாய தாமரையிலிருந்து காகிதம் தயாரிக்க ஆராய்ச்சி செய்வது பற்றிய தகவல்களும் அது தொடர்பான கல்விகள் பற்றியும் சிறப்பாக உரையாடினர். மணிமலர் நிகழ்ச்சியில லிட்டில் ஸ்டார் அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள். சிறுமி கண்ணம்மாவிற்கு பாட்டி கூறிய பாம்பும் முனிவரும் பற்றிய கதையை சித்ரா திருவாளன் அவர்கள் சிறப்பாக கூறியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சித்ரா அவருங்க வேளாண் விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது என்பது பற்றி சிறப்பாக விளக்கினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்றிருக்காங்க. இதே நேர் இன்றைய நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இன்று காலை 10 மணிக்கு உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து சிறப்பாக இருந்தது. நகைச்சுவை என்பது ஒன்று தெளிவாக பேசி குழப்புவது, மற்றொன்று குழப்பமாக பேசி தெளிவாக்குவது என்றும் கல்கியின் சிறுகதை விளக்கமும் கும்பகோணத்து ஆசாமி குட்டையில் விழுந்தார் என்ற நகைச்சுவை கதையும் கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்க்கைக்கு தேவை குழந்தைத்தன்மை, குழந்தைத்தனம் அல்ல என்பதையும் வயது குறைய மாத்திரை சாப்பிட்ட கதையும் நன்றாக இருந்தது. நடிகர் தங்கவேல் அவர்களை பேட்டி கண்ட நினைவை நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டதை கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டேம்பேட்டையிலிருந்து கேட்டு நினைத்திருக்கின்றோம். இது இசை தூரல்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல் cool.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி அவங்களுடைய மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை 10 மணிக்கு அதிரடியான பாடல்கள் பலம் வந்தன. சோகமினி இல்லை, வானமே இல்லை, ஆத்தாடி அம்மாடி, ஒருமுறை எந்த நெஞ்சில், கத்திரிக்கா கத்திரிக்கா போன்ற பாடல்கள் உற்சாகத்தை கொடுத்தன எங்களுக்கு. 12 மணிக்கு செய்திக்கு பின் வந்த சுற்றுச்சூழல் பற்றிய தகவல்கள் அருமை. மண்ணாலான உண்டியல் பற்றிய தகவல் சிந்திக்க வைத்தது. அடுத்தது 1980 வெளிவந்த பாடல்கள்லாம் கேட்டு மகிழ்ந்து போனோம். சுட்டரிக்கும் வெயிலில் பாடல்கள் கேட்க இதமாக இருந்தன. சிறப்புடன் தொகுத்து வழங்கிய சகோதரிக்கும் இயக்குநர் ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது இசைத்தூரல்.

Only on Chill. கரையான் புற்று மண் குளியல் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மண் குளியல். இது மூலமா நம்ம தோல்ல இருக்கக்கூடிய வியர்ப்பை சுரப்பிகளோட அழைப்புகள்லாம் நீங்கும்னு சொல்றாங்க. கைகால் வீக்கம், சுவாச கோளாறு, நரம்பு பாதிப்பு, சிறுநீரக கோளாறுன்னு பல நோய்களுக்கு இந்த மண் குளியலில் மருத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களோட வழிகாட்டுதலோட இதை நாம் பயன்படுத்தணும்.

0: உலக நகைச்சுவை நாளில் பேராசிரியர் ச. நீலகண்டன் அவர்களின் நகைச்சுவை கீற்று.
1: முந்தானாள் பழக்கடையில வாங்கறதுக்காக அப்படி நின்றுகிட்டு இருக்கல, ஒரு அம்மா அவசர அவசரமா வந்து எனக்கு அரை கிலோ ஸ்லீவ்லெஸ் திராட்சை கொடுங்கன்னு. கடைக்காரனே மறந்து போயிட்டான், என்னம்மா ஸ்லீவ்லெஸ் திராட்சைன்னு. சார் அந்த அம்மா சீட்லெஸ் திராட்சை தான் சார் அப்படி கேட்டிருக்கு. அப்புறம் ஒருத்தன் கேட்கறான், டாக்டர் கொழுப்பு கரையணும், நான் என்ன பண்ணணும்னார். அவர் சொன்னாரு, நடந்து வாங்கன்னார். இல்ல டாக்டர், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வேகமா கரையணும்னா. அப்படின்னா நடக்கிறத விட கொஞ்சம் கடுமையானது, சைக்கிள்ல வாங்கன்னார். ஓ, நடந்து வர்றதை விட சைக்கிள்ல வந்தா கொழுப்பு வேகமா கரையுமா டாக்டர்? அப்ப நான் டூ வீலர்ல வந்தா இன்னும் வேகமா கரையுமாங்கிறான். அவர் சொன்னாரு, நீ ஆம்புலன்ஸ்ல போய் இன்னும் வேகமா குறையும்னார். எங்க கிராமத்துக்காரன் ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனா சார், டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னார். எங்க ஆளு, ஐயோ அது பணக்காரங்களுக்கு வர நோயாச்சு என்ன. இல்லப்பா, இப்ப எல்லாருமே பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அப்படின்னாரு டாக்டர். அப்படின்னா நல்லா உழைப்பீங்களான்னார். கடுமையா உழைப்பேன் டாக்டர், இப்பதான் தோட்டத்துல இருந்து நேரா வரேன், என் கைய பாருங்க காப்பு காய்ச்சிருச்சுன்னா. டாக்டர் சொன்னாரு, உடல் சக்தி மீறி கடுமையா உழைச்சாலும் சுகர் வரும்னார். ஐயோ டாக்டர். அப்படின்னா அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வரும்னார். நல்லா சாப்பிடுவீங்களான்னார். வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்க மாட்டா டாக்டர், வாழ்றதே அதுக்காக தானே, நல்லா சாப்பிடுவேன். அப்படின்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீனா சுகர் வந்துரும்னார். ஐயோ அப்படின்னா அதுக்காக சாப்பிடாமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா நல்லா தூங்குவீங்களான்னார். மல்லாந்தடிச்சு தூங்குவோம் டாக்டர், நான் தூங்குனா என் குரட்ட சத்தத்துல எங்க தெருவுலயே ஒருத்தனும் தூங்க முடியாது, நல்லா தூங்குவேன். இன்னைக்கு கூட அசந்து தூங்கிட்டேன், என் வீட்டுக்காரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டா. அவன்லாம் வரும்போதே மாலையோடய வந்துட்டான். ஒருத்தன் போட்டான், நான் எந்திரிச்சிட்டேன் நல்ல வேலையா. ஒருத்தன் சொல்றான், போட்டமில்ல பேசாம படுங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அதனாலதான் லேட் பண்ண வேண்டாம், காரியத்தை முடிக்கலாம்னு கேட்டீங்களாங்கிறான். என் பொண்டாட்டி இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையேங்கிறா. நான் தான் உயிரோடு இருக்கணேங்கிறேன், மறுபடியும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையேங்கிறா. டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போறாங்க. அவரு பார்த்துட்டு, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாங்கிறார். டாக்டர் நான் உயிரோடு இருக்கேங்கிறேன். என் வீட்டுக்காரி சொல்றா, டாக்டரே சொல்லிட்டாரு பேசாம படுங்கிறா. டாக்டர் நான் நல்லா தூங்குவேங்கண்ணா. டாக்டர் சொன்னாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். எங்கால உன்னை கோவிச்சிட்டான் சார், எழுந்துட்டான். ஓ, என்னையா சொல்ற? சாப்பிட்டா வருங்கிற, சாப்பிடலாம் வருங்கிற, தூங்குனா வருங்கிற, தூக்கம் இல்லைனா வருங்கிற, உழைச்சா வருங்கிற, உழைக்கலைனா வருங்கிற, நீ என்னதான் சொல்றான்? இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வரும்ட்டார். உட்காந்து அட கடவுளே அப்படின்னா டாக்டர் கையெடுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாலும் சுகர் வந்துரும்ட்டார். அவன் கேட்டான், டாக்டர் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வழியே இல்லையா டாக்டர்னா. அவர் காது கிட்ட வந்து சொன்னாரு, இதெல்லாம் ஒழிச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் வழியே இல்லைன்ட்டார்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூகாண்டஹள்ளி அப்படிங்கிற ஊரில் இளைஞர்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து இந்த கரையான் போற்று மண்ணோட சோற்றுக்கற்றாழை, மருதாணி, வேப்பிளை, எலுமிச்சை பழம்னு பல இயற்கை மூலிகைகளை கலந்து குளியலுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றின விழிப்புணர்வையும் அந்த கிராம மக்கள் முழுக்க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாமும் கூட நவீன குளியல் முறையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படியும் குளிக்கலாம் தானே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சி

0: பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் கேலக்ஸ் ஐ தனது மிஷன் திருஷ்டி புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் கட்டமைப்பில் இளைஞர்களின் ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டிற்கு இது சான்றாக திகழ்வதாக கூறியுள்ளார். மருத்துவ துறையினர் வாழ்நாள் முழுவதும் கற்றல், சேவை மனப்பான்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தற்போது நீட் தேர்வு எழுதிவரும் மாணாக்கருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணாக்கர் நம்பிக்கையுடனும் தெளிவுடனும் எதிர்காலத்தை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 நாள் தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சித் திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையினரின் அணிவகுப்பு பேரணி இன்று நடைபெற்றது. வாக்கு எண்ணும் மையமான திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்றுமுன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.
1: திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்க விருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஞாயிற்றுக்கிழமையின் மாலை பொழுது, நேரம் 4:04 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டுடுச்சிருக்கோம். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல என்ன விளையாட்டு?
1: குறுக்க மறுக்க ஓடாம இன்னைக்கு குறுக்கெழுத்து போடி தான் வண்ணக்கோளங்கள்ல இருக்கு. நான் ஏற்கனவே நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டேன், ஒரு அறிவித்தல் கொடுத்துருச்சு. ஆமா, வண்ணக்கோளங்கள் 4 மணிக்கு இருக்குங்க, குறுக்கெழுத்து போட்டி எல்லாம் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா கட்டம் போடுறதுக்கெல்லாம் நேயர்கள் தயாரா இருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லிட்டேனே, என்ன சொன்னேன், 938 546 102 1 இந்த எல்லாம் வாட்ஸ்அப் வழியா மட்டும் குறுந்தகவலா பதில் அனுப்புங்கன்னு
0: சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்ல குறுந்தகவல் மட்டும் தான் அனுப்பணும், இந்த எண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணக்கூடாது.
1: ஆமா, அன்பின் மிகுதியால நீங்க அழைத்து விடக்கூடாது என்பதையும் சொல்லிக்கொள்கிறோம்.
0: சரி, இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டியில முதல் கேள்வி
1: கட்டங்கள்
0: 3-3.
1: 3-3.
0: சரி, 3-3 நடுக்கட்டத்துல எந்த எழுத்தும் கிடையாது.
1: கிடையாது, மலை அது.
0: ஆமா, நம்ம வெளிப்புறத்துல மட்டும்தான் விளையாட போறோம். முதல்ல மேல முதல் கட்டத்துல இடமிருந்து வளம் கேள்வி கேட்டலாமா?
1: கேட்டலாமே. கேள்வி
0: இப்ப கேள்விக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு இருக்கணும்ல.
1: ஆ,
0: சரி சரி, அதே

0: பரபர போட இப்ப கேள்வியை கேட்டுலாம். வீடுகள்ல நம்ம வந்து தண்ணியை இதுல பிடிச்சு வைப்போம்,
1: தண்ணி இதில் பிடிச்சு வைப்போம்.
0: ஆமாம், இதில் பிடிச்சு வச்சுட்டு நம்ம இதுலேருந்து எடுத்து குடிப்போம். இதுதான் முதல் குறிப்பு. அதே கட்டத்தில் இப்போ இந்த பதில் தொடங்குதில்ல, அந்த கட்டத்தில் மேலிருந்து கீழ் அந்த மூன்று எழுத்துக்கு. ஆறுகள்லேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்தடையும். அந்த ஊரில் தண்ணி சேகாரமாகக்கூடிய இடத்தை இப்படி சொல்லுவோம்.
1: இப்படி
0: ஆறுகள்லேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு ஊருக்குள்ளே தண்ணி தங்கக்கூடிய இடம் என்ன? அது இந்த மூன்று எழுத்து.
1: நான் என்ன பண்ணிவிட்டேன், பொசுக்குன்னு நீங்க கேள்வி கேட்கவும் பதில்ல முதல் எழுத்த சொல்ல வாயை திறந்துட்டேன்.
0: சரி சரி, இப்போ கடைசி கட்டம் அந்த மூன்றுக்கு மூன்றுல கீழே கடைசி கட்டம், கடைசி மூலை அங்க வந்து கீழ இருந்து மேல், அந்த மூன்று எழுத்துக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப நாளா ஒரு பாதையில நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்து என்ன ஆயிடும், அது வந்து ஒரு வழி வந்து அப்படியே பதிஞ்சு போயிடும் இல்லையா, அது வந்து இப்படி சொல்லுவோம். இல்லை வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு வந்து வெற்றியை பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பதிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றா மட்டும் பத்தாது, இதை பதிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது அந்த பதில் தொடங்கக்கூடிய அந்த எழுத்துல இருந்து வளம் இருந்த இடம் கீழே, வளம் இருந்த இடம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வரம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இது இருக்கணும்,
1: வரம் வேணும்னா
0: இது இருக்கணும், இது இருந்தா நம்ம பக்தியை மெச்சி நமக்கு வந்து வரம் கொடுப்பாங்க. இது இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், இதுதான் இந்த நான்கு கேள்விகளுக்கான பதில். உங்களுக்கு தெரிஞ்சது
1: வரம் வாங்கினதுல அதனால எனக்கு தெரியல.
0: இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பதில்கள் தெரிஞ்ச நேயர்களே, உங்க பேரு ஊரோட 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பதில்களை அனுப்பி வைங்க. இப்போ பதில்கள் வர தொடங்கியாச்சு, ஒரு பாடல் கேட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த பதில்கள் யார் யார்கிட்ட அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டலாம். திருச்சி ஃபம் ரெயின்போ 102.1 இது
1: வண்ண கோளங்கள்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக

0: ஃபெர்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: போட்டி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்களில் கேட்ட கேள்விக்கு அதிரடியாக பதிலாக அனுப்பிட்டே இருக்கிறாங்க நம்முடைய நேயர்கள். அதுவும் கட்டம் போட்டுட்டு பதில் சொல்லுங்கன்னு சொன்னது தான் போதும். அழகாக சின்ன பச்சங்க மாதிரி ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து கட்டம் போட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட்லேருந்து குளம், தவம், குடம், தடம்னு பதில் அனுப்பியிருக்காங்க. சரியா மனோஷ்?
1: கரெக்ட் தான், எல்லா பதிலுமே சரியான பதில்கள். இதுக்கப்புறம் வந்து யாரும் இந்த கேள்விக்கு பதில்கள் அனுப்ப வேண்டாம், ஏன்னா நாங்கள் பதில சொல்லிட்டோம்.
0: ஆனால் யார் யார் அனுப்புனாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். கருமூலர் லால்குடியிலேருந்து இதே பதில் அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து அவங்களும் மிகச் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. லக்ஷ்மி குமரன் நகர்லேருந்து அவங்களும் மிகச் சரியான பதில் அனுப்பிட்டு ஹாய் யோகேஸ்வரி அண்ட் தம்பி மனோஜ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்து பிரமீரா சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. துறையூர்லேருந்து தீபிகா சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வீரமணி ஐயா ஒரு பதில் சரியா கொடுத்துட்டாங்க, தடம் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. காமராஜர் நகர் மணப்பாறையில இருந்து
0: பானை பக்தி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இல்ல இல்ல, வணக்கம் நமக்கு.
0: ஓ,
1: அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண, அதையும் சேர்த்து படிச்சிட்டீங்க. அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரமா கீழகொண்டையம்பேட்டையில இருந்து அவங்க வந்து நான்கு பதில்களுமே சரியா அனுப்பியிருக்காங்க. அடுத்தது வந்து இதுவும் சரியான பதில்கள் தான் அனுப்பியிருக்கிறது. ஹரிஹரன், ஏ ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க.
0: தஞ்சாவூர் லக்ஷ்மி, ராஜராஜன் பனமங்கலத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து அவர் இரண்டு பதில்கள் சரியா அனுப்பியிருக்காரு. அரவிந்தன் வீரகனூர்லேருந்து நான்கு பதில்கள் சரியா அனுப்பியிருக்காங்க. சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து அவங்களும் மூன்று பதில்கள் அனுப்பியிருக்காங்க. ஒன்று வந்து தளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தளம் சரியான பதில் இல்லை. வடசாலைப்பட்டிலேருந்து நியூட்டன் அவங்க ஒன்று ரெண்டு பதில்கள், சரி மூன்று பதில்கள், குடம், தடம், ஆமா இரண்டு பதில்கள் தான். இன்னொன்று வந்து குளம்னு அனுப்பியிருக்காங்க, இன்னும் ஒரு பதில் அனுப்பவில்லை.
1: மூன்றுமே சரி.
0: ஆமா, அறிவிப்பாளர் கூட்டணிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறவங்க. கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் ஐயா அவங்க வந்து குடம், குளம், தடம், தவம் அப்படின்னு நாலுமே மிகச்சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே எல்லாருக்குமே.
1: இப்போ குறுக்கெழுத்து போட்டி பரவுறேன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. நேரம் 4:13 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி ஃபிரம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கிட்ட நினைச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த குறுக்கெழுத்து போட்டிக்கான கேள்விகளை தான்
0: கேள்விகளை கேட்க போகிறோம். ஆமாம், என்ன அப்படின்னா அதுவும்
1: பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கட்டம்?
0: இப்போ வந்து நீங்க மூன்று அப்படின்னு சொன்னதுனால நாங்க நான்கு அப்படின்னு ஒரு படி மேல ஏறோம்.
1: நான்குக்கு நான்கு.
0: ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இடமிருந்து வளம் தான்.
1: இது மட்டும்தான், எல்லாமே இடமிருந்து வளம்
0: தான்.
1: சரி, அப்ப வந்து ரொம்ப அப்படியே சிக்கலாம் யோசிக்க வேண்டாம்.
0: யோசிக்க வேண்டாம், எப்பவுமே நான் வந்து நேர்கள் பக்கம் தான்.
1: நானும் நேர்கள் பக்கம் தான். சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
0: எளிமையான கேள்விகள் தான் வச்சிருக்கிறோம். எந்த ஒரு செயலுமே வெற்றி பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓ இதுதான் முதல் குறிப்பா? நான் எனக்கு ஏதோ நீங்க ஆலோசனை சொல்றீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குன்னு நினைச்சேன். சரி சரி,
0: அதே போல வாழ்க்கை ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே புதுசா உறுதியா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடித்தளம் சரியா இருக்கணும். அதுக்கு வந்து எது உறுதியா இருக்கு, அடித்தளம் அவசியம் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து நமக்கு நீதி இதெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு துறை, அதுதான் நான்காவது கேள்வி. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முதலெழுத்து மட்டும்தான் நேர்களை மாறும், மற்ற அடுத்த மூன்று எழுத்துக்களுமே ஒரே எழுத்து தான். அதனால இதுக்கான பதில சட்ட சட சட சட சட நீங்க இப்ப அனுப்புறீங்க.
1: அதாவது முதல் குறிப்பு எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இரண்டாவது குறிப்பு வந்து என்னது?
0: இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கை ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அந்த அந்த வரியை முடிச்சா வரக்கூடிய பதில்
0: பூமி கூட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னா அடித்தளம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா எதுக்கான அடித்தளம் அப்படின்றது இருக்கு.
1: சரி,
0: நான்காவது வந்து நமக்கான நீதிகளை எல்லாம் மிக சரியாக
1: வழங்கக்கூடிய அந்த துறை.
0: நான்கு கேள்வி, இதுக்கான பதில் மூன்று எழுத்துக்களுமே ஒண்ணுதான்,
1: முதல் எழுத்து மட்டும்தான் மாறுது. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: நேரம் சரியா 4:20 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வண்ண கோலங்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையோட சாயங்கால வேளையில குறுக்கெழுத்து போட்டியில நம்ம வந்து கட்டம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம். திட்டம் போட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடைசியா கேட்டிருந்த கேள்வி 4 for 4 அதற்கான குறிப்புகள்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இப்போ பதில்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து அந்தோணிராஜ் அவர்கள் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஐயா அனுப்பியிருக்க 4 பதில்களுமே சரி. அந்த சரியான பதில்கள்

0: என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்ததாக பிரதீப் சந்திரசேகரன் பாடாலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, ஐயாவும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக துறையூர்லேருந்து தீபிகா, இவங்க வந்து மூன்று பதில்கள் அனுப்பியிருக்காங்க, மூன்றுமே சரியான பதில்கள். நான்காவது பதில் வந்து அவங்க அனுப்பவே இல்லைனா அனுப்பின மூணுமே சரியான பதில்கள். அடுத்ததாக மீனாட்சி மன்னார்புரத்துலேருந்து இவங்களும் மூன்று பதில்கள், நான்குமே சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க, நான்கு பதில்களுமே சரி. அடுத்ததாக பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி திருநெல்வேலியிலேருந்து இவங்களும் நான்கு பதில்கள் அனுப்பியிருக்காங்க, நான்குமே சரியான பதில்கள். அடுத்தது பனமங்கலம்லேருந்து ராஜராஜனையா மூன்று பதில்கள் அனுப்பியிருக்காங்க, மூன்றுமே வந்து சரியான பதில்கள். நான்காவது பதிலேருந்து ஐயா யோசிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வழக்குசாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்களும் அனுப்பியிருக்காங்க, நான்கு பதில்கள் அனுப்பியிருக்காங்க, நான்குமே சரியான பதில்கள். அடுத்ததாக தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க, இவங்க வந்து மூன்று பதில்கள் அனுப்பியிருக்காங்க, மூன்றாவது மட்டும் தவிர்த்துட்டு மூன்றுமே சரியான பதில்கள். அடுத்ததாக ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, நான்கு பதில்கள், நான்குமே சரியான பதில்கள். அடுத்ததாக தமிழ் செல்வி கல்யாணசுந்தரம் அம்மா கீழக்கொண்டைப்பேட்டை திருவானைக்கோவிலிருந்து அம்மா வந்து இரண்டு பதில்கள் அனுப்பியிருக்காங்க, இரண்டுமே சரியான பதில்கள். அடுத்ததாக ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் லூப்ரா ஐயா அவர்கள் நான்கு பதில்களுமே அப்படியே நம்ம வழக்கம் போலவே ஐயா வந்து ஒரு பென்னா பென்சில் வச்சு நோட்டில் எழுதி அதை புகைப்படுத்த எடுத்து அனுப்பியிருக்காங்க, சரியான பதில்கள். அடுத்ததாக மதுரை மணிநகரம்லேருந்து சண்முகசுந்தரம் ஐஸ்வர்யா மித்திரன் அக்ஷய மீனாட்சி ஐயா வந்து இரண்டு பதில்கள் அனுப்பியிருக்காங்க, அதில் முதல் பதில் மட்டும் சரி, வட்டம் அப்படிங்கிறது. இப்போ பதில்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? திட்டம், வட்டம், கட்டம், சட்டம், இதுதான் அந்த நான்கு பதில்கள். இதில் மட்டம் அப்படின்னு நீங்கள் கட்டத்துக்கு பதிலாக அனுப்பியிருந்தாலும் அதுவும் வந்து சரியான பதில் தான். ஏன்னா அந்த குறிப்புகளுக்கு அதுவும் கூட பொருந்தி வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ இந்த நான்கு பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நேரம் 4:22 ஆயாச்சு. அடுத்ததாக குறுக்கெழுத்து போட்டியில் நம்ம வந்து கட்டங்கள் எத்தனைன்னு முதல்ல நேயர்களுக்கு சொல்லிடலாம். மூன்றுக்கு மூன்று கட்டம், சின்னது தான், அதில் நடு எழுத்து கிடையாது, நடுவில் இருக்கக்கூடிய கட்டங்களில் எழுத்துக்கள் வராது. இதுக்கான குறிப்புகள் இப்போது கேட்டலாமா? முதல் கேள்வி, முதல் குறிப்பு, கேள்வி கூட கிடையாது, குறிப்புன்னு தான் சொல்லணும். இடமிருந்து வளம், அந்த மூன்றுக்கு மூன்று கட்டத்தில் இடமிருந்து வளம். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இது மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு வந்து இருட்டான ஒரு இடத்த பார்த்தா இது வந்துடும், எனக்கு வந்து அந்த இருட்டான இடத்த பார்த்தா இப்படி இருக்குது, இல்லை வந்து சில பேத்துக்கு இந்த குறைக்கிற நாயை பார்த்தா எனக்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நம்ம அஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சுறதுக்கு வேற ஒரு வார்த்தை மூன்று எழுத்தில், அதுதான் முதல் குறிப்பு, இடமிருந்து வளம். அதே அந்த இடமிருந்து வளத்தில் மேலிருந்து கீழ், அந்த பதில் தொடங்கக்கூடிய அந்த வார்த்தையில் மேலிருந்து கீழ். நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக இதை நம்ம அதிகமாக பார்ப்போம். இப்போ நம்ம வானொலியில் கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் கூட இதில் வெளியானது தான். அது என்னது, எந்த பாடல்களை நம்ம கேட்குறோம், அதுதான் மேலிருந்து கீழ் வரக்கூடிய அந்த பதில். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய கடைசி கட்டத்தில், அதில் வந்து கீழிருந்து மேல் சொல்லிடலாம். இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, இல்லை கீழே ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த இடத்த கட்டுறதுக்காக நம்ம இதை கட்டி இது மேலே பயணித்து போவோம். அது என்னது, அது அப்புறம் அந்த எழுத்துலேயே வளம் இருந்த இடம் கடைசி கட்டத்தில், அது வந்து என்ன அப்படின்னா மயிலிறகானாலும் அதிகமாக வச்சா இது ஏற்பட்டு வண்டியோட அச்சு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருக்குறள்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்ன அதிகமாகும், மயிலிறகு மேலே மேலே வச்சாலும், மயிலிறகே ஆனாலும் இது கூடுச்சுன்னா வந்து வண்டி அச்சு முறிஞ்சிருப்பாங்க, அது என்னது? இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
1: நீங்கள் 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய பதில்களை தட்டச்சு செஞ்சு தட்டிவிடலாம்.
0: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்க பாடலுக்கு முன்னாடி கேட்ட அந்த கட்டத்துக்கான பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த நீராஜ் சென்னையிலேருந்து. பயம், படம், பாலம், பாரம் அப்படின்னு மிகச்சரியான பதிலா?
1: எல்லா பதிலுமே சரியான பதில்கள். அதாவது பயம், படம், பாரம், பாடம்,
0: பாலம். இதே பதில்
1: பாலம், பாலம்
0: இதே பதில் அனுப்பியிருக்கவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து. அதே பதில் அனுப்பியிருக்கவங்க தஞ்சாவூர் லட்சுமி. ஆனால் அவங்க வந்து மூன்று நான்கு பதில் அனுப்பிட்டாங்களா?
1: நான்குமே சரியான பதில்.
0: ஆமாம், மீனாட்சி மன்னார்புரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. கருமூலர் லால்குடியிலேருந்து ராமலட்சுமி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பெல் டவுன்ஷிப்பையும் இணைப்பில் சேர்த்துருக்கிறாங்க. கல்லாங்கடு கமலாதேவி அவங்களும் மிக சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தாமஸ் லுப்ரா ஏர்போர்ட்லேருந்து கட்டம் போட்டே அனுப்பியிருக்காங்க சரியான பதில. பிரமிளா சென்னையிலேருந்து, ராஜராஜன் பனமங்கலத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் தங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, போன தடவை வணக்கத்தையும் சேர்த்து படிச்சிக்கிங்க, அதனால வணக்கம் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி மணப்பாறையிலேருந்து

0: அமைச்சிருக்கிறாங்க, அவங்களும் சரியான பதில். ராமகிருஷ்ணன் கொல்லுமக்கொண்டால இருந்து அவங்களும் மிக சரியான பதில் அனுப்பி இருக்கிறாங்க. ஹரிஹரன்
1: இதுல நீங்க ஒண்ணு
0: பெங்களூர்ல
1: கவனிச்சிங்களா,
0: இருந்து
1: வீரமணி வந்து நான்கு சரியான பதில் அனுப்பியிருக்காரு. எங்க தப்பா போயிருமோன்னு சொல்லிட்டு முத இதுக்கு பயத்துக்கு பதிலா கோபமும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது சரியா இல்லனா அது ஒரு அஞ்சு பதில் அனுப்பியிருக்காரு.
0: தீபிகா துறையில இருந்து மிக சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. சாவித்ரி முருகேசன் குளித்தலையில இருந்து நான்கு பதில், ஃபர்ஸ்ட் மூணு பதில் அனுப்பியிருக்காங்க, இறுதியா ஒரு பதில் அனுப்பி

0: கேட்டிருக்கிறோம். கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜும் மிகச் சரியான பதில் இந்த கேள்விக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பின எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன்கோ வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன்கோதா சரின்னுட்டு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
3: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ
4: நேரம் 4:33 ஆயாச்சு. வண்ணக்கோளங்கள் கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1. இப்போ வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் அடுத்த கேள்விகள் கேட்க வேண்டிய நேரம், குறிப்புகள் கொடுக்க வேண்டிய நேரம். இதற்கான கட்டங்கள் எத்தனை தெரியுமா?
5: எத்தனை கட்டங்கள்?
4: 3-3.
5: பார்த்தீங்களா, மிக சரியான பதில தான் நான் சொல்லியிருக்கேன்.
4: சரி சரி சரி, இப்போ நேர்களும் கூட குறிப்புகளை சொன்ன உடனே அதற்கான பதிலை சொல்லிடுவாங்க. நேர்களே 938-546-102 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண். சரி, இப்போ வந்து அந்த குறிப்புகளை கேட்டலாமா? இது வந்து 3-3 கட்டம். வழக்கம் போலவே நடுவில் இருக்கக்கூடிய கட்டம் வந்து அதில் வந்து எழுத்துக்கள் கிடையாது. ஆமாம், ஆட்டத்தில் இல்லை, நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. வெளிப்புறங்களில் மட்டுமே தான் பதில் வரப்போகுது. குறிப்புகள் கேட்டலாமா?
5: கண்டிப்பாக.
4: முதல் கட்டம் இடமிருந்து வளம். அந்த முதல் கட்டத்தில் வந்து இது வந்து நவரசங்கள்ல ஒன்று. என்ன ரசம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தவங்க மேல நம்ம வந்து ஒரு அன்பு கொண்டு அவங்களுக்காக உதவி செய்து ஒரு ஏழைகளுக்கு இறங்குதல். மதர் தெரசாவுக்கு வந்து இது ஜாஸ்தி, இந்த உள்ளம் அவங்களுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த குணம் கொண்டவங்க அவங்க மனசுல இது அதிகமாக ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்ததான் முதல் அந்த குறிப்பு. அந்த பதில் தொடங்கக்கூடிய
5: கஷ்டப்பட்டு குறிப்பு கொடுக்கிறதுக்கு யோகேஸ்வரின் பட்டுன்னு சொல்லி,
4: இல்ல இல்ல இதை தவிர்த்துருங்க. அந்த பதில் தொடங்கக்கூடிய அந்த வார்த்தையில மேலிருந்து கீழ், அதுல பெனின் சொல்லான்னு சொல்லுவாங்க, தீபகற்ப நாடு. அதெல்லாம் ஒரு பக்கம் நிலத்தால சூழப்பட்டிருக்கும், மிச்சம் இருக்க 3 பக்கங்கள் எதால சூழப்பட்டிருக்கும்? அதுதான் இந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வார்த்தை. தீபகற்ப நாடுகள்ல மிச்சம் 3 பக்கம், ஒரு பக்கம் நிலத்தால சூழ்ந்திருக்கும்னு சொல்லுவோம், மிச்சம் 3 பக்கம் எதால சூழப்பட்டிருக்கும்? அதுதான் அந்த மேலிருந்து கீழ் வரக்கூடிய அந்த பதில். இப்போ கட்டத்தோட கடைசி கீழே கடைசி கட்டத்தில் வளம் இருந்து இடம் சொல்லிடலாம். பாடகர்களுக்கெல்லாம் இந்த வளம் நல்லா இருக்கணும், அவங்களோட தொண்டையிலாம் கை வச்சு
5: நமக்கும் கூட சொல்லலாம்.
4: சரி சரி, நல்ல வேலை நம்மளும் பாடகர்கள் சொல்லிடுறீங்களோ, நான் பயந்துட்டேன். அந்த அவங்களுக்குலாம் வந்து இந்த சரி ஓகே, அறிவிப்பாளர்கள் பாடகர்களுக்கெல்லாம் இந்த வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையில் கை வச்சு காமிச்செல்லாம் சொல்லுவாங்க, இந்த வளம் உங்களுக்கு நல்லா இருக்கு, நீங்கள் இந்த துறையில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வளம் என்ன வளம்? அது வளம் இருந்து இடம். அந்த பதில், அந்த பதில் தொடங்கக்கூடிய அந்த எழுத்துல இருந்து கீழிருந்து மேல் அது என்ன அப்படின்னா, இப்போ அரிசியெல்லாம் வந்து விற்பனை செய்யும் போது கல் இது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசியெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா அது எப்படின்னு சொல்லுவோம்? இப்போ பட்டை தீட்டி அரிசியெல்லாம் வைக்கும் போது கல் இது இதெல்லாம் நீக்கப்பட்ட அரிசி இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இது இது ஆமா, இதுல கஞ்சி எல்லாம் வைக்கலாம், அதுக்கு உகந்தது அப்படின்னா அது என்னது? இந்த 4 தான் குறிப்புகள். இதை வச்சு நீங்கள் பதில்கள் நேர்களை நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அனுப்பலாம் 938-546-102-1. உங்கள் பேர் ஊரையும் சூட சேர்த்து அனுப்புங்க. அதே மாதிரி அந்த எண்ணுக்கு

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். வண்ணக்குளங்களில் குறுக்கெழுத்து போட்டி தான் அட்டகாசமானவர்கள் விளையாடிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் வழியா கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வருஷம் கட்டி அற்புதமாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பாடலுக்கு முன்னாடி கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம், கருணை கடல் குரல் குருணை, சரியான பதிலா?
1: எல்லாமே சரியான பதில்.
0: அப்படியா?
1: ஆமா, நான்குமே சரியான பதில்.
0: வடக்கு சாலைப்பட்டியிலேருந்து நியூட்டன் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, அதே பதில தான் அவங்களும் அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப அதுவும் சரியான

0: பதில்
1: பதில்கள்
0: அப்படின்றதான் நம்ம
1: தான்.
0: எடுத்துக்கணும் இல்லையா. அடுத்தது யாரு அப்படிங்கன்னா
1: கயல்மதி
0: கயல்மதி கோயம்புத்தூர்ல இருந்து
1: கோயம்புத்தூர்ல
0: அனுப்பியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கட்டம் போட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்தோடிராஜ் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கிறாரு. கருமூலர் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க பதிலும் மிகச்சரியான பதில் தான். லால்குடியிலேருந்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்கவங்க தஞ்சாவூர் லக்ஷ்மி, அவங்க பதிலும் மிகச்சரியான பதில் தான். கிருஷ்ணா மணப்பாறையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களும் மிகச்சரியான பதிலையே தான் அனுப்பியிருக்கிறாங்க. கருணை கடல் குடல் குரல் கருணை அப்படிங்கிறத மிகச்சரியான பதிலாக அனுப்பியிருக்கிறாங்க. தீபிகா துறையூர்லேருந்து, பிரமிளா சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களும் சரியான பதிலை தான் அனுப்பியிருக்கிறாங்க. மீனாட்சி மன்னார்புரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. தாளக்குடியிலேருந்து முத்தமிழ் நகர் சம்பத்குமார், அவங்களும் சரியான பதிலை தான் அனுப்பியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா மணப்பாறை காமராஜ் நகர்லேருந்து வீரமணி ஐயா, ஐயா வந்து இரண்டு பதில்கள் சரியாக அனுப்பியிருக்காங்க. குரல் அப்புறம் வந்து குருணை, இது ரெண்டும் சரியான பதில். அடுத்து ராமலட்சுமி பெல் டவுன்ஷிப் திருநெல்வேலியிலிருந்து அவங்க வந்து நான்கு பதில்களுமே சரியாக அனுப்பியிருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் லூப்ரா ஐயா வந்து நான்கு பதில்களுமே சரியாக அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா
0: ராஜராஜன் பணமங்கலத்திலேருந்து மிகச்சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து மிகச்சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மாலை வணக்கம் சமீமா அரியாவூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மிகச்சரியான பதிலை தான் அனுப்பியிருக்கிறாங்க. சலீம் குளித்தலையிலேருந்து அவரும் மிகச்சரியான பதிலாக அழகாக கட்டம் போட்டு கட்டத்தில் எழுதியே வந்து புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்காங்க.
1: அதான் நான் வந்து என்னங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க எங்கிருந்து படிக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஐயா வந்து புகைப்படமா அனுப்பியிருக்காரு.
0: ஆமா ஆமா, புகைப்படமா அனுப்பியிருக்காங்க. துவாக்குடியிலேருந்து பவுலின் மலை பவுலின் கரணைக்கடல் குரல் அப்படின்னு சொல்லிட்டு
1: மூன்று பதில்கள்,
0: மூன்று பதிலையுமே சரியா அனுப்பியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்ல இருந்து அவங்களும் மிகச்சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. மிகச்சரியான பதில் அனுப்பி எல்லோ நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: இப்போ அடுத்தது வந்து எத்தனை கட்டம் கேட்கலாம், ஐந்துக்கு ஐந்து கேட்கலாமா இல்ல மூன்றுக்கு மூன்று கேட்கலாமா?
0: இல்ல மூணு நாள்லாம் கேட்டாச்சுல, ஆட்டத்திலே வராது அஞ்சு தான். அதனால ஐந்தில் துவங்குவோம்.
1: ஆகா, ஐந்துக்கு ஐந்து கட்டம் போட்டுக்கலாம் நேயர்களே. அடுத்து அதற்கான குறிப்புகள் இப்போ கேட்டுருவோமா?
0: கண்டிப்பாக. எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறீங்களோ நேயர்களுக்கு.
1: ஆமா ஆமா ஆமா. ஆனா நேயர்களே, இந்த ஐந்துக்கு ஐந்து கட்டத்திலயும் நமக்கு ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, பதில்கள் எல்லாமே வந்து வெளிப்புற கட்டங்கள்ல மட்டும்தான், நடுல இருக்க அந்த மூன்றுக்கு மூன்று கட்டத்துல ஒரு பதிலுமே வராது.
0: பாருங்களேன்,
1: இந்த ஐந்துக்கு ஐந்து இருக்குன்னா அதுல வெளிப்புறத்துல மட்டும்தான் வந்து நமக்கு வந்து குறிப்புகள் இருக்க போது பதில்கள் வரப்போது. நடுவில் இருக்க எந்த கட்டத்துக்குமே வந்து எழுத்துக்கள் கிடையாது. ஆமா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒன்பது கட்டங்களும் ஆட்டத்தில் கிடையாது, வெளிப்புறம் மட்டும்தான். இப்ப வந்து இடமிருந்து வளம் அதற்கான முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, முதல் கட்டத்துல மேல இடமிருந்து வளம், அதாவது நம்ம வழக்கமா ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இப்படி ஆயிடும் அப்படின்னு. அதாவது மாணவர்கள் எல்லாருமே நல்ல இதை கொண்டிருக்கணும், இந்த வழக்கங்கள் இந்த இதுங்கள் இதுவும் வந்து கூட வந்துடும் இந்த வார்த்தை. ஆமா, தொடர்ச்சியா நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அது நமக்கு வந்து இப்படி ஆயிடும், மனசுல பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அது. முதல்ல அந்த வார்த்தை தொடங்கக்கூடிய அந்த எழுத்துல இருந்து மேலிருந்து கீழ். இப்போ நம்ம வந்து ஒரு புதிய விஷயத்தை செய்கிறோம், இல்லை ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி குட்டியாக டென்ஷன் ஆயிடும்ல, அதை தமிழில் இப்படி சொல்லுவோம்.
0: பாருங்களே
1: நம்ம வந்து, ஆமா இத இப்ப வந்து நம்ம படபடன்னு பேசிட்டு இருந்தோம்னா இப்படி ஆயிடுவோம், இல்ல வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல ஒரு புதிய மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா இப்படி ஆயிடுவோம் நம்ம, இது படக்கூடாது
0: ஆகவே கூடாது
1: அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மேலிருந்து கீழ். இப்போ கீழே கடைசி கட்டம், அதுல வந்து கீழிருந்து மேல் முதல்ல பார்த்தலாம். ஒரு நல்ல இதுவே பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நல்லபடியா இத பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பாதி வெற்றிக்கு சமம். அந்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, நாமக்கல் போற வழியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆமா, அந்த இடத்துல குறிப்பை எதை கொண்டு நிரப்பலாம் அப்படிங்கும் போது எங்க மனசுல பட்ட ஒரு ஊர் தான் அது. முசிறிக்கு அப்புறம் நாமக்கல் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு ஊர். இதுதான் இந்த கேள்விகளுக்கான பதில்கள், குறிப்புகளுக்கான அந்த விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சா வழக்கம் போல அனுப்பலாம். 938 546 102 1 திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள்.

0: கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: நேரம் 4:52 ஆக போகுது நேர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இந்த ஞாயிற்றுக்கிழமையோட மாலை பொழுதுல வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டிகளில் அடுத்தடுத்து கட்டங்களை போட்டு பதில்கள் அனுப்பி விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஆமா, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா வந்து தொலைபேசி வாயில நம்ம குறுக்கெழுத்து போட்டி விளையாடுவோம்ல. ஆமா, அப்ப ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு இருக்கும், நீங்க கட்டம் போட்டுட்டீங்களா, கட்டம் போட்டுட்டீங்களான்னு கேள்வி கேட்டுட்டே இருப்போம் இல்லையா. ஆமா, நம்முடைய வழக்கமான நேயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க எங்களை நீங்க என்ன சொன்னீங்க, என்ன நினைச்சிட்டீங்க, சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டைசாமி தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பேப்பரவும் பேனாவும் எடுத்து கட்டம் போட்டு அனுப்பி நமக்கு புகைப்படமே எடுத்து அனுப்புறாங்க.
3: வடக்கு
4: சாலைப்பட்டியில இருந்து நியூட்டன் பாத்தீங்கன்னா ஒருபடி மேல போய், நான் ஏற்கனவே சின்ன பிள்ளைல மாதிரி நடந்ததெல்லாம் மறக்காதீங்கன்னு சொன்னனால ஸ்லேட்டும் ஸ்லேட் பென்சிலை வச்சு அதுல கட்டம் போட்டு அழகா வந்து அந்த கேள்விக்கான பதில் அனுப்பிட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு கரடி குட்டியும் வரைஞ்சு அழகா அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா பதில் சரியாதான் இருக்கு. தொட்டியம், பழக்கம், அதுக்கப்புறம் தொடக்கம், பதட்டம், நான்கு கேள்விக்கான பதிலும் சரியா தான் அனுப்பியிருக்காங்க. நேர்லே நீங்க பண்பலையின் தங்கமான நேர்கள் அப்படிங்கறத இந்த மூலமா நிரூபிச்சிருக்கீங்க. இந்த வாட்ஸ்அப் வழியா நீங்க அனுப்பும் போது எங்களுக்கு தெரியுது நீங்க கட்டம் போட்டுதான் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து அவரும் இந்த கேள்விக்கான பதில மிக சரியா தான் அனுப்பியிருக்காங்க. பழக்கம், படபடப்பு, துவக்கம் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பாறை வீரமணி அவங்க. தமிழ் யோகேஸ்வரி மனோஜ் கூட்டணிக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில அனுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கானத கொள்ளிடம் காமராஜ் அவங்க.
3: அடுத்ததா மாலை வணக்கம்னு சொல்லிட்டு மணப்பாறையிலிருந்து நிஃபானா இவங்களும் வந்து பெஸ்ட் நகர்ல அனுப்பியிருக்காங்க. பழக்கம், பதற்றம்னு அனுப்பியிருக்காங்க. பதட்டம் ஓகே, நடுவில் அந்த இடத்துல இடையூர் இல்லைங்கிறதுனால பதற்றமா இருந்தாலும் ஒத்துக்கலாம். தொடக்கம், தொட்டியம் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க.
4: சலீம் பாத்தீங்க அப்படின்னா குளித்தலையிலேருந்து மிக சரியான பதில வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க பேப்பர் பென்சிலை வச்சுட்டு.
3: அடுத்ததா
4: சுகிர்தன் நாமக்கல்ல இருந்து அனுப்பியிருக்கிறாரு.
3: துறையூர்ல இருந்து தீபிகா அனுப்பியிருக்காங்க, நான்கு பதில்களுமே சரி.
4: துவாக்குடி பவுலின் மைக்கேல் அவங்களும் மிக சரியான பதில அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். தாளக்குடியிலிருந்து முத்தமிழ் நகர் சம்பத்குமார் அவங்களும் மிக சரியான பதில தான் அனுப்பியிருக்கிறாங்க. அறிவழகன் கருமண்டபத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. கருமூலர் லால்குடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க.
3: மணர்புரம்ல இருந்து டி மீனாட்சி அவங்களும் கூட நான்கு பதில்களுமே சரியா அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா அந்தோணிராஜ் சென்னையில இருந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க.
4: பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவங்களும் மிக சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து மிக சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மணப்பாறையில இருந்து கிஷானா அப்படிங்கிற நேரம் மிக சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
3: ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் லோப்ராயா அவங்களும் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.
4: தொட்டியத்துல இருந்து ராஜராஜன் பணமங்கலத்துல இருந்துங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பணமங்கலத்துல இருந்து ராஜராஜன் அவங்களும் மிக சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. மிக சரியான பதில் அனுப்பிய அத்துணை நேர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிறைவு நேரத்துக்கே வந்தாச்சு. மணி பாத்தீங்க அப்படின்னா 4:55 தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும். கடிகாரத்துல முள்ளு நேர்ல இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி மிகவும் அட்டகாசமா விளையாடுனா அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகா நேர்த்தியா கட்டம் போட்டு ஸ்லேட்லயும் பேப்பர்லயும் எங்களுக்கு அனுப்பி மிக சரியான பதில விளையாண்டீங்க. உங்க எல்லாருக்கும் பண்பலை சார்பா வாழ்த்துக்கள்.
3: கேட்டு எல்லா நேயர்களுக்கும் கூட வாழ்த்துக்கள். என்ன என்னமோ கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு யார் யாரோ பதில் சொல்லாங்கிறாங்க. நடுவில் ஆனா பாட்டு மட்டும் நல்லா போடுறீங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு ரசிச்ச நேர்கள் எல்லாத்துக்கும் கூட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
4: நன்றி நேர்களே.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 5 மணி ஆயாச்சுங்க. இப்போ நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் இன்று மேற்கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின்போது வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கைபேசிகள் உட்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் நாடு தழுவிய தீ பாதுகாப்பு வாரத்தை நாளை முதல் கடைபிடிக்க உள்ளது. புதுதில்லி கர்த்தவ்ய பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி பி எஸ் ஸ்ரீவத்சவா இந்நிகழ்வை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா தமிழ்நாடு வழியாக குமரிக்கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருள்மிகு செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்று முன் 17 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் மாலை 5:03 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்டு ரசிக்க போகிறது பொன் மாலை. குளிர்ந்த மண் பாண்டத்தில் இருக்கக்கூடிய நீரோட அருமை நன்கு தெரியும். வெயில் காலத்தின் கோடை காலத்தை நம்ம இப்போ வந்து சமாளிச்சிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத விட சமாளிச்சிட்ருக்கோன்னு தான் சொல்லணும். இந்த ஞாயிறு மாலை கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. இந்த இனிய மாலையில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இப்போ நாம் கேட்கலாமா பொன் மாலையில் இனிமையான பாடல்களை?

0: கிரியேட்டின் டீன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பொன் மாலையில் இனிமையான பாடல்கள் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி FM Rainbow 102.1 ஓட

முழுக்க உழைத்த களைப்பு. நீங்கள் இனிமையான பாடல்கள் கேட்டு ஓய்வெடுக்கும் அந்தி மாலை இப்பொழுது இது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் பொன் மாலை கேட்டிணைந்திருக்கிறோம்.

ஏன்னா 5:19 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கிட்ட இணைஞ்சிருக்கும். பறவைகள் கூடடைய திரும்பியாச்சு. கடைத்தெருவெங்கும் மாங்கனிகளின் வாசம், இந்த கோடைக்கால பழமது, இவை எல்லாமும் கூட எனக்கு உன்னையே ஞாபகப்படுத்துகிறது. உன்னோடு நான் பனிக்காலத்தில் மட்டுமல்ல, இந்த கோடையிலும் அலைந்து திரிந்திருக்கிறேன் நம் காதல் வெளியில்.

0: ஒவ்வொன்றும் சொன்னாலும் பற்றி பாரும்
1: என்றும் இனியாகும்
0: சங்கீத வீணை கை சேர
1: ஆடல்களோ ஆடல்களோ ஆசைகள் சீராதோ
0: கூடல்களோ கூடல்களோ

0: ஆசைகள் தீராதோ.
1: நேரம் 5:23 ஆயாச்சு. பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் DRY TMT கம்பிகள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் DRY TMT. அம்மன் DRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் DRY TMT கம்பிகள்.
0: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல், நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026 மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026.

நேரம் 5:30 ஆயாச்சுங்க. பொன் மாலை கிட்டணிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பயணங்களால் ஆன பயணமே அப்படின்னு நம்ம மனசில் உறுதி எடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கையில் என் சக பயணியாய் எங்கிருந்தோ வந்தாய். நீயின்றி இப்போது என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை.

நேரம் 5:35 ஆயாச்சு. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. குழந்தைகளை கொஞ்சுகிற போது எனக்கு உன் ஞாபகம் தான் வருகிறது. நீயும் ஒரு குழந்தை தானே, என்னிடம் மட்டும் கோபிக்கும், என்னிடம் மட்டும் சினுங்கும், என்னிடம் மட்டும் செல்லம் கொஞ்சும் குழந்தை நீ, குழந்தை கண்ணன் நீ.

நேரம் 5:40 ஆயாச்சு. பொன் மாலையில் இனிமையான பாடல்களை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நறுமண பூக்களை முகர்கையில் உன் ஞாபகம் என் தேகம் முழுவதும். இதை நான் எங்கோ கண்டிருக்கிறேனே என்று யோசிக்கும் போதெல்லாம் உன் முகமே நிழலாடுகிறது.

நேரம் 5:49 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கிட்ட இணைஞ்சிருக்கும். எனக்கு சிறு வயதிலிருந்து கதைகள் பிடிக்கும் தான். என் அம்மாவின் கதைகள், என் பாட்டியின் கதைகளை கேட்டு வளர்ந்தேன். இப்போது ஒரு நாளை பற்றிய உனது நினைவுகளை கதைகளாக கேட்டு ரசிக்கிறேன். இப்போதும் இயங்குகிறேன் அந்த கதைகளுக்கு. கதை சொல்லவா?

நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது, நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், மக்கள் தீர்ப்பு 2026.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4:55 ஆயாச்சுங்க. பொன் மாலை கிட்ட நினைச்சிருக்கோம்.

0: கடற்கரையில் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் மாலை 6 மணி. இப்ப நாம கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். விண்வெளி புத்தாக்க துறையில் நாட்டின் வலிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெங்களூரு தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் கேலக்ஸ் ஐ தனது மிஷன் திருஷ்டி புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், இது இந்தியாவின் வணிக விண்வெளி சூழல் அமைப்பில் ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டிற்கு இது ஒரு சான்றாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 62 மையங்களில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையின் போது

வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4624 நுண் பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். பாதுகாப்பு காரணங்களுக்காக முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. கைபேசிகள் உட்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் ஆதார் அட்டைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வடிவம் மாற்றப்பட்டு புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் மட்டுமே இருக்கும் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அத்தகைய மாற்றம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் நாடு தழுவிய தீ பாதுகாப்பு வாரத்தை நாளை முதல் கடைபிடிக்க உள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு வழியாக குமரி கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சேலம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக 166 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கியுள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 19 ஓவரில் 165 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: 1.1.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கோங்க. எல்லாத்துக்கும் இனிமையான சந்தோஷமான உற்சாகமான ஜாலியான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் மாலை பொழுது உற்சாகமாக ஆரவாரம் செய்ய காத்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான தகவலையும் கூட தெரிஞ்சுக்கலாம். நாட்டில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளும் கூட பல விழிப்புணர்வுகளை பெற்றிருக்கோம். ஆனாலும் இன்னும் கூட நாட்டோட ஏதோ ஒரு சில பகுதிகளில் இந்த தொல்லை அக்கிரமம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு இடங்களில் ஒரு வீடியோ கால் மூலமாக டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி ஒரு பெண்ணை உட்கார வச்சு அவங்க வந்து நிறைய பாதிப்புக்குள்ளானாங்க வடநாட்டில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிற அந்த அரிய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துல விழிப்புணர்வு பெற்றுட்டோம் அப்படின்னா அதை நம்மளோடயே வச்சுக்காம நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா நாட்டில் விழிப்புணர்வு இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கருத்தோட இந்த ஆரவாரம் நிகழ்ச்சியில் இனிய மாலை பொழுத தொடங்கலாமா? திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட

நேரம் 6:10 ஆயாச்சுங்க. ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இடம் தருவாயா இடம் தருவாயான்னு பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் பயணிக்கும் போது நமக்கு ஏதாவது அந்த பயணத்தில் இடம் தருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் வண்டிகள்லாம் குறைச்சலாக இருக்கிறனால நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் பயணிகள் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே வந்து கூடுதல் ரயில்களை இயக்க போகிறாங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு கரூர் வழியாக கோடை காலத்தில் பயணிகளோட வருகை அதிக அளவில் இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த கூடுதல் ரயில்களை இயக்க போகிறாங்க. இந்த வாராந்திர சிறப்பு ரயில் இம்மாதம் அதாவது மே மாதம் 5, 12, 19, 26 இந்த 4 இந்த சிறப்பு ரயில் இயங்க போகுது. இந்த ரயில் தினமும் நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் காலையில் 6:15 புறப்படும். பிற்பகல் 1:45

இந்துக்கு பெங்களூரை சென்றடையும். திரும்ப பெங்களூர்லேருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:30 திருச்சியை வந்தடையும். இந்த ரயில் சேவையை பொதுமக்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6:15.
1: இன்னைக்கு டே எல்லாருக்கும் எப்படிங்க போச்சு? எல்லாரும் இப்பதான் ரிலாக்ஸா வீட்டுல இருக்கீங்களா? ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு நேரமாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறத பழக்கமா வச்சுக்கணுங்க. அப்படி சாப்பிடும் போது மொபைலோ டிவியோ பாக்காம அன்னனைக்கு என்னென்ன நடந்ததுங்கறத பேசிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு குட் ஃபீல கொடுக்குங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: 30 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்டவர்கள், 15 மில்லியன் மக்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் டிசீசஸ்னா பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள்னால பரவக்கூடிய தொற்று, நோய் தொற்று வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள்னா ஒருத்தருட்டேந்து இன்னொருத்தருக்கு பரவாத வியாதிகள். அது வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னா இந்த நீரிழிவு, இருதய நோயெல்லாம் ஒருத்தருட்டேந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஆனா இந்த மாதிரியான வியாதிகள் வந்து இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செடன்டரி ஜாப், ஒரு இடத்துலயே உட்காந்து செய்யக்கூடிய வேலை. 50% மக்கள் வந்து ஒரு இடத்துலயே

0: உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து எழுந்து போய் ஒரு இது பண்றதோ நடக்கிறது, நம்ம வேலை செய்யும் இடத்துல இருந்து வீட்டிற்கு நடந்து போவது கூட கிடையாது, பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிற வேலை கூட கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு டூ வீலர் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம், அதுல வந்து நம்ம போயிட்டோம். ஸோ நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு வழக்கொழிந்த விஷயமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உணவு பழக்கம், உணவுங்கிறது ரொம்ப மாறி இருக்கு. உணவு பழக்கம்ங்கிறது ஒரு 30 வருட இந்த கேப்ல உணவு பழக்கம் நிறைய மாறி இருக்கு. ஒரு 20 வருடம் 25 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே உண்போம். எப்பவாவது ஏதோ ஒரு அக்கேஷன், எங்கேயாவது வெளியூர் போனா அப்படி இருக்கும் பொழுது வெளியே ஒரு ஹோட்டல்ல ஒரு உணவு சாப்பிடுறதுங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2000வது வருடத்துக்கு அப்புறம் இந்த மில்லினியம் ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு அவுட்டிங் போனோம். எல்லா குடும்பம் வந்து எல்லாருமே இப்போ வேலைக்கு செல்கிறோம், எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும். அப்ப எல்லா ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து வாரத்துல ஒரு நாள் நம்ம வெளியே போய் உணவு அருந்தலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்தது. அதுக்கப்புறம் கோவிட் அப்படின்றக்கூடிய இந்த பெருந்தொற்று இந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நிறைய இந்த ஆன்லைன் ஆர்டரிங் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு. வீட்டில் சமைக்க முடியலையா, நம்ம வந்து அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம், அந்த உணவை வாங்கி சாப்பிட்றோம். அந்த உணவில் என்ன இருக்குன்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை, அந்த உணவு நமக்கு அந்த நேரத்தில் தேவையானு யோசிக்கிறது இல்லை, நம்ம அந்த உணவை சாப்பிட்றோம். அந்த மாதிரியான உணவு வகைகளும் மாறுது. அதில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் சீர்குலைந்து போன நிலையில் நம்ம ஒரு உணவை உண்டுட்ருக்கோம். நம்ம ஒரு சக்கையை தான் இப்போ உண்டுட்ருக்கோம். நம்ம வந்து இந்த உணவு வந்து சுவையாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிய, அதில் என்ன சத்து இருக்கிறது, அந்த சத்து நமக்கு இப்பொழுது தேவையா அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா, நம்முடைய நாட்டு உணவுலேயே நம்ம பல மாற்றங்களை ஏற்படுத்தி உண்கிறோம். இப்போ வந்து ஒரு பிரியாணி அப்படிங்கிற அந்த ஒரு உணவு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். மாசத்துக்கு ஒரு தடையோ 15 நாளைக்கு ஒரு தடையோ வீட்டில் கறி எடுத்து சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பிரியாணி செய்வாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷம் திருவிழா அப்படின்னா பிரியாணி சமைக்கிறது அப்படிங்கிறது போக, இப்போ எப்போ வேணும்னாலும் நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த பிரியாணி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய அத்தனை கலோரி நமக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின் மார்க். அதை தவிர இப்போது குளோபலைசேஷன் வந்தது மூலமாக பல வெளிநாட்டு உணவுகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். பீட்ஸா சாப்பிட்றோம், பாஸ்தா சாப்பிட்றோம், அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள். நம்ம அந்த உணவெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம சாப்பிட்றோம். அது வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லி வச்சிருக்காரு. மருந்துங்கிறது நமக்கு எப்போ வேண்டான்னா, ஒருவேளை சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியோர்கள். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. உணவு கிடைக்கும் போதெல்லாம் உண்கிறோம். அந்த மாதிரி உண்ணும் பொழுது வாழ்வியல் சார்ந்த வியாதிகள் நோய்கள் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா நம்மளை பாதிக்குது.
1: உணவோட ருசிக்காக சாப்பிடாம அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா தொற்றா நோய்களும் வராம தவிர்க்கலாம்னு சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: நேரம் 6:20 ஆயாச்சு. ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

0: கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
2: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
1: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நம்ம திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
2: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
1: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
3: நேரம் 6:26 ஆக போகுதுங்க. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும்

தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணி

0: என உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும் 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2ம் வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3வது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387க்கும் மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவம்

0: சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள். மக்கள் தீர்ப்பு 2026. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார்? சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும். மக்கள் தீர்ப்பு 2026.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 6:48 ஆயாச்சுங்க. ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டருந்து வந்திருக்க ஒரு அறிவிப்பு தான் கேட்க போகிறோம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் பாதுகாப்புத்துறையினரால் இம்மாதம் 6 தொடங்கி 8 வரைக்கும், அதாவது 3 6, 7, 8 இந்த 3 துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறப் போகுதுங்க. இதனால் காலையில் 7:30 மாலை 5:30 வரைக்கும், மாலை 7 தொடங்கி 10:00 வரைக்கும் அந்த பயிற்சி மையத்தில் கால்நடைகளோ மேய்ச்சலுக்காக அதுங்க உள்ளே போடுறதோ இல்லை மனித நடமாட்டமோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 6:54 ஆச்சுங்க. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் இருக்கக்கூடிய அரசு உயர் தொடக்கப் பள்ளியில் சவகர் சிறுவர் மன்றம் சார்பாக கோடைக்கால கலை பயிற்சி நடக்கப்போகுதுங்க. இப்பயிற்சி 5ஆம் தேதி தொடங்கப்போகுது, 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப்போகுது. இந்த பயிற்சியில் காலையில் 9 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் குரலிசை, நடனம், ஓவியம், கராத்தே, சிலம்பம் இந்த கலைகளுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட போகிறாங்க. இந்த பயிற்சி தொடர்பான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தொலைபேசி எண்ணும் கூட கொடுத்துருக்காங்க. 75-501-25-572 இதுதான் அந்த தொலைபேசி எண். மீண்டும் சொல்கிறேன், 75-501-25-572. இப்போ வானிலை முன்னறிவிப்புக்கான நேரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இப்படி இருக்குது வானிலை, தெரிஞ்சுக்கலாமா? சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு தெற்கு சத்தீஸ்கர்லேருந்து குமரிக்கடல் வரை, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவு தான். இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மீனவ நண்பர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தகவலை தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இப்போ நாம கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் நாளை காலை 8:00 தொடங்குகின்றன. தமிழகத்தின் 234 தொகுதிகள், அசாமின் 126, கேரளத்தின் 140, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 தொகுதிகள் மற்றும் மேற்குவங்கத்தின் 294 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 62 மையங்களில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 4,624 நுண்பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதன் மூலம் அனுமதி பெறாத நபர்கள் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் நுழைவது தவிர்க்கப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமான வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 1,000 மேற்பட்ட காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினர் இன்று முதலே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமான LRG கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தின் கோபி மற்றும் பவானிசாகர் தொகுதிகளின் ஓட்டு எண்ணிக்கை கோபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருள்மிகு ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்க திருக்கோவிலில் இன்று

நடைபெற்ற ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நடனமாடி வழிபட்டனர். ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக 166 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சற்றுமுன் 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். இன்று எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த நாள். எழுத்தாளர் சுஜாதா எஸ் ரங்கராஜன் நவீன தமிழ் இலக்கியத்தின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர். அறிவியலையும் இலக்கியத்தையும் இணைத்த பாலம் அவர். சிக்கலான விஷயங்களை கூட பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் எழுதியதே அவரது வெற்றியின் ரகசியம். சுஜாதாவின் எழுத்து நடை என்பது மிகவும் தனித்துவமானது. சுருக்கமான வாக்கியங்கள், நறுக்கென்று விழும் உரையாடல்கள், மெல்லிய நகைச்சுவை ஆகியவை அவரது அடையாளங்கள். தமிழ் இலக்கிய உலகில் டெக்னோ த்ரில்லர் வகையை அறிமுகப்படுத்திய முன்னோடி இவரே. அறிவியல் புனைக்கதைகளில் சுஜாதாவுக்கு நிகர் அவரே. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ ஆகிய நாவல்கள் தமிழில் ரோபோக்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் பற்றி பேசிய மிகச்சிறந்த படைப்புகள். கணினி, இணையம், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இலக்கியம் மட்டுமின்றி திரைத்துறையிலும் சுஜாதா பெரும் தடம் பதித்தார். டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத வழக்கு போன்ற சிறந்த நாடகங்களையும் படைத்துள்ளார். ஆழ்வார்களின் பாசுரங்கள், ஸ்ரீரங்கத்து தேவதைகள் மூலம் தனது ஆன்மீக வாழ்வியல் பக்கங்களை அழகாக பதிவு செய்திருப்பார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாவதில் முக்கிய பங்காற்றிய பொறியாளர்களில் எழுத்தாளர் சுஜாதாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமை என்பது அழகின் அடையாளம் மட்டுமல்ல, அது அறிவின் உச்சமும் கூட என்பதற்கு சுஜாதாவின் எழுத்துக்களே சாட்சி. எழுத்தாளர் சுஜாதாவின் வழி தெரியவில்லை. சிறுகதை கேட்கலாம். வாசிப்பவர் எஸ். ஜான்சன் அவர்கள்.
2: ஒரு சினிமா பார்ப்பதற்காக சப்அர்பன் ரயில் மார்க்கத்தில், பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம். ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்துவிட்டு முஃபசலில் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னார்கள். அதை துரத்திக் கொண்டு அந்த ரயில் நிலையத்தில் மாலை இறங்கினேன். ரயில் நிலையத்தின் பெயரை சொல்ல மாட்டேன். நண்பர்கள் வழி சொல்லியிருந்தார்கள். லைனோடு நட, லெவல் கிராசிங்கில் சாக்கடையை தாண்டு, பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட, கடை தெருவெல்லாம் தாண்டினால் ஒரு சென்ட் கம்பெனி வரும், வாசனை அடிக்கும், அங்கே இடது பக்கம் திரும்பி கல்லெறிகிற தூரம் நடந்தால் நெல் வயல் வரும், அதற்கு முன் கொட்டகை தென்பட்டுவிடும் என்று. கொட்டகை தென்பட்டது. தென்னங்கீற்று, சிங்கிள் ப்ரொஜெக்டர், சோடா கலர் கைமுறுக்கு கொட்டகை. டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன். ஒரு நாய் காலடியில் ஓடியது, கொசு காதடியில் பாடியது. காஞ்சனா ஈஸ்பன் கலரில் சிரித்தாள். ஆனால் இந்த கதை அந்த சினிமாவை பற்றியது அல்லவே.

சினிமா பார்த்து விட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது. படம் சற்று நீளமான படம். முடிந்து திரும்பும் பொழுது எனக்கு நல்ல பசி. கடைசி ரயிலை தவறவிடப் போகிறேனே என்ற கவலை எனக்கு. மாம்பலத்திற்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன். வந்த வழி ஞாபகம் இருந்தது. அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இரவின் இருள் காரணமோ அல்லது அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தவறிவிட்டேன். போகிறேன், போகிறேன், ஸ்டேஷனையே காணோம். நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு கடைத்தெருவுக்கு வந்துவிட்டேன். அது நான் மாலையில் நடந்த கடைத்தெருவைப் போலவே இல்லை. அப்போதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். கடைகள் மூடியிருந்தன. ஹோட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன. வெளியே பலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வழி கேட்பதற்கு யாரும் தென்படவில்லை. தனியாக வந்தது தப்பு. என் நடை தயங்கியது, சற்று வியர்த்தது. நல்ல வேளை, எதிரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான். அவன் தூரத்திலிருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது. அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன். ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான். ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்தோடு. திருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான். அவன் பார்த்த பார்வையை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்தியா என்றான். ஏன்? வழியே தப்பு. வழி எது என்றேன். நேரா போ, லெப்ட்ல ஓடி. ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே, மணி என்ன இப்போ சொன்னேன். கடைசி வண்டி போயிடுமே, உன்னால நடந்து போக முடியாதுப்பா. வா, நான் குறுக்க வழியில போறேன், ஏறு. 12 அணா கொடு, ஒரே மிதியா மிதிக்கிற. 12 அணா என்ன, 12 ரூபாய் கூட கொடுக்க தயாராய் நான் வண்டியில் ஏறிக்கொண்டேன். அவன் மிதித்தான். சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாகவே செலுத்தினான். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இப்படியா போகணும் என்றேன். ஆ என்றான். அவன் செய்த சப்தத்தை ஏறக்குறைய அப்படித்தான் எழுத முடியும். கடைத்தெருவில் இருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான். சந்தில் இருட்டாக இருந்தது. தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான். மெட்டு மட்டும்தான். வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே தந்தானே தானே. பாட்டை நிறுத்திவிட்டான். கேட்டான், அவசரமா போகணுமா? ஆமாம் என்றேன். ஏன்? சும்மா கேட்டேன். மறுபடி தந்தானே தானே என பாட்டு. என் பயம் சற்று அதிகமாகியது. ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது. மறுபடியும் ஒரு சந்தில் ஒடித்தது. ஏன் பயப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தேன். அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது தெரியாததால், இருட்டால், அந்த பாழாய் போகிற பாட்டால். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன். 30 என்னவோ இருந்தது. ஆனால் ரிஸ்ட் வாட்ச், மோதிரம். அவன் என்னை எங்கு அழைத்துச் செல்கிறான்? சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது. ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான். இறங்கிவிட்டான். ரிக்ஷாவின் முன்பக்கத்து விளக்கை ஊதி அணைத்தான். இரு வர என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான். தட்டின தினசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு பட்டது. அவன் மெதுவாக சொர்ணா சொர்ணா என்று கூப்பிட்டது கேட்டது. உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது பெண் குரல். நான் தான், கோபாலு. சலங்கை சத்தம் கேட்டது. இல்லை, அது வளையல் சத்தம், கண்ணாடி வளையல்கள். கதவு திறந்தது, எண்ணெய் போடாத கதவு.
கையில் அறிக்கையின் விழா

0: அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். சுமார் 20 வயது இருக்கும். பெரிய வட்டமாக கருப்பில் பொட்டு, தூக்கத்தில் கலைந்த உடை. வந்துட்டியா? நான் ரொம்ப, என்னை பார்த்து விட்டாள். அவள் குரலை உடனே தாழ்த்திக் கொண்டாள். என்னவோ அவனை கேட்டாள். கதவு பாதி திறந்திருந்தது. அவள் என்னிடம், வாங்க என்றாள். என்னப்பா என்றேன். சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான், எனக்கு வேறு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. தொண்டை அடைத்திருந்தது. சும்மா போ. அட, சும்மா போப்பா என்றான். அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டதிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும், ஏன் அதற்கு முன் நான் சினிமா பார்க்க தனியா வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததாக எனக்கு பட்டது. என்னதான் நடக்கப் போகிறது, பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம். நான் அவள் பின் அந்த வீட்டுக்குள் சென்றேன். அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழி நடை தென்பட்டது. அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள். கதவை அடைந்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள். நான் சற்று தூரத்தில் தயங்கினேன். அட, வாங்க என்றாள் பொறுமையில்லாமல். சென்றேன். நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரேல் என்று அந்த கதவை திறந்தாள். என்மேல் குளிர்ந்த காற்று வீசியது. அதோ பாரு, அதுதான் ஸ்டேஷன், போ என்றாள்.
1: இதுவரை எழுத்தாளர் சுஜாதாவின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன் அவர்கள்.
2: நேரம் 7:14 ஆயாச்சுங்க. கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் 90.1 நேர்களே. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அடுத்ததாக 7:25 இன்னைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறக்காங்க சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கை கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீதம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்பட படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது.

0: கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டுப் பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்குவங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: முதலில் வாழை சாகுபடியில மட்டும்தான் வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் அப்படின்னு பலவிதமான பொருட்கள் விவசாயிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இருந்தாலுமே எதை நடவு செஞ்சாலும் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைக்கும் அப்படிதாங்க. பலவிதமான ரகங்கள் இருக்குது. எந்த ரகத்தை எப்ப நடவு செய்யலாம், முக்கியமா ஊடு பயிரா எதை நடவு செஞ்சா குறுகிய காலத்துல நமக்கு பலன் கிடைக்கும், ரக தேர்வு, நிலம் தயாரிப்பு, உரம் கொடுக்கிறது.

0: சிறப்பு பட்டமா எது இருக்குது? இப்படி வாழையில தன்னோட 35 வருட கால அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக இருக்கிறாரு சிறுகமணி கே வேல்முருகன் அவங்க.
1: வணக்கம் நேர்களே. ஐயா பார்த்தீங்க அப்படின்னா 35 வருடம் இந்த வாழை சாகுபடியில் அனுபவம் கொண்டவர். அதாவது சொல்ல போனால் கால் நூற்றாண்டை தாண்டி. எப்பங்கய்யா வாழையை உங்கள் கையால் ஊன்னீங்க? எந்த வயசில்?
2: 22 வயசுலேயே.
1: அன்னைக்கு எல்லாம் என்னென்ன வாழை ரகம்லாம் இருந்துச்சு?
2: அன்னைக்கு வந்து நேந்திரன், பூவன், நம்ம ஊரில் மந்தன், இப்படி இதெல்லாம் இருந்துச்சு. அதிகமாக நம்ம ஊரில் நேந்திரன் இருந்துச்சு. ஏலரிசிங்கிறது நம்ம ஊருக்கு வந்ததே ஒரு 15 வருஷம் முன்னாடி தான். அதுலேருந்து இப்போ அதிகமாக இப்போ நம்ம ஊரில் வந்து நேந்திரன் குறைஞ்சி ஏலரிசி அதிகமாக இருக்குது.
1: இந்த ஒரு மாற்றம் தான் இந்த 35 வருடத்துல நீங்க உணர்றது. நேந்திரன், முந்தன், பூவன் போய் இப்ப ஏலரசி ஓரளவு.
2: பூவன் கூட நம்ம ஊர்ல அதிகம் கிடையாதுங்க, நேந்திரன் தான் நம்ம ஊர்ல அதிகம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அதாவது சொன்னாங்க, திருச்சி மாவட்டத்துல இங்கதான் வந்துச்சுன்னே சொல்லுவாங்க. சிறுகமணி தான் நேந்திரனே அறிமுகப்படுத்தினாங்க அப்படிம்பாங்க.
1: நேந்திரன் ஏன் அதை வந்து மக்கள் அதிகமா விரும்பி பயிர்றாங்க?
2: அதாவது குறுகிய காலத்தில் பயிர் இதாகிரும், 10 மாதம்தான். அதில் வந்து கீழ் மகசூல் போடலாம், நேந்திரனில் பருத்தி போடலாம், ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. வெட்டு வந்து சீக்கிரம் முடியும். இன்றைக்கி ஒரு 100 தார் வெட்டிட்டோம்னா ஒரு ஏக்கரில், அடுத்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 250 தார் வெட்டலாம். காற்றுக்கோ மழைக்கோ வெயிலுக்கோ எல்லாம் சீக்கிரத்தில் ஈல்டை பார்த்துடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இதை வெட்டும் போது கீழே பருத்தி போட்டிருந்தோம்னா சீக்கிரம் பழுத்தி மேலே வந்துடும் வெயில் கிடைக்கிறதுனால. அதில் வந்து ஒரு நல்ல ஈல்டு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு ஒரு நல்லா எடுத்துச்சுன்னா ஒரு 50,000 முதல் கொண்டு அந்த குத்தகையோ அந்த செலவோ எல்லாம் அதில் சரி பண்ணி வாழையோட பணம் மீதி இருக்கிற மாதிரி நேந்திரன் எல்லாம் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏலரிசி வந்தது.
1: அதான் 22 வயசில் வாழை சாகுபடி ஆரம்பிச்சுன்னு சொல்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு நேந்திரன்லாம் எட்டி எங்கே அனுப்புவீங்க? என்ன
2: அப்போ வந்து
1: மார்க்கெட்டாக நம்ம திருச்சி மார்க்கெட்டாக?
2: இல்லை திருச்சிக்கெலாம் வராதுங்க. நேந்திரன் வந்து அதை உடையடியாக அதை வந்து இது பண்ணுறது கேரளா தான். கேரளாவை தான் அந்த நேந்திரன் நம்பியிருக்கோம் நம்ம. வேறு எங்கேயுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து நம்மளும் கொஞ்சம் அழித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யாரும் அதை சாப்பிட்றதும் கிடையாது, அழிக்கிறதும் கிடையாது. அது அவங்க மட்டும்தான் அதை செய்கிறதுனால நம்ம அவங்களே தான் சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது. முந்தி வந்து அவங்க இங்கே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க வியாபாரிங்க, இப்போ வந்து கேரளாவிலே கொண்டு போய் மார்க்கெட்லேயே எடுத்துகிட்டு வந்துடுறது. கொஞ்சம் ஒரு 4-5 பேர் சேர்ந்தாப்புல.
1: எந்த ஊருங்க உங்களுக்கு மார்க்கெட்டு கேரளாவில்?
2: நான் வந்து போனது திருச்சூர் போயிருக்கேங்க. அப்புறம் ஒரே ஒரு திருப்பு கோழிக்கோடு போயிருக்கேன். இங்கேயே வர்றாங்க, நம்ம இங்கேயே இடைய போட்டு கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: இங்கேருந்து கேரளா போகிறதுக்கு எத்தனை நாளைக்குள்ளீங்க போய் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது கட்டாயம்?
2: எல்லாம் இல்லைங்க, ஒரு நைட்டு 10 மணிக்கு வண்டி கிளம்புனாலும் 5 மணிக்கு காலையில் போயிடணும். ஏலம் விடுற கடைக்கு வந்து சீக்கிரம் போகணும். கடையில் வச்சு வைக்கிறது கொஞ்சம் முன்ன பின்னாலும் பரவாயில்ல. அந்த டயத்தை மாதிரியாச்சுன்னா ஏலம் எடுக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, அந்த காய் லாஸ் ஆயிரும். கடையில் வைக்கிறது எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் அதுக்கு சில ஊருங்கள் இருக்குது, பெரூர் இது மாதிரிலாம் ஏலக்கடை இருக்குது.
1: ஐயா இப்போ ஒரு நேந்திரம் தார் வந்து எத்தனை காய் கொடுக்கும், கிலோ வரும்?
2: ஒரு நல்ல தார் வந்து ஒரு சீப்பில் வந்து 12 காய் இருக்குங்க. அதாவது சாதாரண நேந்திரன் 5 சீப்பு 6 சீப்பு தாங்க. இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு. ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் தான் நேந்திரனுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஏன்னா மீந்தி வந்து ஒரு 15 கிலோ அவ்வளோதான் அது நம்ம நாட்டு நேந்திரங்கிறது. இப்போ ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் 40 கிலோ 35 கிலோ இப்படின்னு வந்துருச்சு. அது வந்து சீப்பும் நிறையா இருக்கும், அது வந்து ஈல்டுக்கு வர முடியலங்க, நிறையா பேர் நஷ்டமாயிடுறாங்க அந்த ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம். டோட்டலாகவே கடைசி நேரத்தில் இப்போ கூட நம்ம ஊரில் அது மாதிரி 2-3 பேர்த்துக்கு இருக்குது. நேந்திரம்லாம் உங்களுக்கு இப்போ நேரம் அறுவடை ஆயிருந்துங்க. இந்த மாதம் அறுவடை ஆகி காணி முடிச்சிடணும். இப்போ தான் அது தார் வெளியே வந்துட்டுருக்கு. இனி வெயிலில் வந்து அந்த தார் ஊறாது. அதாவது சீப்பு கம்மியாக இருந்தால் சீக்கிரம் ஊறும். இது ஏற்கனவே இந்த சீப்பு வந்து 10 சீப்பு 12 சீப்பு இருக்கும்.
1: இப்போ அறுவடைக்கு வரும்னா எந்த பருவத்தில் நீங்கள் வந்து நேந்திரனை பயிர் பண்ணணும்?
2: பங்குனியில் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடுங்க. அதை விட்டுட்டா சித்திரை, அதோட முடிஞ்சிச்சுங்க. இப்போ சித்திரைக்கு அந்த பக்கம் போகக்கூடாது, சித்திரைக்கு உள்ளே காயை காலி பண்ணிடணும் அந்த நேந்திரனை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். இந்த வெயில் வரும்போது அந்த மரம் வாடல் கொடுத்துரும். நேந்திரன் வந்து எப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு முருங்கை மரம் மாதிரி சீக்கிரத்தில் வாடிடும் வெயிலில். வெயில் தாங்காது, தார் டோட்டலாக பழுக்க ஆரம்பிச்சிடும். அதில் 2 காயை பிச்சிட்டாலும் அந்த தாரோட மவுஸ் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை இது பண்ண முடியாது. அதனால் சித்திரக்குள்ளார நேந்திரனை முடிச்சிடணும். அதுக்கு பெதவிடை நேரம் பங்குனியில் பேச்சுட்டா, பங்குனி கடைசியில் பேச்சோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: விதைக்கண்ணெல்லாம் எங்கே வாங்குவீங்க?
2: நம்ம ஊர்லேயே அங்கங்கே நம்மள்ட்ட இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன்னு வச்சுங்க, அதில் 3 ஏக்கர் கண்ணு எடுக்கலாம், மரத்துக்கு 2 கண்ணு.
1: அதாவது வெளியில் போய் வாங்க வேண்டிய
2: அவசியம் இல்லை. நம்ம கண்ணு நல்ல கண்ணாக தராமல் இருந்தும்போது நம்மளே வச்சுக்கலாம், அப்படியே உற்பத்தி ஆகிறது தான். இதில் இப்போ என்னென்னா கண்ணை எடுத்து வெளியில் கொடுத்துறதுனால நம்மக்கிட்டே கண் கிடைக்கல. கேரளாவுக்கு லோனில் எடுத்து கண்ணை எடுத்து கண்ணுக்கு ஒரு 5 ரூபா தர்றாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அது ஒரு செலவுக்காகனு சொல்லிட்டு நம்மால் எடுத்து கொடுத்ததுனால நமக்கு கண் கிடைக்காம நம்ம அப்புறம் எங்கேயாவது போய் தொலைவிட்டு அலைஞ்சிக்கிட்டு
1: நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கே கொடுக்கும்போது

0: இது விலைக்கு கொடுப்பீங்களா
1: இல்லை
0: இல்லை
1: விலைக்கு
0: வெட்டி
1: தான் கொடுப்போம்,
0: போட்டு?
1: நம்மளும் அவங்க விலைக்கு வாங்குறோம், நம்மளும் விலைக்கு தான் கொடுப்போம்.
0: எப்படிங்க இப்போ கேரளாவுக்கு கண்ணை கொண்டு போகிறோம்னா அங்கே இதே நியந்திரண விலை
1: ஆமாம், இப்போ
0: வைக்கிறதுக்கு
1: அதனால
0: சம
1: தான் இப்போ இன்றைக்கி விலை கிடையாதுங்க. நேந்திரனுக்கெல்லாம் 9 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி 16 ரூபா
0: கிலோ
1: தான் விற்கிது. ஆமாம், ரொம்ப லாஸ் இன்றைக்கி. நேந்திரம் வந்து சரியான நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்க உற்பத்தி அதிகமாகிடுச்சு. கேரளாவில் எப்படின்னாக்கா நம்ம யூனியனில் மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம கண்ணை கொண்டு போய் நீங்கள் ஏன் போய் அவங்கள எதிர்பார்க்கணும், நீங்கள் வீட்டுக்கு 5 கன்று ஃப்ரீயாக செடியெலாம் கொடுப்போம்ல, அது மாதிரி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு வீட்டு வீட்டுக்கு அவங்க உற்பத்தி பண்ணி இப்போ நேந்திரம் வந்து கேரளாவிலே அதிகமாகிடுச்சுங்க. அதனால் நம்ம காய் ஏதாவது இழப்பீடுன்னு ஆனால் நம்ம காய் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ
0: நீங்கள் கண் வந்து நம்ம நிலத்தில் விளையிற நேந்திரன் வாழையிலேருந்து எடுத்துக்கிறீங்க, நிலத்தை எப்படி தயார் பண்ணுறதுங்க?
1: ஃபஸ்ட்டு வந்து நிலம் நல்ல நிலமாக இருக்கும்.
0: மண் பரிசோதனை எல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்?
1: மண் பரிசோதனை பண்ணுறதோட

0: நிலம் நல்ல நிலமா இருக்கும்.
1: மண் பரிசோதனை எல்லாம் பண்ணுவீங்களா நீங்க?
0: மண் பரிசோதனை பண்றதோட நமக்கு நிலத்தோட தரம் தெரியும், நல்ல கரு நிலமா இருக்கும், நடுவுல மண் சொட்டைகிட்ட இல்லாம அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிலத்துல நேந்திரம் போடணும். கொஞ்சம் ஒரு மாதிரியான மண்ணில் கூட ஏலசி போடலாம். ஏலசி எந்த கொஞ்சம் விட்ட மண்ணாக இருந்தால் கூட வந்துடும். ஆனால் நேந்தனுக்கு சரியான மண்ணாக இருக்கணும். மெயின் வந்து நேந்தனுக்கு வடிகால் இருக்கணும். மழை பெஞ்சால் தண்ணி டைவெர்ட் ஆகணும். அந்த தண்ணி வடிகால் இல்லைன்னா நேந்தனம் பொதுவாக எல்லா வேலையுமே இதாகிரும், பாதிக்கும். வடிகால் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்.
1: வடிகால் எவ்வளோ ஆழத்துக்கு நீங்கள் போடுவீங்க?
0: கிடங்கு வெட்டுறது வந்து முந்திரம் முழங்கால் ஆழம் வெட்டலாம். மழை நிறையா அதிகம் பெய்ய வெட்டலாம். மழை குறைஞ்சிச்சுன்னா நிறுத்திக்கலாம். புழுதி நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு கிடங்கு வெட்டுறது அதிகமாக இது பண்ணிக்கலாம். வடிகால் வந்து போகிறது சதுரம்லாம் சுத்தமாக இருந்து தண்ணி போய் வடிகிறது சரியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: வாழை வந்து இப்போ தண்ணி பாய்ச்சறதா இருந்தாங்க?
0: தண்ணி பாய்ச்சறதுனா நமக்கு மேட்டூர் பாசனம் வைக்காதான், இல்லை என்றால் மோட்ரு தான், போர் போட்டிருக்கோம், போர்லேருந்து எடுத்து அப்படியே பாய்ச்சிக்கலாம்.
1: அதுக்கு உரம்லாம் என்ன எப்படி கொடுக்கும் காய் எடுக்கிற வரைக்கும்?
0: 3 மாதத்தில் ஒரு உரம், நல்ல மண்ணாக இருந்து நல்ல வேலையெல்லாம் நல்லா செஞ்சுருந்தா 100 கன்னுக்கு 1 மூட்டை அப்படின்னு முதல் உரம் அவ்வளோதான் கொடுக்கணும். ரொம்ப கூட கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் கிளைமேட் சரியில்லைனா கண்ணெல்லாம் டோட்டலாக விந்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2வது உரம் 1/2 கிலோ அப்படி கொடுக்கலாம். அப்புறம் 3வது உரம் கொஞ்சம் அதையாக கூட கொடுக்கலாம், அவ்வளோதான். அதில் வரல அப்படின்னா கடைசியில் ஒரு கம்மியான 1 மூட்டை எடுத்து, 10 மூட்டை எடுத்து முதல்ல கொடுத்த மாதிரியே எல்லா கண்ணுக்கும் டேரி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒன்று நல்லாயிருக்கும்.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பங்குனியில் வந்து நேந்திரனை புதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க.
0: சரிங்க.
1: இப்போ ஆடி மாதத்தில் ஓரளவு 4 பேரம் வரும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பர் இதெல்லாம் வரும்போது மரம் நல்லா வந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ புயல் மூலமாக தான் நிறையா மழையெல்லாம் கிடைக்குது, காற்றெல்லாம் வீசும். அதுக்கு எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
0: குச்சி தான், சவுக்கு தான் போட்டாகணும். அதாவது ஒரு நார்மல் காற்றுக்கு சவுக்கு தாங்குங்க, பெரிய புயல்னா இழப்பு தாங்க.
1: இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைப்பீங்களா?
0: அதெல்லாம் போட்டு அதில் ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லைங்க. அதெல்லாம் போய் ஒன்றும் நம்ம அலைஞ்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சொல்கிறாங்க, அதை பற்றின இது நான் என்ன போட்டது கிடையாதுங்க.
1: சவுக்கு வந்து இப்போ ஊனும்போது எப்படிங்க இந்த வாகல தான் ஊனணும் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவோம்?
0: நம்ம சனி மூலைன்னு சொல்லுவாங்க, ஐப்பசி கார்த்திகை மாதிரியில் வர காற்று வந்து இந்த பக்கம் தான் வரும். அப்போ அந்த முதுகை பார்த்து அந்த இடத்துல முதுகில் போட்டு வைக்கணும். அப்போ காற்று இழுத்து பிடிக்கும். சித்திரை வைகாசியில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று வரும், மேற்கு இருந்து காற்று வரும். அந்த காற்று வந்து இப்படி லேசாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த காத்தால வந்து நமக்கு இந்த பருத்திலாம் போட்டால் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து குச்சி எல்லாம் தாங்கும். பெரிய காற்று வந்து இந்த காற்று தான்,
1: சனிமுளை காற்று தான்,
0: சனிமுளை காற்று.
1: சரிங்க. இப்போ 1 ஏக்கருக்கு எத்தனை கன்று நடலாம்?
0: 1 ஏக்கருக்கு நேந்திரன்னா 1100 கன்று நடலாங்க. 75 இன்ச்சு அதாவது 7.5 அடின்னு சொல்லுவாங்க, வச்சு நட்டோம்னா நல்லாயிருக்கும்.
1: மொத்தம் எத்தனை டன்னிங்க வரும்?
0: இது வந்து தான் ஒரு நல்ல மகசூல், நல்ல நிலமாக இருந்து வடிகால் நல்லா எல்லாம் பராமரிலாம் இருந்துனாக்க நமக்கு 15 கிலோ கணக்கு வச்சு வெட்டினோம்னா நம்ம அதை கணக்கு பண்ணிக்கலாங்க. இல்லை நல்லாயிருக்கும்.
1: செலவெல்லாம் போக இவ்வளோ நிற்கணும்னு எவ்வளோங்க சொல்லலாம்? இப்போ 1 வருஷம் ஆகுது, சொல்கிற கணக்குக்கு பார்த்தா இப்போ வெயிலுக்கு அறுத்துருக்கணும்.
0: அறுத்துருக்கணும். எல்லாம் விற்றுச்சுன்னா எல்லாம் சீக்கிரம் காலியாயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நிறையா நிற்கிதுங்க. நான் நேந்திரனை விட்டு தாண்டி வந்துட்டேன், நம்ம ஏலசி வந்தாச்சு.
1: நார்மலாக விவசாயிகள் வந்து ஏற்கனவே செய்யக்கூடிய பயிரை விட்டுட்டு இன்னொரு பயிர் போகணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். எப்படி திடீர்னு நேந்திரன்லேருந்து ஏலசி?
0: அதாவது எல்லாம் ஒரே லைன் தான், வாழை தான் எல்லாமே. இது வந்து வேறு தொழிலுக்கு போகும்போது நம்ம பயப்படலாம். அதுவும் நேந்திரன் வாழை, இதுவும் வாழை தான். இதில் கொஞ்சம் அசால்ட்டோட வேலை பார்க்கலாம். ஏலசியில் நேந்திரனில் ரொம்ப சிவியராக வேலை பார்க்கணும். நம்ம தண்ணி ரொம்ப கலந்தா மட்டப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அதில் பார்க்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக பார்க்கலாம் ஏலசிங்கும் போது. அதனால் அதை விட இது கஷ்டம் கம்மி தான்.
1: தண்ணி கலந்தாலும் பரவாயில்ல,
0: தண்ணி தான் பரவாயில்ல,
1: காற்று அடித்தாலும் பரவாயில்ல.
0: இல்லை, காற்று ஒன்று மட்டும் எந்த வேலைக்குமே சுத்தம்
1: கிடையாது.
0: இதில் தான் அதிக வேலை, அந்த காற்றுக்கு காப்பாற்ற வேண்டியது இந்த வேலை தான் அதிக
1: வேலை.
0: ஏலசியில் அதுக்கு ஒரே ஒரு குச்சி போதும், இதுக்கு 2 குச்சி போடணுங்க. காயை கலராக கொடுக்கணும், கலராக கொடுத்தா தான் அந்த காய் விற்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் ஏலசியில் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே இதுதான். உரம் கூட கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் இதுக்கு, அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக செய்யணும். இது கொஞ்சம் கூட போயிட்டாலும் ஒன்றும் பயப்பட முடியல. வெயிலை தாங்கும், மழையை தாங்கும், அதை தாங்காது.
1: இது ஏலரசி மார்க்கெட்டில் என்ன நல்லா வர
0: இன்றைக்கி நல்லா இருக்குது. இப்போ வந்து 30 ரூபா 32 ரூபா இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஏலரசி போல வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது என்னென்னா 1 வாரத்துக்கு தாங்கும். நேந்திரம் 1-2 நாள், பூவன் 1 நாள் தான், அன்றைக்கே சாப்பிட்ருணும். இல்லைன்னா வீணாக போயிடும். ரப்போஸ்டா அன்றைக்கே சாப்பிட்ருணும், அது மணிக்கணக்கிலே சாப்பிட்ருணும். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 1 வாரம் தாங்கும் இந்த பழம். நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம், தோல் கருக்கும், பழம் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்போர்ட் ஆகுது. பவுடர் வேறு இதில் தயார் பண்ணுறாங்க, நிறைய ஏகப்பட்ட இது பண்ணுறாங்க ஏலசியில். அதனால் அதுக்கு மார்க்கெட் இருந்து தான் இருக்குது.
1: சரிங்க. இதுக்கு வந்து கண்ணு வந்து வெளியில் வாங்கணுமா, இல்லை நம்ம வாழைமரத்துக்கு அடியில் இருக்கிற கண்ணே
0: இதே எடுத்துக்கலாம். வாழைமரத்துக்கு அடியில் இருக்கலாம். நம்ம தாய் கண்ணுக்கு மாதிரியே பக்கத்துலேயே விட்டுன்னு வச்சுங்க, அந்த நீர் மரத்து நீரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இது கொஞ்சம் சீக்கிரம் வளர்ச்சி வந்துடும். அப்போ நமக்கு மற்ற காணிக்கையாளோட நமக்கு ஈக்குவலாக வந்துடும்.
1: கீழ்பயிராக போடலாமா இதுலேயும்?
0: இதில் போடலாங்க, மாசியில் பதிக்கணும். இது எலர்சிக்கு மாசி தான் பட்டம், இது கீழ் மகசூல் போகலாம். அதே மாதிரி தார் ஒன்று கூட இருக்காது.

0: வெட்டு போட்டுரும். ஏக்கருக்கு ஒரு 100 வாழை நின்றுட்டே இருக்கும், வெட்டுக்கு வராது. காற்று வந்துட்டு அந்த காய் ஊறாது, அப்படியே ஒரு கரலா காய் மாதிரி. அது பாதுகாக்கிறது கஷ்டம், முட்டத்திலேயே உக்கரத்திலேயே ஊறிடும் காய். அந்த உக்கர மாதிரி காத்துடுச்சுன்னா அந்த காய் ஊறாது. அப்படிங்கும்போது அதில் ஒரு 100 வாழை நிற்கிற மாதிரி இருக்கும். நிழல் இருந்தால் பருத்தி வராது. இதுதான் காரணம். பாம்பேக்கு வெட்டணும் அப்படின்னம்னா பருத்தி வந்துடும். ஏன்னு கேட்டால் மட்டையை பூரா எல்லாம் எடுத்துருவோம், மட்டை போட்டு தான் கொண்டு போவாங்க. அந்த ஒரு 600 தார் தான் லாரிக்கே கொண்டு போவோம், மட்டையெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். எடுக்கும்போது வெயிலில் கழிச்சிரும், நம்ம காயும் நல்லபடியாக வித்துரும், பருத்தி போட்டோம்னா வந்துடும். நம்ம லோக்கல் மார்க்கெட் வெட்டினோம்னாக்கா பெங்களூர் விலைய விலையாக வெட்டுவாங்க, நல்லா ஃபுல் டைட் ஆகி.
1: இலைய வெட்டி நீங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் நல்ல பருத்தியும் போடலாம், நல்லா பண்ணலாமைங்க, காயும் நல்லா திரண்டு வருமே ஏலரசியில்.
0: நானும் ஒரு கிட்டத்தட்ட நிறையா வருஷம் கொண்டு போனேன், சில வருஷத்தில் சில இதெல்லாம் ஆனதுனால அதை நிறுத்திக்கிட்டேன்.
1: ஐயா, இப்போ அழகாக சொன்னீங்க நேந்திரன் ஏலரசி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. பூவனுக்கும் இதே மாதிரி தானா, அது அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக எதுவும் செய்யணுமா?
0: இல்லை, பூவன் வந்து உங்களுக்கு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல மரம். இந்த ரெண்டு மரமும் உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்மி, நேந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங் கம்மி, அதான் சொன்னேன் முருங்கை மரம் மாதிரி அது விடுது. ஏலரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பூவன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கு.
1: அதுக்கு சவுக்கப்பட வேண்டிய வராது,
0: ஓட்டு தான் ஆகணும். அது சேலை திருச்சி லால்குடி ஏரியா இங்கிட்டலாம் போடாமல் இருக்காங்க, அது ரிஸ்க். அது நமக்கு சவுக்கு வாழைன்னா சவுக்கு போட்டு தான் ஆகணும். இப்போ மேட்டுப்பாளையம் அங்கெல்லாம் சவுக்கு போடாமல் விட்டுறாங்க, தூத்துக்குடி இங்கெல்லாம் சவுக்கு போடாமல் விட்டுறாங்க. அவங்க போச்சுன்னா சுத்தமாக போயிடுது. சவுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு.
1: எவ்வளோங்க
0: ஒரு சவுக்கு? இன்றைக்கி 100 வந்துச்சுங்க. ஓரளவுக்கு சவுக்குன்னு வச்சுட்டாவே, அது சவுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்குது, தைல குச்சி தான் வந்துருச்சு. 100 வந்துச்சு, அப்போ ஒரு 1000 வாழைக்கு 1000 சவுக்கு போடுறேன்னா அது இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம். அவங்க கிளைமேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நமக்கு கன்ஃபார்மாக அந்த ஐப்பசி காத்தியில் இந்த மழை வரும் காற்று வரும், அவங்களுக்கு அது அப்படி வராது. அதனால் அவங்க துணிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு டயத்தில் அடிச்சிட்டாலும், ஒரு வருஷம் அடிச்சிட்டாலும் ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க அந்த லாபத்தை பார்த்துருவாங்க. நமக்கு வருஷம் வருஷம் வரும் அந்த காற்று, கரெக்டாக ஐப்பசி காத்திகளை அந்த மழை வரும். அப்படிங்கும்போது நம்ம குச்சி போடாமல், அதாவது குச்சி அதிகமாக போட்டு காப்பாற்றக்கூடியது நம்ம திருச்சி மாவட்டம்.
1: ஒரு தடவை குச்சி வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க?
0: அதாவது நல்லா விளைஞ்ச குச்சியாக இருந்தால் ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாங்க. அந்த விளைஞ்ச குச்சின்னா அந்த குச்சி சாம்பல் பூத்த மாதிரி இருக்கணும், தவுக்கில் சாம்பல் கலரில் இருக்கணும், அது விளைஞ்ச குச்சின்னு அர்த்தம். சும்மா அந்த அரைக்கலரில் இருந்ததுன்னா அது குச்சி பிஞ்சு குச்சி. அதெல்லாம் ஒரு அடி தான் ஒரு திருப்போடலாம், அப்புறம் அதுக்கப்புறம் சரியாக வராது. பாதுகாக்கிற முறை நிறையா இருக்குது, அதை பிடுங்கணுன்னே கொண்டு போய் பட்டரை போட்டு நல்லபடியாக வச்சுருக்கணும். அதை கொட்டாய் போட்டு வச்சோம்னா ஒரு 3 அடி வச்சுக்கலாம். தைல குச்சி வந்து நல்லா பாதுகாத்தோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதாவது சவுக்கு வந்து ஓட்டை உளுந்துடும், உளுத்து போயிடும் குறிப்பிட்ட காலத்தில். இதில் வந்து அது உழுவாது, வெயிட்லெஸ் ஆயிரும், ஆனால் அப்படியே இருக்கும் தைல குச்சி. இன்றைக்கி எல்லோரும் பெரும்பாலும் தைல குச்சி தான் வந்துட்டுருக்கு, கிடைக்காது வர. இப்போ அதுவும் அந்த சவுக்கு ரேட்டுக்கு வந்துருச்சு.
2: வாழையில வடிகால் வசதி மிக மிக அவசியம். அதே போல எந்த ரகத்துக்கு நிலம் எப்படி இருந்தா வளமா இருக்கும், முக்கியமா வாழைக்கு முட்டு கொடுக்கறது தான் மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி சிறுகமணிக்கு வேல்முருகன் அவங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பூச்சி நோய் தாக்கம் ஏற்பட்டா அதை தடுக்க நாம என்ன செய்யலாம், அதே போல வாழை மரம் எடுத்துக்கக்கூடிய அளவுல எப்படி எல்லாம் உரத்தை நாம கொடுக்கலாம், மகசூலை பாதிக்காத வகையில எப்படி கன்றுகளை பராமரிக்கணும், முக்கியமா வாழையில மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: பூச்சி எல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
0: பூச்சி வந்து ஒரு அடல் நோய் மாதிரி வரும் ஏலரசியில், நேந்திரம்லாம் வராது. ஏலரசியில் வந்து அந்த கண்ணிலேயே ஒரு அரக்கு கலவுகள் இருக்கும், அடியில் கிழங்கு வெட்டி பார்த்தா ஒரு அரக்கு கலரில் இருக்கும், அது கண் நோய் கண். அதை அப்பயே பார்த்து எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கழித்து உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டானி கொடுக்கலாம், உரம் வச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அந்த கருகருப்பு கொடுக்கும் மட்டையெல்லாம் பச பசன்னு, அதுக்கு வந்து நோய் தாக்கம் வரும். அது வரும்போது நம்ம கரெக்டாக ஒரு 1 கழிச்சு ஒரு 10 கழிச்சு ஒரு பூச்சி மருந்து ஒன்று கொடுக்கலாம்.
1: உரம் வைக்கும்போது என்ன உரங்க வைப்பீங்க?
0: இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலப்புறங்க, கண்ணு தாங்கக்கூடிய உரம் அதான், அதான் 100 ஒரு மூட்டை அப்படிங்கிற விதத்தில். நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் சின்ன கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 90 இல்லை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, கொஞ்சம் உரத்தை வச்சு சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா கூட இந்த உரம் தான் பெஸ்ட்டு. இந்த உரம் வந்து கொஞ்சம் கலந்து வைக்கிறதெல்லாம் பொட்டாஸ் யூரியா ஃபேக்டம்பஸ் டிஏபி இதெல்லாம் கலந்து வைக்கிறதெல்லாம் அது எடுத்துக்கூடிய தருணம் வரும்போது வைக்கணும். 2 உரம் தான் அதை வைக்கணும். அப்போ மரமும் கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும், எடுத்துக்கக்கூடிய சத்து இருக்கும்.
1: ஐயா அப்புறம் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த ஏலரசியில் தாய்க்கண்ணிலே இன்னும் ரெண்டு கண்ணு விட்டு வளர்த்தா அப்படியே வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மரத்துக்கு எத்தனை கண்ணுங்க அது மாதிரி விடலாம்?

0: ஒரு கண்ணு தான் உள்ள, அதில் இருக்கிற கண்ணை எடுத்துடணும் நம்ம. அதாவது எல்லா கண்ணுலேயும் எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி கண் இருந்தால் வெட்டுக்கு வரும்போது ஒரே மாதிரி வரும். இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன கண்ணாக இருந்தாலும் நல்ல கண்ணாக இருந்தால் அதை விட்டுக்கலாம். விட்டுட்டோம்னா நமக்கு இது வந்து ரெண்டாவது வலையும் நம்ம பார்த்தோம்னா முதல் வலையை விட இதில் மகசூல் நல்லாயிருக்கும். அதை வந்து பார்க்கணும். நம்ம ரெண்டாவது வலை தானே, அப்படி அசால்ட்டாக விடக்கூடாது. முதல் வலைக்கு என்ன பார்க்குறோமோ அதை இதில் பார்த்தோம்னா அதை விட இதில் மகசூல் நல்லாயிருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பூஸ்டாக தாய் மரத்தோட சத்தை இழுத்து வந்துக்கிட்டு இருக்கும். இது சாப்பிட்டு சாப்பிட்டு வர தாய் மரம் அப்படியே மடிஞ்சு கீழே சத்தையாக விழுந்துடும். நம்ம என்ன நினைப்போம், தாய் மரத்தோட சத்தில் வருது கண் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதத்து கண்ணு வச்சுக்கலாம் நம்ம. அதாவது நம்ம அதை ரொம்ப முன்னாடி விட்டாலும் மகசூல் பாதிக்கும். நம்ம வந்து அந்த வெட்டக்குல தார் எல்லாமே ஐப்பசி கார்த்திகையெல்லாம் தார் வந்துடும். எல்லாம் தார் வந்ததுக்கப்புறம் எல்லா கண்ணையும் குத்திக்கிட்டே இருப்போம். கண்ணு விட்டுட்டோம்னா வாழை வீணாக போயிடும், வாழை பெருக்காது. அதுக்கு முன்னாடி இல்லை விதைக்கே வேணும்னா கூட ஒரு சின்ன கண்ணு விடலாம். இந்த தார் வெட்டினோன்னு அவ்வளோதான், சத்து பூரா இது எடுத்துகிட்டு இது வேகமாக வர ஆரம்பிச்சிடும். வேணும்னா ரெண்டாவது வாழை வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த கண்ணை எடுத்து பேச்சிடலாம். அந்த மரத்தை வெட்டக்கூடாது, காய் வெட்டின மரத்தை வெட்டக்கூடாது நம்ம. அதுதான் அதுக்கு வந்து பேலன்ஸு. ஆனால் ஒரு கண்ணு தான் இருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஏழரசி வந்து மாசியில் வச்சா ஐப்பசி கார்த்திகையில் அறுத்தரலாமா?
0: ஆமாம், ஐப்பசி கார்த்திகையில் தார் வரும்.
1: திருவடைக்கு எப்போ வரும்?
0: மாசியில் வந்துடும். ஐப்பசி கார்த்திகையில் தார் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து நமக்கு மழை கிடைக்கும். அந்த மலையில் தார் வரும்போது அது சூப்பராக இருக்கும். அப்புறம் மலையில்லாத நேரத்தில் எவ்வளோதான் தண்ணி வச்சுட்டாலும் மலையில் வர தார் மாதிரி ஆகாது. அந்த ஏழரசி காய் வந்து கொஞ்சம் லேட்டாக ஊறும், ஏன்னா அது வந்து 15 சீப்பு இருக்கும். இடைவெளிக்கு கூட இருக்கும்போது சீக்கிரம் ஊறிடும். நீங்கள் 10 சீப்பு இருக்கிற ஏழரசி தார் கூட பாருங்கள், காய் பெருசு பெருசாக இருக்கும், சீக்கிரம் ஊறிடும். சீப்பு அதிகம் போகும்போது லேட்டாகும், அவ்வளோதான் வித்தியாசம்.
1: வாழை விவசாயிகளுக்கு சொல்லணும்னு எதுவும் விருப்பப்படுறீங்களா?
0: கண்ணு வந்து தரமாக எடுக்கணுங்க. அதாவது நேந்திரனை வந்து பொடி கண்ணாக போடணும். அது ஒரு மந்திர சொல்லு மாதிரி, நேந்திரனுக்கு சின்ன கண்ணு, ஏழரசிக்கு பெரிய கண்ணு. ஏழரசி கண் வந்து பெருசாக இருக்கணுங்க, பெருசாக இருக்கிற வரைக்கும் நல்லது. வாழை வளர்ந்தால் சின்ன தர தான் இருக்கும், சவுக்கு போட கட்டுப்படியாகாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்கோ, பெரிய தேங்காய் விட பெரிய கண்ணாக இருக்கோ அந்த அளவுக்கு போடலாம், தப்பு கிடையாது. நேந்திரனுக்கு சின்ன கண்ணு தான் இருக்கும். நேந்திரனுக்கு பெருங்கண்ணு போட்டோம்னா கட்ட மகசூலாக போயிடும். இப்போ அது இருக்கிறதே 5 சீப்பு, 6 சீப்பு தான் வரும். அதிக மகசூல் 6 சீப்பு தான் நாட்டுக்கண்ணுக்கு. அதுக்கு பெருங்கண்ணாக போட்டோம்னா முத்த கண்ணு, அது 3 சீப்பில் வந்தால் நமக்கு மகசூல் குறைஞ்சிரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிக்கண்ணாக போடணும். அந்த பொடிக்கண்ணும் காய் வெட்டின மரத்தில் எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பொடிக்கண்ணு போட்டாலும் மகசூல் நல்லாயிருக்கும். வெட்டாத மரத்தில் எடுத்து போட்டோம்னா வயசு கம்மி, வாழை வளரும். ஏழரசிக்கு நம்ம வந்து ஒரு மாசியில் பேச்சோம்னா 75 இஞ்சி போதுங்க. நாள் மாதம் கூட கூட பங்குனி சித்திரை இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அடியை கூட்டிக்கிட்டே போகணும். 75-80 வரைக்கும் போகலாம். அப்போ தான் நமக்கு இந்த மாசியில் உள்ள பலனை எடுக்க முடியும். நம்ம சித்திரையில் போய் பேச்சுட்டு இதே 75 இஞ்சியை வச்சோம்னா வாழை வளராது, தார் வராது, காற்றுல மாட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது விதையில் வந்து இந்த அடியும் கூட போகணும். 81 வரைக்கும் வைக்கலாம். வச்சா கரெக்டாக 1000 தார் தான், 1000 வெட்டு போட்டுரும், ஒன்றும் நிற்காது, பயப்பட வேண்டியதில்லை. நேந்திரனுக்கு 75 வைக்கலாம். எல்லாம் 72 வைப்பாங்க. இந்த பங்குனியில் பிதைக்கிறது தான் 72 இஞ்சி. பங்குனியை தாண்டிட்டோம்னா அது 75 இஞ்சிக்கு போயிடணும், கொடிக்கண்ணு இருக்கணும். நிலம் வந்து நமக்கு வந்து மருந்துகளோடு நல்லா வேலை செய்யணுங்க. புழுதி ஆக்கணும்னா அதுக்கு ஒரு மகசூல் நல்லாவே இருக்கும். ஏர் ஓட்டணும், ஃபஸ்ட்டு டிராக்டரை விட்டு நம்ம 5 கலப்பை விட்டு நல்லா உழவு ஓட்டி கண்ணை பேச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்துங்கிறது அடிக்கலாம், களைக்கொல்லிங்கிறது அதை ஒரு அளவோடு வச்சுக்கணும். தவிர்க்க முடியாமல் ஒன்றே ஒன்று அடிக்கலாம். அப்படியே தாரெல்லாம் வந்துகிட்டு இருக்க இடத்துல டோஸை கம்மியாக போட்டு பாதிக்காத அளவுக்கு அப்போ போய் கொத்த முடியாது.
1: விலை வந்துச்சுன்னா வெட்டியெல்லாம். ஆனால் காய் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு எடுக்கலாம்?
0: அதாவது வந்து இப்போ பாம்பேக்கு உங்களுக்கு வந்து 3/4 விளைச்ச தான் கேட்பான், போகக்குள்ள பழுக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் விட்டாலும் அந்த காயை அங்கே எடுக்க மாட்டான். இங்கேருந்து 55,000 வாடகை பாம்பேக்கு. இவ்வளோ வாடகை கொடுத்து இங்கே 55 ரூபாய்க்கு கிலோவுக்கு வாங்கி செலவு பண்ணி அந்த காயை அங்கே உடனே தூக்கி அஞ்சிடுவான், எடுத்துக்க மாட்டான். அப்படிங்கும்போது அவன் 3/4 விளைச்சா கொடுப்பான். அதனால் அதிக விலை நம்மள்கிட்ட கொடுப்பான். இப்போ 10 கிலோ வருதுன்னு வச்சுங்க, 550 ரூபா ஒரு தார் வருது. இதை பெங்களூரில் எவ்வளோ கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா நல்லா பெருசு வரணும். அதில் வந்து காய் வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெங்களூரில் வந்து காயை ரொம்ப சேதாரம் பண்ணுவோம், வெடிச்சிருச்சுன்னா பிச்சை வந்துடுவோம். அதில் வந்து நமக்கு 1 கிலோ இதுலேயும் 1 கிலோ பக்கம் லாஸ் ஆகும். நுனியை அறுத்துருவோம், கொஞ்சம் ரெட்டைக்காய் இந்த மாதிரி சீப்பு இதெல்லாம் இருந்தால் கூட கொள்ள சீக்கிரம் காலியாகுதுல்ல, சீக்கிரத்தில் எல்லா தாரும் அறுவடை ஆயிடுது. ஆனால் பாம்பே வந்து வெட்டலைன்னா நம்ம காயெலாம் ரொம்ப லேட்டாகி தான் வெட்டும், சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. இப்போ அலிமானம்னு ஒன்று வரணும்ல நமக்கு, அந்த அலிமானம் பாம்பேக்கு வெட்டும் போது அந்த அலிமானம் ஆகுது.
1: ஒரு வாழையில் ஒரு தொழில்நுட்பம் கேட்குறாங்க, அது நீங்கள் கூட முயற்சி பண்ணலாம். என்னென்னா உங்கள் வாழை இப்போ நீங்கள் அலிமணம் பண்ணுறீங்கள, வாழை தார் எடுத்த பிற்பாடு வாழை மரத்தை வெட்டி அப்படியே காட்டிலே போடுறீங்க.

0: வாழை தண்டை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து என்னன்னா பெரும் நிறுவனங்கள் ஹாஸ்டல்ஸ்க்கு, விடுதிகளுக்கு, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழை தண்டை வந்து உணவுப் பொருளாக சமைச்சு கொடுக்கறதுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க,
1: இல்லை
0: கொடுக்குறாங்க.
1: முந்திலாம் லாரியில் வந்து லோடு கணக்கில் ஏற்றிட்டு போனாங்க, இப்போ ஆனால் யாரும் வரல. வந்தால் ஒன்றும் எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மரம் அப்படியே இருக்குது, நார் உரிக்க விட்டுருவாங்க. நார் உரிக்கும் போது அந்த தண்டு கிடக்கும், அதை வந்து ஏற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்போ யாரும் வர்றதில்ல, வந்தால் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க.
0: ஐயா, அப்புறம் நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது, ஏதாவது ஒரு தடவை போயிருக்கீங்களா, ஆலோசனை எதுவும் பெற்றிருக்கீங்களா?
1: கோதாவூரில் போய் எனக்கு இந்த மஞ்சள் நோய், வாடல் நோய் மாதிரி ஏலசியில் வந்துச்சுங்க. அப்புறம் நான் கண்ணை எடுத்துக்கிட்டே போனேங்க. அவர் சொன்னதை செஞ்சேன், எனக்கு நல்லா இருந்துச்சுங்க, மாற்றி வந்துருச்சு. ஒரு ஏக்கருக்கு ஒரு கண்ணுக்கு 1 லிட்ரு அது மாதிரி ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாரு. அதை கலந்து ட்ரம்மில் போட்டு வயல்லே கலந்து ஊற்றுங்க, சரியாக வந்துடும் அப்படின்னாரு.
0: ஐயா, அப்புறம் ஊடு பேராக பருத்தி போடலாம் அப்படின்னு, பருத்தி எந்த மாதம் விதப்பீங்க?
1: பருத்தி வந்து உங்களுக்கு இந்த தார் எல்லாம் வந்துடணும். தார் வந்துட்டாக்கா நீங்கள் அப்போதைக்கு ஒரு போட்டிங்கன்னா, நேந்திரம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த காய் வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தார் களைக்கலாங்கும் போது போட்டால் தான் டக்கு டக்கு டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிடும், இது மேலே வந்துடும். ஏலசியில் அப்படியே உள்ளே இருக்கும், போட்டு வைக்கலாம். ஆனால் மாசியில் போட்டோம்னா, மாசியில் கண்ணு பேச்சு வர்ற ஏலசியில் போட்டோம்னா,
0: அது எந்த மாதத்தில் போடணும்?
1: தையில் போடணும். ஆடி நமக்கு தண்ணி, புது தண்ணி வந்து ஆடியிலலாம் அழிச்சு சாவடி வந்துடும், ஆடி மாதம் அழிச்சிடுவோம். அது உள்ளார கரெக்டாக எல்லாம் எடுத்து காலி ஆயிரும். அதுக்கப்புறம் போட்டோம்னா அது கொஞ்சம் இதுதான்.
0: சரிங்க ஐயா, இப்போ உங்கள்கிட்ட இந்த வாழை சாகுபடி சார்ந்து ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா, வேல்முருகன் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து 99 94 83 61 17.

வாழையில எந்த ரகமா இருந்தாலும் இடைவெளி மிக மிக அவசியம். தேவையான அளவு இடைவெளி விட்டாதான் மகசூல நம்ம பார்க்க முடியும். களைக்கொல்லிய அளவா பயன்படுத்தும் போதுதான் வாழை வளமா இருக்கும். அதே சமயத்துல அறுவடை செஞ்ச தார சேதாரமாக்காம எப்படி உடனடியா விற்பனைக்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கே வேல்முருகன் அவங்க. வாழை சாகுபடி சம்பந்தமா இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அலைபேசி என்ன மீண்டும் ஒரு முறை சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 9994 834 6117.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. மிக அதிக நீடித்த பகல் வெப்பநிலை காரணமாக கறவை மாடுகளில் சினை பிடிக்கும் விகிதம் குறைந்தும் தண்ணீர் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாக இருக்கும். இதனால் உடல் எடை பால் உற்பத்தியும் கணிசமாக குறையும். கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர்த்தீவனம் பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் ஒரு நாளைக்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாலை மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட மூச்சுக்குழல், சுவாச நோய், வெப்ப அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்குமாறும், உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: வேளாண் மக்களே, வரும் நாட்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் பாசிப்பயிறு சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் புதிய ரகங்களான வம்பன் 7 மற்றும் வம்பன் 8 ஆகியவற்றை தேர்வு செய்து விதைப்பு செய்தால் அதிக மகசூல் பெறலாம். மேலும் விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விருடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் விதைகள் மூலம் பரவும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும். தற்போது கோடைக்காலம் நிலவுவதால் மண்ணின் ஈரப்பதத்தை

0: பொறுத்து இரவை பயிர்களுக்கு 7 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்யலாம். குறிப்பாக மக்காச்சோள பயிரில் வறட்சியை தாங்கும் திறன் அதிகரித்து உற்பத்தியை பெருக்க 1 ஏக்கருக்கு 3 கிலோ என்ற அளவில் மக்காச்சோள மேக்சிம் என்ற நுண்ணூட்ட கலவையை இளைவெளி தெளிப்பாக ஆண்மலர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் உருவாகும் பருவத்தில் என 2 முறை தெளிப்பு செய்யுமாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் தரமான நெல் விதை ரகங்கள் உற்பத்தி செய்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகளுக்கும் நெற்பயிரிடும் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நவரை குறுவை பருவத்திற்கேற்ற நெற்பயிர் ரகமான AST16 ஆதார விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்றோ அல்லது பார்சல் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு முதல்வர், வேளாண்மை கல்வி நிறுவனம், குமுளூர், 621-712. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9842652934. இவ்வாறு திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தமிழகம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் வைத்துள்ளது. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். தமிழகத்தின் 234 தொகுதிகள், அசாமின் 126, கேரளத்தின் 140, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 மற்றும் மேற்குவங்கத்தின் 293 தொகுதிகளின் வெற்றி தோல்வி நாளை தெரியவரும். தமிழகத்தில் 62 மையங்களில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 4,624 நுண் பார்வையாளர்கள் மற்றும் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதன் மூலம் அனுமதி பெறாத நபர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைவது தவிர்க்கப்படும். கைபேசிகள் உட்பட பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி மற்றும் results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமான வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 1,000 மேற்பட்ட காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் இன்று முதலே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையமான LRG கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டார். இம்மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் தொகுதிகளின் ஓட்டு எண்ணிக்கை கோபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார்.

நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இந்திலியில் உள்ள இரண்டு தனியார் கல்லூரிகளில் நடைபெறுகிறது. இதனையொட்டி கள்ளக்குறிச்சியில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகிறது. நாட்டு மக்களின் ஆதார் அட்டைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வடிவம் மாற்றப்பட்டு புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் மட்டுமே இருக்கும் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அத்தகைய மாற்றம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. 552 நகரங்களில் நடைபெற்ற இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதினர். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE பிடெக் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கை இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று 8505 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு வழியாக குமரிக்கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. அகமதாபாதில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் இது. நேரம் இரவு 8:06 ஆயாச்சுங்க. நாட்கள் எப்பவுமே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டது. வருடங்களும் கூட அப்படி தான், இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. மே மாதத்தில் வந்து சேர்ந்தாச்சு இந்த 2026. இந்த இனிமையான நாட்களை, கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய இந்த வருஷங்களை நம்ம எப்படி கடக்கிறோம்? இனிமையான பாடல்களை கேட்டு தான்.

இரவு பொழுது தென்றல் காற்றை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அதனோடே காற்றலைகளில் இனிமையான பாடல்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில்

கூட்டமான பேருந்தினிலும் நம் மனதை அமைதிப்படுத்துவது நமக்கு பிடித்த பாடல்கள் தான். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நாளெல்லாம் நமக்கு பிடித்த பாடல்கள். இப்போது இரவு இசை இனிமை.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி. ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

குளிர்ந்த நீர் நம் உடலை தொடும்போது உடல் சிலிர்க்கும். நல்ல பாடலை நம் காதுகள் கேட்கும் போதும் அப்படித்தான். வாய் தன்னால் முணுமுணுக்கும். இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: 107.1. நேரம் 9:16 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இனிய ராகம்
1: ரெக்கை முளைத்து

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை

0: நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் DRY TMT கம்பிகள்.
1: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள். மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார்? சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன்.

0: நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது. நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் மக்கள் தீர்ப்பு 2026.
1: இதமான பாடல்கள் காற்றலைகளில் இனிய ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நேரம் 9:40 ஆக போதுங்க. இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இனிய ராகத்தில் இனிய பாடல்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருப்பு வெள்ளை கானங்கள் காற்றலைகளில் உலா வரும் நேரம் இது. ஞாபகம் வருதே,

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நடி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: நேரம் 10:17 ஆயாச்சுங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சி கிட்ட நினைச்சிருக்கோம். திருச்சியகம் ரெயின்போ 102.1.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் எவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

காற்றலைகளில் காலங்கடந்த ஒரு பயணம். திருச்சி எஃப்எம் 90.2 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டிணைந்திருக்கிறோம்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல். நடுநிலையான செய்திகள் உடனுக்குடன், நேரடி கள நிலவர விவரங்கள், மக்கள் தீர்ப்பு 2026, மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள், யார் முந்துகிறார்கள், ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார், சுட சுட செய்திகள் உடனுக்குடன் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உண்மை உடனுக்குடன். மிகைப்படுத்தாத ஊடகம் இது. நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ். மக்கள் தீர்ப்பு 2026.
1: நேரம் 10:31 ஆயாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமையின் இரவு பொழுதுல தென்றல் காற்றோடு காற்றலைகளில் கருப்பு வெள்ளை கானங்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி. ஏன் பேத்தியாச்சே? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:10 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில பொன்னியின் செல்வன் அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல பாடல் இதோ.

மகா திரைப்படத்திற்காக அரியரன் அவர்களுடைய வாய்ஸ்ல வாசன் வரிகள்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டும். நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில, இளையராஜா அவர்களுடைய குரல்ல கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய குரல்லையும் பாடல் இதுவும்

பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி அவர்கள் சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:30 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் குயில் பாட்டு திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில, கிருஷ்ணராஜ் சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிற்பி அவர்களுடைய இசையில பழனி பாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா இவங்களுடைய குரல்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:51 ஆயிடுச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பழம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

cachorrinha. மேனாட்டு குட்டி போல கவுன்னு லோலாக்கு நாலு வடம் செய்யுன்னு மேலாக ஆடை

அன்னம் தொடாமல் போவேனோ. கள்ளம் இல்லாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ. கட்டி பிடித்து நெங்கே அழைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ. கட்டி பிடித்து நெங்கே அழைத்து தன்னை மறந்து

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைன்னா.